0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: டாடி தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, Nano, US, Lakuda. Adhe FM, Dad.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
0: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
2: நிவி போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global in Unga Villa, Unga Freedom. 80th Independence Day Special, எந்த விழா புக் பண்ணாலும் 80,000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: இன்ஃபோ தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் FM தெரியுமா? 89.4.
3: ஹ, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு வர?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
5: there is no place like home, there's no home like that.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month.
2: Star of the month.
3: Hello everybody, this is DSP.
4: Hey, what? நீ நடத்த எட்டம் சேர்ந்து வர்றேன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அழகான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். பார்க்கும் திறன், இது பற்றிய ஒரு அழகான கருத்து. நாம் மற்றவர்களை பார்ப்பது, மற்றவர்கள் நம்மை பார்ப்பது, இந்த இரண்டு பார்வையிலும் நமக்கு எந்த பெருமையும் பயனும் பெரிதாக இல்லை. உண்மையில் நாம் நம்மை பார்ப்பதில்தான் நமக்கு பலனும் பெருமையும் இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்க வேண்டும், அதாவது நம்மை பார்க்கிறார்கள், நம்முடைய தோற்றம் அவர்களுக்கு அழகானதாக தெரிய வேண்டும், கம்பீரமானதாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆடை அவர்களினுடைய பாராட்டை பெறுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும், நம்முடைய அலங்காரம் அவர்களை விட நம்மை அழகாக அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு இருக்க வேண்டும், அதுபோல நம்மை அவர்கள் ஒரு படிப்பாளி என்று நினைக்க வேண்டும், நம்மை ஒரு வீரன் என்று நினைக்க வேண்டும், நம்மை ஒரு சிந்தனையாளன் என்று நினைக்க வேண்டும். அப்படியாக மற்றவர்கள் நம்மை பார்ப்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம், அதற்காகத்தான் நாம் நிறைய கவலையும் படுகிறோம். அதுபோல மற்றவர்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த பார்வையின் மூலமாக காட்சிகளை காணுகிறோம், அந்த காட்சி சில கருத்துக்களை நமக்கு சொல்லும். அந்த கருத்துக்களை எப்படி நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம், அதாவது நாம் உலகத்தை பார்க்கிறோம், அதிலே நமக்கு சில காட்சிகள் தென்படுகிறது, அதன் துணை கொண்டு நாம் நம்மை உள்நோக்கி திரும்பி பார்க்க வேண்டும். ஐம்புலன்களின் வாயிலாக பார்ப்பது, கேட்பது, உண்பது, இப்படி நாம் பெறக்கூடிய உள்ளடக்கங்கள், இன்புட்ஸ், அதை உள்வாங்கி அதன் மூலமாக சில நல்ல விஷயங்களை உணர்ந்து அந்த நன்மையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நம்மை நோக்கிய பார்வையின் மூலமாக நாம் சற்று அலச வேண்டும், ஆராய வேண்டும். வெளி உலகத்திலே நாம் பார்க்கின்ற விஷயங்களை இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் குறித்து கொண்டு அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று நம்மை நோக்கி திரும்பி பார்த்து, அவை நம்மிடத்தில் இருந்தால் அது தீமையாயிற்று, அது ஏன் நம்மிடத்தில் இருக்கிறது என்று அதை நம்மை விட்டு வெளியேற்ற வேண்டும். தீமையை வெளியேற்ற வேண்டும், நன்மையை நமக்கு நிரப்ப வேண்டும். இவையெல்லாம் நமக்குள்ளே நிகழ்வதற்கு ஆதாரமாக வெளிநோக்கி நாம் பார்க்கின்ற பார்வை நமக்கு அமைய வேண்டும். ஆனால் பெரும்பாலும் நாம் மற்றவர்களை பார்க்கிறோம், மற்றவர்கள் நம்மை பார்ப்பதை பற்றி கவலைப்படுகிறோம், ஆனால் நாம் நம்மை பார்ப்பதில்லை. உண்மையில் நாம் நம்மை கவனிக்க துவங்கிவிட்டால் அதன் மூலமாக நம்மை நாம் சரியாக சீர்திருத்திக் கொள்ள துவங்கிவிட்டால் நாம் பார்க்கின்ற பார்வையும் மேம்படும், மற்றவர்கள் நம்மை பார்க்கின்ற பார்வை இயல்பாகவே உயர்ந்து போகும். இதை நாம் நம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மணித்துளியும் நிச்சயம் மனதிலே வைத்துக் கொண்டு அதன் வழியிலே செயல்பட வேண்டும். இந்த நற்சிந்தனை நல்ல முறையிலே இந்த நாள் முழுவதும் நம்மை வழி நடத்தட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. மனிதன் மனமுவந்து மன்னிக்கும் போது அவன் ஒரு மன்னிப்பாலே இரண்டு ஆன்மாக்களுக்கு நன்மை செய்கிறான் என்கிறார் ரூமி அவர்கள். நம்மையே ஒரு உதாரணத்திற்காக எடுத்துக்கொள்வோம். நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு மனிதனாலே பிரச்சனை வருகிறது, அவர் உறவினரோ நண்பரோ யாரோ ஒருவர் நமக்கு ஒரு தீங்கு இழைக்கிறார், நமக்கு அதனாலே மன வருத்தம் ஏற்படுகிறது, பெரும் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறோம் என்றே கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்டத்திலே நம்முடைய நண்பன் அல்லவா, நம்முடைய உறவுக்காரன் அல்லவா, நம் உடன் பிறந்தவன் அல்லவா என்று ஏதோ ஒரு காரணத்தினாலே நீங்கள் அவரை அவர் செய்த தீங்கிற்காக மன்னிக்கிறீர்கள். அப்படி மன்னிக்கும் போது அதனாலே அவருக்குத்தானே நன்மை. அப்படி என்றால் உங்களுடைய அந்த ஒரு மன்னிப்பினாலே ஒரு ஆன்மா தானே நன்மை அடைகிறது? மேலோட்டமாக பார்த்தால் அப்படித்தான் தோன்றும். ரூமி அவர்கள் சொல்வது போல உண்மையிலே நீங்கள் மனதார வழங்குகின்ற அந்த ஒரு மன்னிப்பினாலே பலன் பெறுவது அவர் மட்டுமல்ல, நீங்களும் தான். ஒருவர் நமக்கு தீங்கிழைத்து விட்டார், அந்த தீங்கினாலே அப்போதைக்கு நமக்கு பெரும் வருத்தம் ஏற்படுகிறது. அப்போது ஏற்பட்ட அந்த வருத்தம் காலமெல்லாம் நம்முடைய மனதிலே அமர்ந்து நம்மை அல்லல் படுத்தி கொண்டே இருக்கும். அதனாலே நமக்கு எப்போதுமே பாதிப்பு உண்டு. அவன் நமக்கு தீங்கு செய்து விட்டானே, அவன் நம்மை இப்படி பாதிக்க வைத்து விட்டானே, நாம் அவனுக்கு எவ்வளவு நன்மை செய்திருப்போம், இப்படியெல்லாம் மனம் சிந்திக்கும். ஒருவனால் நாம் பாதிக்கப்பட்டு விட்டோமே என்று தன்னைத்தானே பலவீனமாக கருதும், தன் மீது கழிவிறக்கம் கொள்ளும். இப்படி நமக்கு தீங்கு செய்து விட்டதற்காக வருந்துகிற மனிதன் ஒரு பக்கம், அவன் செய்த தீங்கினாலே வருந்திக் கொண்டே இருக்கிற நாம் ஒரு பக்கம். இந்த இரண்டு வருத்தங்களையும் போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை அந்த மனிதன் வந்து நான் அறியாமல் செய்து விட்டேன், அல்லது அறிந்தே செய்திருந்தாலும் கூட இனி நான் அதை செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விடு என்று நம்மை அணுகும் போது மனதார மன்னிக்க வேண்டும். அதனாலே நம் மனதில் இருக்கின்ற பாரமும் நீங்கி, அவர் மனதில் இருக்கின்ற துயரமும் நீங்கி, இரண்டு பேருக்குமே அந்த ஒரு மன்னிப்பு நன்மையை கொடுக்கும். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் படுகின்ற அல்லலிலிருந்து நம்மையும் அதற்கு காரணமானவர்களையும் ஒரு சேர விடுவித்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு தருகின்ற மன்னிப்பு, அது அன்பினுடைய அதீதமான வெளிப்பாடு, கருணையினுடைய மிகச்சிறந்த வடிவம். இந்த அன்பும் கருணையும் தான் மனிதர்களுக்கான இலக்கணம். ஆகவே நாம் நல்ல மனிதர்களாக நடந்து கொள்ள வேண்டிய தருணம் மற்றவர்களை நமக்கு அவர்கள் செய்த தீங்கிற்காக நாம் மன்னிக்கின்ற தருணம். அதை எப்போதும் நாம் தவறவிட்டு விடக்கூடாது. அது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சேர நாம் செய்து கொள்ளுகின்ற மிகச்சிறந்த நன்மை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தானே
5: ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஒவ்வொரு தினத்திலையும் அதே தேதியில கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் 17 தேதியான இதே தினத்துல 1835 ஆண்டு அமெரிக்காவினுடைய ஸ்பிரிங்ஃபீல்டு பகுதியைச் சேர்ந்த சாலிமன் மெரிக் அப்படிங்கிற ஒருத்தர் ரெஞ்ச்னு சொல்வாங்க, வீடுகளில் தண்ணீர் குழாய்களை எல்லாம் சரி செய்ய வரக்கூடியவர்கள் கையிலே வைத்திருக்கின்ற, கட்டாயமாக வைத்திருக்கின்ற ஒரு உபகரணம் அது. தமிழில் அதை திருகுச்சாவி அப்படின்னு சொல்றது உண்டு. நம்ம தண்ணீர் குழாய்களிலே அடைப்பு ஏற்பட்டால் அல்லது இந்த குழாயிலே பழுது ஏற்பட்டால் அதை மாற்றுவதற்காக அந்த குழாய்களை நீர்ப்பாதையிலிருந்து பிரித்து எடுப்போம் இல்லையா, அப்படி எடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உபகரணம். தேவைக்கு ஏற்ப அளவை மாற்றிக் கொள்ளுகின்ற விதத்திலேயும் ஈருக பற்றி கொள்ளுகின்ற விதத்திலேயும் அதில் திருகுச்சாவிகள் இருக்கும். ஸ்பேனர் என்று சொல்லப்படுகின்ற உபகரணத்தை ஒத்து விளங்கக்கூடியது, ஆனால் நம்முடைய தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்ற தன்மை படைத்தது. அப்படிப்பட்ட மிகவும் பயன் தரத்தக்க அந்த கருவி முதன் முதலாக கண்டறியப்பட்டு அதற்கான காப்புரிமை வழங்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1897 ஆண்டு WB புர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர் ரயில் ரோடு ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை உலகத்திற்கு வழங்குகிறார். அதாவது ரயில் பாதைகள்ல 2-3 ரயில் பாதைகள் இருக்கும் போது ஒரு தண்டவாளத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற ரயில் போக வேண்டிய ஊரை பொறுத்து வேறொரு தண்டவாள பாதைக்கு மாற வேண்டியிருக்கும். அப்படி ரயிலினுடைய அந்த தடத்தை தண்டவாளத்திலிருந்து இன்னொரு தண்டவாளத்திற்கு மாற்றக்கூடிய முறைக்குத்தான் ரயில் ரோடு ஸ்விட்ச் என்று பெயர். இதை அந்த பாதையில் நின்று மனிதர்களே செய்த காலகட்டம் உண்டு. அதற்கு பிறகு அதை மின்னணு முறையிலே மாற்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மின்னணு ரயில் மாற்றி முதன் முதலாக பூர்வீஸ் அவர்களாலே கண்டறியப்பட்டு அதற்கான காப்புரிமை இன்றைய தினத்திலே பெறப்பட்டது. இதே போல எலக்ட்ரிக் செல்ஃப் ஸ்டார்டர், தானியங்கி இன்ஜின், சார்லஸ் எஃப் கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர், அமெரிக்காவினுடைய ஒஹியோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய டைட்டன் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்தவர். முன்பெல்லாம் கார்களிலே பயன்படுத்தப்பட்ட இன்ஜின்களை இயக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய இரும்பு கம்பியை உரிய இடத்திலே பொருத்தி கைகள் வலிக்க அதை சுழற்ற வேண்டும். அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு நாம் வெறுமனே சாவியை திருகுகிறோம், அதையும் கடந்து ஒரு பொத்தானை அழுத்தினால் போதும் இன்ஜின்கள் தானாகவே மின்னணு முறையிலே இயங்கி துவங்கி விடுகின்றன. அப்படிப்பட்ட இந்த செல்ஃப் ஸ்டார்டிங் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை முதன் முதலாக இவர் தான் 1915 கண்டறிந்து அதற்கான அமெரிக்க காப்புரிமையை பெற்றிருக்கிறார். இப்படி உலகம் முழுமைக்கும் உபயோகப்படுகின்ற விதத்திலே பல சிறப்பு மிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கைக்கும் உபயோகப்படுகின்ற, அதை உயரத்திற்கு அழைத்துச் செல்கின்ற பல சிறப்பு மிக்க துவக்கங்கள், ஆரம்பங்கள் இன்றைய தினத்திலே நமக்கும் சாத்தியப்படட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. வயல்வெளிகளிலே நடந்து சென்று கொண்டிருந்த போது பார்த்த காட்சி, வயலிலே வேளாண்மை செய்து கொண்டிருந்த ஒரு விவசாயி சாணத்தை எருவாக பயிர்களுக்கு இட்டுக் கொண்டிருந்தார். அந்த காட்சி மனதிற்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலை வழங்கியது. அது என்ன தெரியுமா? கழிவும் கூட உரமாகும், மரம் போல் அதை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற மனம் இருந்தார். உண்மைதானே? ஆட்டுச்சாணமோ மாட்டுச்சாணமோ அது ஒரு கழிவு. அது கழிவென்று அந்த தாவரங்களை

போலத்தான் வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளுகின்ற எதிர்மறையான விஷயங்களும் கூட நம்மை பல விதங்களிலும் சங்கடப்படுத்துகின்றன. ஆனாலும் பயிர்களுக்கு கழிவும் உரமாவது போல நாம் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளும் எதிர்மறையான விஷயங்களும் கூட நாம் கவனித்தால் பொறுமையாக நிதானமாக பதட்டமில்லாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன என்று நாம் மிகச்சரியாக புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய வளர்ச்சிக்கு அது உரமாகும். வல்லவனுக்கு புல்லுமாயுதம் என்பார்களே, அதுபோல நாம் நினைத்தால் நமக்கு வருகின்ற பிரச்சனைகளையும் கூட நமக்கு உதவி செய்கின்ற தோழனாக, நம்மை உயர்த்தி விடுகின்ற ஒரு உறுதுணையாளனாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி நம்மை சிந்தித்து செயல்பட வைக்கின்ற மனம்தான் நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு மிகச்சிறந்த ஆதாரம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலை நம்மை மிக மிக சிறப்பாக வழிநடத்துகின்ற ஒரு மகத்துவம் நிறைந்த நாளாக அமையட்டும் பிறந்திருக்கின்ற இந்த அற்புதமான நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது மெர்சல் மார்னிங்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: காலை வணக்கம். 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீக்கெண்ட் எப்படி போச்சு? ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் டைம். ரிலாக்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆகுது வீக்கெண்ட்ல ரிலாக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் இன்னும் சில பேர் தான் வந்து இன்னும் சில பேர்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா வீக்கெண்ட்ல தான் நிறைய வேலைகள்லாம் பண்றதுக்காக எடுத்து வச்சிருப்போம். இட்ஸ் ஓகே. என்ன பண்றது, வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம ஒஃபிஷியல் வேலைகள்லாம் பார்த்துட்டு வீக்கெண்ட்ல மற்ற வேலைகள்லாம் பார்க்கறது, இது பண்றது, அது பண்றது, அங்கே போடுவோம் இங்கே போகணும்னு நிறைய நாள் வந்து பெண்டிங்காக ஏதாவது வச்சுட்டு அதெல்லாம் பண்ணுவோம். இன்னும் சில பேர் இருப்போம் என்ன மாதிரி, இந்த வீக்கெண்டு கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் பண்ணவே மாட்டோம். அது என்னன்னு தெரியல. அது மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உற்சாகம், உத்வேகம், இதெல்லாம் வீக்கெண்ட் வந்தாச்சுன்னா வர்றதில்லை. பேசாமல் இருப்போமா, ஏதாவது பார்த்தோமா, டிவியில் சில் பண்ணுவோமா, சாப்பிட்டோமா, இல்லை வெளியில் போனோமா, வந்தோமா, ரெஸ்ட் பண்ணுவோமாங்கிற மாதிரி இருப்போம். ஸோ அப்படி என்ன மாதிரி இன்னும் சில பேர் வந்தால் அடுத்த வீக்கெண்டு கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேலையெல்லாம் தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னா வாங்க ஒரு ஹைஃபை அடிச்சுக்கோ சரியா. எனிவே, ஸோ அப்படி எட்டனாவது வீக்கெண்ட் முடிச்சு ஒரு பிராண்ட் நியூ வீக் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு புது வாரம், நல்ல அழகான ஒரு பிரைட்டான ஒரு டே, வெளியில இருந்து பார்க்க மட்டும் தான் பிரைட்டா நல்லா இருக்கு. ஆனா வெளியில ஹியூமிடிட்டி, ஓ மை காட், நமக்கு வேர்த்து கொட்டுற மாதிரி தான் வந்து வண்டிக்குள்ளெல்லாம் வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஃபாகியா ஃபாகுனா ஃபாக, அவ்வளோ ஃபாகாக இருக்குது இந்த வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸின் காரணமாக. இந்த லாஸ்ட் லெக் ஆஃப் கொடூரமான சம்மர்க்குள்ளே நம்ம என்டர் ஆகியிருக்கோம். பரவாயில்ல, எத்தனையோ பார்த்தாச்சு, இதை மட்டும் பார்க்க மாட்டோமா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தைரியத்தோடு தான் வந்து போயிட்டுருக்கேன் நானும். ஸோ இந்த கஷ்ட காலம்லாம் தீர்ந்துச்சுனா தானே நமக்கு நல்ல ஜிலு ஜில்லுன்னு விண்டர் வரும் இல்லையா? அதுவும் August 24th ஒஃபிஷியலி சம்மரும் வந்து நமக்கு இங்கே முடிவடைய போகுது. ஸோ ஹெல் ஸ்டார் வரப்போறாரு. ஸோ September 24th சம்மர் முடியும்னாலும் சுஹேல் ஸ்டார் வந்து August 24th வரப்போகுது. அதுக்கப்புறமா நிச்சயமா டெம்பரேச்சர்ல சில டிஃபரன்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். ஆர் சே செப்டம்பர் வரைக்குமே நம்ம வந்து பொறுப்போமே, பொறுத்தது பொறுத்தாச்சு, பரவாயில்ல, எத்தனை வேணுமோ அடிச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் சீ. ஆனால் வீட்டில் என்ன தெரியுமா, ஏசியை வந்து முடிஞ்சா மினிமம் இல்லையாவது செட் பண்ணி வச்சுட்டு வாங்க. நான் இப்போ தான் வந்து ஐயோ ஏசி அணைச்சிட்டேனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸின் காரணமாக வீட்டுக்குள்ள அந்த ஹியூமிடிட்டினால ஒரே தண்ணியாக இருக்கு, கசகசன்னு இருக்கு, ஃபர்னிச்சர் எல்லாம் அது டேமேஜ் பண்ணிட்டோம் சரியா. ஸோ இந்த டைமில் கட்டாயமாக ஏசி ஆன் பண்ணி வைக்க பாருங்க. எனக்கு சில்லர் ஃப்ரீயெல்லாம் கிடையாது அப்படின்னா, எனக்கும் சில்லர் ஃப்ரீயில் தான், தனியாக தான் ஏசிக்காக நானும் பே பண்ணிட்டு இருக்கேன் மாசம் மாசம். பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள்லாம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிறதுக்கு சர்க்குலேஷனுக்காக ஏசி ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது சரியா. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு வீட்டை பூட்டி வண்டியில் உட்காந்து வேலைக்காக போயிட்டு இருப்பீங்க நீங்க. ஸோ யூ ஹாவ் அன் அமேசிங் டே. டிராஃபிக் வந்து அமோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இடத்துல செக் பண்ணுவோம் எதுக்கு எடுத்த உடனே டிராஃபிக் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட், என்ன பண்ணீங்க, ஜாலி பண்ணீங்களா, இல்ல வந்து என்ன மாதிரி அடுத்த வாரத்துக்கு வேலையை தள்ளி போட்டீங்களா, வீக்கெண்ட் எப்படி இருந்ததுங்கிறத முடிஞ்சா எனக்கு டைப் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம்ல சரியா. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜுக்கு, KIRTHANA. உலகத்தின் எந்த பகுதியில இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விரும்புறேன். ஸோ எனக்கு எல்லாமே சேர்த்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் படிப்பேன் சரியா. இப்போ வந்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், எஸ்டிஆர் பாட்டு ரெண்டு, கோவில் படத்துல இருந்தும் தொட்டி ஜெயா படத்துல இருந்தும் ரெண்டு அட்டகாசமான பாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி மண்டே.
1: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: What a beautiful song, இல்ல நானும் ரவுடி தான் படத்திலிருந்து நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேர்மை பாட்டு. எனக்கு இந்த பாட்டு கேட்கும்பொழுது இல்லை என்னோட ஏர்லி இயர்ஸ் இன் துபாய் ஞாபகத்துக்கு வரும். இப்படிதான் சில பாட்டெல்லாம் வந்து நம்ம ஸ்டேஜ் ஆஃப் லைஃபோட அசோசியேட் பண்ணுவோம் இல்லை, அந்தந்த டைம்ல வெளியான பாட்டு. ஒரு சில சாங்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கும் இல்லை. ஸோ அந்த பாட்டை கேட்கும்பொழுது இது அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம அப்படின்ட்டு டக்குன்னு வந்து ஒரு வேவ் ஆஃப் நொஸ்டால்ஜியா வந்து நம்மளை அடிக்கும் பாருங்களேன். அப்போ அந்த ஃபீலுக்கு வந்து வார்த்தையே இல்லை விவரிக்கிறதுக்கு. அப்படி ஒரு பாட்டு தான் இது, நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஐ திங்க் அரவுண்ட் 2016 வெளியான படமா இது? ஆமா, 2016 கூட இல்லை, ஐ திங்க் 2015 எண்ட் அண்ட் 2016 டைம்ல வெளியான ஒரு பாட்டு இது. இந்த பாட்டை கேட்கும்போது அதுதான் என்னுடைய இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் துபாய் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா 2015 தான் நான் வந்தேன். ஸோ வந்து ஒரு 1-2 வருஷத்துக்குள்ள வெளியான ஒரு பாட்டு இது. எனிவே 728 ஆயிருக்கு. குட் மார்னிங் ஒன்ஸ் அகேன். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். 90s நாட் அவுட்ல மே மாதம்ல இருந்து மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன். அதுக்கப்புறம் அண்ணாத்தல இருந்து மருதாணி இந்த ரெண்டு பாட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இதன் காரணமாக வந்து மக்களுடைய குவாலிட்டி லைஃப் அண்ட் சிட்டியினுடைய அர்பன் லேண்ட்ஸ்கேப்பும் வந்து இம்ப்ரூவ் ஆக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி அபுதாபி முனிசிபாலிட்டி ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆனுவல் அச்சீவ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் தருவாங்க இல்லையா, அதில் வந்து லாஸ்ட் இயர் அவங்க அச்சீவ் பண்ணது இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பூக்கள் நிறைந்த செடிகளை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அபுதாபி சிட்டி அந்த மெயின்லேண்டில். ஸோ பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்பிங்கெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான். அண்ட் பப்ளிக் பார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை, அல் பாஹியா பார்க்கில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணியிருந்துருக்காங்களாமே. நிறைய இடங்களில் வந்து பார்க்கக்கூடிய அந்த ஃப்ளோரிங் எல்லாம் வந்து ரீலே பண்ணுறது, அதுக்கப்புறம் பிளே கிரவுண்ட் எக்யூப்மெண்ட்டை வந்து புதுசாக மாற்றுறது, மாடர்ன் லைட்டிங் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் இந்த ரப்பரைஸ் சர்ஃபிசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அப்கிரேட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 நியூ நேபர்ஹுட் பார்க்ஸ் கால்டு ஃபரீச் பார்க்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த ஒரு டைம் பீரியடில். அல் ஃபலா, அல் சம்ஹா, அல் ரஹ்பா அண்ட் அல் பாஹியா அப்படின்னு சொல்லி இந்தந்த இடங்களில் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சில பார்க்ஸ் எல்லாம் வந்து மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் கோர்ட்ஸ் லைக் பேடல் கோர்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, அதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சீட்டிங் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஏரியாஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடடே சூப்பர்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: நிக்கனா 91 போடு.
3: என்னது?
1: 90s not out. Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாய் தானாச்சா?
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: உத்தம புத்திரன்ல இருந்து நல்ல ஜாலியான பாட்டு, கல்யாண பாட்டு இல்லையா? எத்தனை பேர் இந்த பாட்டு உங்களோட கல்யாணம் ஆர் யூனோ என்கேஜ்மெண்ட் ஆல்பம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? 7:47 ஆகுது, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். குயிக்கா டிராபிக் எங்க இருக்கு பாத்துடலாமா?
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: Monday morning

0: அதுக்கப்புறம் ஷார்ஜா ரிங் ரோட்ல கூட ஒரு கிராஷ் ஒன்று நான் பார்த்தேன். ஷார்ஜா ரிங் ரோட்ல, அதுக்கப்புறம் இது என்ன ரோடு, S112 ஜஸ்ட் ரைட் ஆப்போசிட் மதீனா ஷாப்பிங் சென்டர் முவேலால் நம்ம பார்த்தோம்னா மலிஹா ஸ்ட்ரீட்ல, அங்கேயும் வந்து ஒரு கன்ஜெஷன் ஆகி இருக்கிறதுனால சாம பிஸியா இருக்கிறது பார்க்க முடியுது. 311 ஆஃப் கோர்ஸ் பயங்கர பிளாக், அண்ட் 611 ஒரு கிராஷ். ஆமா, 611 எங்க தெரியுமா, இந்த கவனிச் கேமல் ட்ராக்குக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன் ஆயிருக்கு. அண்ட் மலிஹா ரோடு தானே இது, மலிஹா ரோடோட இந்த சைடு, இது மலிஹா ஸ்ட்ரீட்டோட இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா எங்க எக்ஸாக்ட்லி தெரியுமா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷார்ஜான்னு எனக்கு இங்கே மேப்ல காட்டுது, அங்கேயும் வந்து ஒரு கிராஷ் ஒன் ஆகியிருக்கு. அதை தவிர்த்து இந்த நேரத்தில் எங்கெல்லாம் டிராஃபிக் வந்து கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாமல் இருக்குமோ அத்தனை ரோட்ஸ்லேயும் வந்து செம்ம டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. மண்டே மார்னிங்கே ஒரே ஒரு டிராஃபிக் டென்ஷன் தான், ஸோ டென்ஷன் ஆகாமல் டிரைவ் பண்ணுங்க.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: Okay, 800-8940 ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. யாருக்கு என்ன பாட்டு வேணும் கேக்கலாமா? ஹலோ, வணக்கம், குட் மார்னிங்.
2: குட் மார்னிங் கிட்னா.
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
2: பிரியன், துபாயில.
0: பிரியன், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஆல் குட்ங்க. வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சு?
2: யூஷுவலா போச்சு, வீட்லயே தான் போச்சு.
0: ஆஸ் யூஷுவல். ஃபேமிலி இங்க இருக்காங்களா, ஊர்ல இருக்காங்களா?
2: என்ன
0: பாட்டு வேணும்? பட்டியல்ல இருந்து போக போக பூமி வீடு. பட்டியல் ஆன் தி ஹோல் ஆல்பமாவே நம்ம பார்த்தோம்னா அமேசிங்கான ஒரு ஆல்பம் பை யுவன் சங்கர் ராஜா. இவர் கேட்ட அந்த போக போக பாட்டாகட்டும், ஏதேதோ எண்ணங்கள் வந்து, அப்புறம் காட்டுல மழை பெய்யுது, எல்லாமே செம்மையா இருக்கும். ஒரு பாட்டை விட இந்த பாட்டா அதுவா இதுவா எது பெஸ்ட்னு நம்மளால சூஸே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆல்பம் அதுல இருந்து அவர் கேட்டிருக்காரு. சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து அந்த பாட்டை நான் ப்ளே பண்ண போறேன் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா பிரியனுக்காக. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் மெசேஜஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க, ஒன்னொன்னாக நான் பாக்குறேன். சுபு நாதியா ஃப்ரம் குவைத், குட் மார்னிங், ஹோப் எவ்ரி திங் ஃபீல்ஸ் குட் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. எஸ், ஆல் குட் ஹியர், உங்க சைட்ல எல்லாம் ஓகேவா? தினேஷ், குட் மார்னிங் டு யூ டூ. பாலகிருஷ்ணா, குட் மார்னிங். ஷஃபீகா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங் கீர்த்தனா, டுடே மை டாட்டர் ஆஃப்ரின் அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஜாப்ல வந்து சேர போறாங்க ஒரு எம்என்சி கம்பெனியில, ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. அமேசிங், ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட், இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கா இருக்கும். Afrin wishing you only the best, உங்களோட இந்த புது ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல உங்களுக்கு இனி அடுத்தடுத்து அடுத்து சக்சஸ் கிடைக்கட்டும். இனி நிறைய உயரங்களுக்கு நீங்க போய் ரீச் பண்ணணும், நிறைய சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும். பெஸ்ட் விஷஸ் டு யூ ஆஃப்ரின். அதுக்கப்புறம் காளிராஜ் பிச்சுமணி மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், ஹெவி டிராஃபிக் இன் 311 ஸ்டார்டட் ஃப்ரம் அல்தேத் எக்ஸிட் இட் செல்ஃப் அப்படின்னு எனக்கு அனுப்பியிருக்காரு. தெரியுதுங்க, பார்த்தேன் மேப்ல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஃபயஸ் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நேற்று ராஜா சார் பாடல்களை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, என் விடுமுறை நாளை முழுமையாக நிறைவு செய்து விட்டது, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபயஸ் அஹமத் ஃப்ரம் திருச்சி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹவு ஸ்வீட், தேங்க்யூங்க, வி ஆர் கிளாட் தட் யூ என்ஜாய்ட். ரேணுகா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங் கீர்த்தனா, ஐ ஆம் லிசனிங் ஃப்ரம் சென்னை அப்படின்ட்டு. அப்புறம் வேர் யார் லின்சன் ஹாஜா மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், டுடே இஸ் மை பர்த்டே அப்படின்ட்டு. விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே ஹாஜா, ஹாவ் அன் அமேசிங் இயர். சங்கர், உங்களுக்கும் காலை வணக்கம். அண்ட் தென் பழனிக்குமார் ராஜகோபால் ஃப்ரம் ஒமான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, உங்களுக்கும் குட் மார்னிங், ஹாவ் அன் அமேசிங் டே. அருண் பாண்டி பெரிய மெசேஜா அனுப்பியிருக்காரு, ஆஹாஹா ஓகே, ஹாய் அக்கா, குட் மார்னிங், ரெகுலராக வந்து உங்களோட ஷோஸ் எல்லாம் வந்து நான் கேட்பேன் பார்ப்பேன், நான் வந்து சூர்யாவோட டை ஹார்ட் ஃபேன், எனக்கு கபில் பாஸ் உங்கள் ஷோவில் இருந்து தான் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, தட்ஸ் நைஸ், அமேசிங். திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன், இப்போ இங்கே நான் வந்து கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹவு ஸ்வீட், தேங்க்யூ அருண் பாண்டி உங்களோட டீட்டெயில்டு மெசேஜ்க்கு. பூபதி, குட் மார்னிங், அபுதாபியிலேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. யுவராஜா சந்தியா, குட் மார்னிங் அனுப்பியிருக்காங்க, இனிய நாளாக அமைய வாழ்த்துகள் அப்படின்ட்டு. சவுந்தரராஜன் கத்தர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு 15 பேர் இருக்கோம், என்றும் அன்புடன் பிஎஸ்கே புதுக்கோட்டை தமிழ் பசங்க அப்படின்ற குரூப்பில் பேர்லாம் வந்து அனுப்பியிருக்காரு. நைஸ் நைஸ், அனுப்புங்க மெசேஜஸ் எல்லாம் அனுப்புங்க. ஐ வுட் லவ் டு ரீட் யுவர் மெசேஜஸ். எப்போவுமே வந்து நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் அனுப்புறீங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்து நான் காத்துட்ருப்பேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூ மெசேஜஸ். அண்ட் இப்போ ஒரு பிரேக் அப்புறமா நம்ம பிரியன் கேட்ட பாட்டு போக போக பாட்டு சில்லாக் சாங் ஆஃப் தி ஆரா பட்டியல் படத்துலேருந்து ப்ளே பண்ண போகிறேன். ஆஃப்டர் தட் கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளுக்கு. அதற்கப்புறம் திருப்பி வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
3: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வாலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: You are with Kirtana on Mercil Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
3: Brought to you by Plots Nale, Propshil Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். காசா தொடர்பான டிரம்பின் திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்ததற்கு ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, கத்தார் உள்ளிட்ட 8 நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. காசா மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முன்வைத்த விரிவான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பாதை வரைபடத்தை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது. அத்துடன் பாலஸ்தீன அரசை உருவாக்குவதற்கு இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஜோர்தான், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்துக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் 2803 மூலம் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் இந்த நிலைப்பாட்டை தடம்புரளச் செய்யும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதுடன் நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான சர்வதேச முயற்சிகளையும் பாதிக்கின்றது என்று அவர்கள் தெரிவித்தனர். மேலும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் பரந்தளவில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு இஸ்ரேல் தடையாக இருந்தால் அதற்கான பொறுப்பை இஸ்ரேலே ஏற்க வேண்டியிருக்கும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மத்திய கிழக்கு சிறப்பு தூதுவர் ஜாரெட் குஷ்னர் அமெரிக்கா ஆதரிக்கும் காசா அமைதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஹமாஸ் அமைப்புடன் அரிதான நேரடி பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளார். டிரம்பின் மருமகன் குஷ்னர் நேற்று எகிப்தில் ஹமாஸின் புதிய தலைவர் கலீல் அல் ஹயா தலைமையிலான குழுவை சந்தித்ததாக பாலஸ்தீன அதிகாரியொருவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் டிரம்ப் தலைமையிலான அமைதி திட்ட அமைப்பு காசாவில் ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்கள் முழுமையாக ஆயுதங்களை கைவிடுவது தொடர்பாக உடன்பாடு ஏற்பட்டதாக தெரிவித்தது. கடந்த வாரம் இஸ்ரேல் டிரம்பின் 15 அம்ச திட்டத்தை நிராகரித்திருந்தது. இத்திட்டத்தில் இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் காசா புதிய பாலஸ்தீனிய சிவில் நிர்வாகத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இன்று ஆரம்பமாக முதலில் 3 துறைகள் மீதான விவாதம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. முதல் நாளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகின்றது. இந்த விவாதத்தில் பங்கேற்று ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்றனர். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கோகா அருண்ராஜ், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் ஆகியோர் பேசுகின்றார்கள். நிறைவாக துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் அவர்கள் வெளியிட உள்ளனர். தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்கள் ஆகின்றன. இந்நிலையில் இது தொடர்பில் முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தாவிக அரசின் 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்துக்கான மக்களின் மனசாட்சி என்று அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். அத்துடன் கடந்த 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் முதலமைச்சர் ஒரு காணொலியில் பதிவிட்டுள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, தாய்மாமன் தங்கமோதிர திட்டம், வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026, 717 மதுபான கடைகள் மூடல் உள்ளிட்ட நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை முதலமைச்சர் அந்த காணொலியில் குறிப்பிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: எதிர்கட்சிகளை மாவோயிஸ்டுகள் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிடவில்லை என்று கிரண் ரிஜிஜு விளக்கமளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர்களை மாவோயிஸ்ட் மனப்பான்மை கொண்டவர்கள் என்று குறிப்பிடவில்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு படையினரின் தியாகத்தை நினைவு கூர்ந்தார். அத்துடன் மாவோயிஸ்டுகளை வெற்றிகரமாக ஒழித்ததற்காக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஆயுதம் ஏந்திய நக்சலைட்டுகளை ஒழித்துவிட்டாலும் பொது வாழ்விலும் அரசு குழுக்களிலும் ஊடுருவி வன்முறைக்கு வாய்ப்பு தேடும் திமாகி நக்சல்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார். பிரதமரின் இந்த கருத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் நான் ஒரு திமாகி நக்சல் என்பதில் பெருமை அடைகின்றேன் என்று பதிலளித்திருந்தார். மாவோயிஸ்டுகளை ஆதரிப்பவர்கள், இந்திய அரசியலமைப்பை நிராகரிப்பவர்கள், பிரிவினைவாதத்தை ஆதரிப்பவர்கள் மற்றும் அரசியல் சாசன பிரிவு 370 ஆதரிப்பவர்கள் மட்டுமே திமாகி நக்சல்கள் என்ற வார்த்தையை குறிக்கும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ விளக்கமளித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் உள்ள 22 கிலோமீட்டர் அகலம் உள்ள சிக்கன்ஸ்நெக் நிலப்பகுதியை துண்டித்து வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவில் இருந்து தனிமைப்படுத்த பார்ப்பவர்களையும் இச்சொல் குறிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் குறிக்கட்டு மாநில இருந்து நெடுந்தீவுக்கு சென்ற படகில் பயணித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் சமிந்த வலாகுலுகி தெரிவித்தார். குறித்த படகில் 2 படகோட்டிகள் உட்பட 10 பேர் பயணித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிக்கட்டுமான் இறங்குதுறையில் இருந்து நேற்று பிற்பகல் 3 மணிக்கு பயணித்த படகு ஒன்று உரிய நேரத்தில் நெடுந்தீவை வந்தடையவில்லை என கடற்படைக்கு தகவல் கிடைத்திருந்தது. இதனையடுத்து விரைவாக மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அப்படகு அனர்த்தத்துக்குள்ளாகியிருந்தபோது அதில் இருந்து அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் கடற்பயணங்களை தவிர்க்குமாறு முன்னதாகவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் இந்த படகில் அவர்கள் பயணித்திருந்ததாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் சமிந்த வலாகுலுகி தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: கால்பந்தில் இந்த சீசனை தனது கால்பந்து வாழ்க்கையின் அநேகமாக கடைசி சீசனாக இருக்கலாம் என்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்தார். அல் நாசர் அணியுடனான தனது ஒப்பந்தம் அடுத்த கோடையில் முடிவடைந்ததும் கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவேன் என்று எதிர்பார்ப்பதாக நட்சத்திர கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்தார். ரொனால்டோ கடந்த வாரம் தனது நீண்ட கால காதலியான ஜார்ஜினா ராட்ரிகஸை திருமணம் செய்து கொண்டதை தொடர்ந்து அளித்த பேட்டியில் இதனை கூறியுள்ளார். இது அநேகமாக எனது கால்பந்து வாழ்க்கையின் கடைசி ஆண்டாக இருக்கும். நான் ஒரு சிறப்பான மரபை விட்டு செல்ல விரும்புகின்றேன். எனது எதிர்காலம் முழுவதும் திட்டமிடப்பட்டுள்ளது. என்னை பிஸியாக வைத்திருக்க நிறைய விடயங்கள் உள்ளன. அதனால் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்வது கடினம் என்று அவர் கூறினார். கால்பந்து வாழ்க்கை முடிவடைந்த பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்படக்கூடும் என்பதால் அந்நேரத்தை ஒரே ஒரு விடயத்தால் அல்லாமல் பல்வேறு வழிகளில் நிரப்ப வேண்டும். மேலும் அதிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதிகம் பயணம் செய்ய வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்தமான படல் விளையாட்டை பார்க்கவும் விளையாடவும் வேண்டும் என்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்தார். இதுவரை நாங்கள் சம்பாதித்ததை தொடர்ந்தும் அனுபவிக்க வேண்டும் என்றும் கூறினார். ஏனென்றால் கடந்த 25 ஆண்டுகள் மிகுந்த தியாகங்களுடன் அமைந்தவை என்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்தார்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலை 49 டிகிரி செல்சியஸ் வரை உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் அடுத்த சில நாட்களுக்கு சீரற்ற வானிலை நிலவக்கூடும். கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வானிலை பொதுவாக தெளிவானது முதல் இடையிடையே ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். கிழக்கு பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடிய அளவுக்கு முகில் கூட்டங்கள் வலுப்பெறக்கூடும். உள்நாட்டு பிராந்தியங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 44 முதல் 49 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம். இதேவேளை கடலோர பகுதிகள் மற்றும் தீவக பகுதிகளில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். மேலும் வரும் நாட்களில் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் பிற்பகல் வேளையில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: Star of the month.

0: அப்படி ஒரு கருத்துமிக்க பாடலோட ஆரம்பிச்சாச்சு வேங்கை படத்துல இருந்து. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நைஸ் பிரைட் அண்ட் பிஸி மண்டே மார்னிங் இல்லையா? பிஸினா லிட்ரலி பயங்கர பிஸியா இருக்கு. வந்துருச்சு ஆல்ரெடி எந்தெந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து மேஜர் கன்ஜெஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அட் த மொமெண்ட் அப்படின்ட்டு. பட் இப்போ அதை உங்களுக்காக நான் சொல்லல சரியா. ரெண்டு பாட்டுலாம் முடியட்டும், அதுக்கப்புறமா வந்து சொல்றேன். ஆனால் தங்கத்தின் விலை பாத்தீங்களா ஓவர் த வீக்கெண்ட் என்ன ஆயிருக்குன்னு?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Dubai la gold price vandu rise aayitirukku ena geopolitical tensions vandu oru alavukku settle aagura maadhiri irukku or at least at the moment edhu nadakkala abingiradunala steady ah rise aayitirukkadhu paaka podiyadhu. Adhan padi paatha 24 carat thangam 1 gram irukku 531 dirhams and 22 carat thangam 1 gram irukku 491 dirhams 75 fils.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate
3: brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: அவங்களால அக்ராஸ் தி சிட்டி டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வரதுக்காக. சோ அல்சத்வா, அல்கூஸ் அண்ட் மிர்தேஃப் இந்த மூன்று ஏரியாஸ்க்கும் வந்து அவங்களுடைய சர்வீஸை இப்போ அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அண்ட் இப்போ ரைட் நோ இந்த ஆன் டிமாண்ட் பஸ் நெட்ஒர்க் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 ஏரியாஸ் அக்ராஸ் துபாய் நெய்பர்ஹுட்ஸ் வந்து கவர் பண்ணுது. சோ வாட் இஸ் திஸ் ஆன் டிமாண்ட் பஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, இது வந்து ஒரு ஆப் பேஸ் சர்வீஸ். நம்ம என்ன பண்ணலாம்னா பஸ் ரைட்ஸ் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் இந்த ஆப் வழியா. ஓகே, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரிப்ஸுக்கு ஸ்பெஷலி வந்து விதின் கம்யூனிட்டிஸ் டு இந்த பப்ளிக் பஸ் ஸ்டாப்ஸோ இல்ல பப்ளிக் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்க்கோ போகிறதுக்கு. இப்ப நம்ம டாக்ஸி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு குட்டி டிஸ்டன்ஸா தான் இருக்கும், ஆனா நம்மளால நடக்க முடியாது. இதே டாக்ஸி எடுத்தோம்னா 12 திரும்ஸ் நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் மினிமமா. சோ அந்த மாதிரி எல்லாம் அதிகமா நம்ம பே பண்ணாம கன்வீனியன்டான ஒரு ஆப்ஷன் இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரிப்ஸ்க்காக அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க நம்ம துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. சோ இந்த மாதிரி இப்போ அல்சத்வா, அல்கூஸ் மிர்திஃப் இந்த ஏரியாஸ்க்கு வந்து இப்போ சர்வீசஸ் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த டெடிக்கேட்டட் ஆப் வழியாக நீங்க ஈஸியா பிளெக்சிபிளா புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் மைல் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்ஷன்ஸ் வித்இன் கம்யூனிட்டிஸ் வந்து இந்த சர்வீஸ் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் குட்டி குட்டியா இருக்கும் இந்த பஸ்ஸஸ் அண்ட் லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்பிள் தான் வந்து அட் டைம் கூட்டிட்டு போவாங்க. அண்ட் துபாயினுடைய ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ்ஸ்ல இப்போ ரீசெண்டா அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களால பெரிய அளவில் வரவேற்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் துபாயோட இந்த பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீஸ்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
2: Back to back.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் 4 ஆம்

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.
1: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 8:31 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சுப்பிரமணியம் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தார், விச் ஆக்சுவலி இஸ் ட்ரூ. வணக்கம் உடன் பிறப்பே, நான் ஃபுஜிராவிலிருந்து, ஓட்டுநர் சுப்பிரமணி. சில பாடல்களை நாம் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து வைத்திருப்போம், அதை 100 முறைக்கு மேல் கேட்டிருப்போம். ஆனால் தற்செயலாக ஏதோ ஒரு பொழுது அந்த பாடலை கேட்கும் பொழுது, வானொலியில் கேட்கும் பொழுது அந்த பாடலின் வரிகள் வந்து இன்னும் வந்து மெருகேற்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து தொட்டி ஜெயா படத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டு, இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்த ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் இல்லை. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. அதுதான் வந்து ரேடியோனுடைய ஒரு மேஜிக் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நான். அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர், அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு இல்லையா. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சடனாக நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ரேடியோவில் வருது, ஆர் நம்ம வந்து ரொம்ப கேட்டு ரசிச்சிருப்போம் அந்த பாட்டை, பட் ஆஃப் லேட் அந்த பாட்டை வந்து நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைம் நம்ம லைஃப்பில் அந்த பாட்டை நமக்கு ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பாட்டாக இருந்திருக்கும், சில ஸ்பெஷல் மெமரிஸை வந்து கொடுத்துருக்கக்கூடிய பாட்டாக இருக்கும். பட் காலப்போக்கில் வாழ்க்கை அப்படி போக போக நம்ம அந்த பாட்டு மறந்துருப்போம். சடனாக அந்த பாட்டு ரேடியோவில் கேட்கும்பொழுது அப்படியே டப்புன்னு நான் சொன்ன மாதிரி தான் அந்த வேவ் ஆஃப் நொஸ்டால்ஜியா வந்து ஹிட் பண்ணும் பாருங்களேன். அந்த ஒரு பிட்டர் ஸ்வீட் ஃபீலிங்க்கு வந்து ஈடேனே கிடையாது. எனிவே 8:32 ஆகுது, நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. வணக்கம் சென்னையிலேருந்து. ஹே காட்சல் அப்படிங்கிற அந்த பாட்டு ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல வந்து அன்பு லெவன் படத்துலேருந்து ஆசை வருமேங்கிற பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். அன்பு லெவன் வந்து நம்ம அசோக் செல்வன் அவர் நடிக்கக்கூடிய அடுத்த திரைப்படம். ஸோ அசோக் செல்வன், அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரீத்தி முகுந்தன் அவங்க நடிக்கிற ஒரு படம் அது. அதோடைய அனௌன்ஸ்மெண்ட்டே ரொம்ப அழகாக வெளியிட்டு இருந்தாங்க அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கையோட பாட்டோடைய டீசர், கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு ஒன்னா கொடுக்க கொடுக்க நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. ஓகே, அடுத்த படம் வந்து தயார் பண்ணிட்டாரு நம்ம அசோக் செல்வன். ஓ மை கடவுளே, ஃபீல்ல இன்னொரு படம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்தே எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் கிரியேட்டிங் வேவ்ஸ் ஆல்சோ சோஷியல் மீடியால. ஸோ அன்பில் அவன்ல இருந்து அந்த பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ரியாலிட்டிக்கு வருவோம். நொஸ்டால்ஜியா பத்தி, இந்த ஸ்வீட் ஃபீலிங் எல்லாம் பத்தி பேசிட்டு ரியாலிட்டிக்கு வருவோம். டிராபிக்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு? இப்போ எங்கெல்லாம் வந்து பயங்கர டிராபிக் ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரி ஆர்டிக்கல் வழி ஆகி இருக்கு. சுட சுட மார்னிங் கன்ஜெஷன், ஹெவி டிலேஸ் ஆன் E11 அண்ட் E311. துபாய் ஷார்ஜா கம்யூட்டர்ஸுக்கு ஐ எம் ஷோர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க நீங்க. கூகுள் மேப்ஸ்ல வந்து மிக்ஸ் ஆஃப் ஹெவி கன்ஜெஷன் காட்டுது, பல இடங்கள்ல ஸ்லோ மூவ்மெண்ட் அண்ட் செவரல் ஆக்சிடென்ட்ஸ் வேற இன்னைக்கு காலையில இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிரஷர் நம்ம பார்த்தோம்னா E11 இத்தியாத் ரோட்ல அரௌண்ட் அல்கான், மம்சார் இந்த இடங்கள்ல அண்ட் டுவர்ட்ஸ் துபாய் ஷார்ஜா பார்டர் வரும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகிறது தெரியுது. பர்டிகுலர்லி பார்த்தோம்னா இந்த அல்கான் இன்டர்சேஞ்ச் ஏரியாவில் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் டிரைவர்ஸ் ஹெடிங் டுவர்ட் ஷார்ஜா வந்து கொஞ்சம் பிஸியான ஒரு யூனோ கண்டிஷனையும் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஷேக் முகமது பின் ஜாயத் ரோட்லையும் ஹெவி டிராஃபிக் இருக்கு. மேப்பின் படி நம்ம பார்த்தோம்னா ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா டுவர்ட்ஸ் மொஹேசனால செவரல் ரெட் செக்ஷன்ஸ் பார்க்குறோம் அரௌண்ட் மேஜர் இன்டர்சேஞ்சஸ். அண்ட் ஆக்சிடென்ட் ஐக்கன்ஸும் வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸில் விசிபிள் ஆக தெரியுது மொஹேசனா ஏரியாவில், அப்புறம் வந்து ஃபர்தர் நார்த் அரௌண்ட் இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் இங்கெல்லாம். அண்ட் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அகேன் காலையில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கன்ஜெஷனுக்கு இன்னும் ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் விதின் ஷார்ஜாவும் நம்ம பார்த்தோம்னா கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் பிட்வீன் அல்நாதா, அல்கான் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் துபாய்க்கு டிராவல் பண்ணிட்டு போகக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாரும் வந்து டிலேஸுக்கு தயாராக இருங்க. மர்ஜிங் பாயிண்ட்ஸ்ல லோக்கல் டிராபிக்கும் இந்த மெயின் ஹைவேஸோட ஜாயின் பண்ணக்கூடிய இடங்கள்ல முக்கியமா டிராபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிக்கிறாங்க. அண்ட் இன்னொன்னு 611 கொஞ்சம் நிவாரணத்தை தருமா அப்படின்னு பார்த்தா இல்ல, அங்கேயும் வந்து கொஞ்சம் டிராபிக் கன்ஜெஷன் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீ காலையில கூட நான் அரௌண்ட் ஒரு 7:40 உங்ககிட்ட நான் சொல்லும்பொழுது இந்த கவனிச் கேமல் ட்ராக் பக்கத்துலலாம் வந்து ஒன்று ரெண்டு கிராஷஸ் இருந்தது தெரிஞ்சது, அதனால பார்த்துக்கோங்க. ஓவராலாக வந்து மண்டே மார்னிங்கே உரிய ப்ரெஷர் அண்ட் கன்ஜெஷன் டிராஃபிக் எல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த ரூட்டில். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக டிரைவ் பண்ணுங்கள்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு.
1: கமிங்.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: Και σε μοντέλο του, ναι.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
4: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
5: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
5: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
9: there is no place like home. There's no home like that.
8: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum Joy Alukas, the world's favorite jeweler.
10: You are with Kirtana on Mersal Morning. Golden song of the hour.
11: Golden song of the hour.
8: Brought to you by Pride Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum Joy Alukas, the world's favorite jeweler.

0: சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் ஜெயம் பிராண்ட் ஏசிடா. ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
1: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய், 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
2: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
1: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop.

0: காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Bright Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: 8:54 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். குவிக் வெதர் அப்டேட், வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்க போகுது இன்னைக்கு அண்ட் வரக்கூடிய நாட்கள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 49 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஈஸிலி ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி தெரிவிச்சிருக்காங்க. நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்க போகுது. மழை எதிர்பார்க்கலாம், ஃபாகும் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் வந்து மெயின் ஹைலைட்டா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபாக் ஃபார்மேஷன் தான். பிகாஸ் ஹியூமிடிட்டி வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கு வெளியில, அதனால நமக்கு ஃபாக் ஃபார்மேஷன் அதிகமா எதிர்பார்க்கலாம்ங்கிற மாதிரி நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அதுவும் காலை நேரங்களில், ஏர்லி மார்னிங், லைக் லேட் நைட் டு ஏர்லி மார்னிங் டைம்ல தான் நமக்கு ஃபாக் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த நேரத்தில் உங்களுடைய ஏரியாவில் ஃபாக் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா தயாராகிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்குக்கு கிளம்புறதுக்கு நீங்க பார்த்துக்கோங்க, சரியா? அண்ட் நாளைக்கு அண்ட் மற்ற நாளைக்கு நம்ம டியூஸ்டே அண்ட் வென்ஸ்டேனு பார்த்தோம்னா, சான்ஸ் ஆஃப் ரெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஏரியாஸ்ல மதிய நேரங்கள்ல அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. சிமிலர் கண்டிஷன்ஸ் தான் வந்து தேர்ஸ்டேக்கும் ஃபோகாஸ் பண்ணியிருக்காங்க. பாசிபிள் ஆஃப்டர்நூன் ரெயின் ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஏரியாஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்தோம்னா, அலாங் த கோஸ்ட் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃப்ரெஷ்ஷான காத்தும் கொஞ்சம் வீசும். ஆனால் காத்து ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் கூடவே டஸ்டும் சேர்ந்து வீசுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரேபியன் கல்ஃபும் கொஞ்சம் ரஃபாக இருக்கலாம். பை ஃப்ரைடே வந்து கண்டிஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபேர் டு பார்ட்லி கிளவுடி அண்ட் கிளவுட் டெவலப்மெண்ட் அங்கே இருக்கும். அண்ட் ஃபாக் ஃபார்மேஷன் தான் அதிகமாக இருக்கும் அன்டில் சாட்டர்டே மார்னிங். ஃபாக் ஆர் மிஸ்ட் ஃபார்மேஷன் ஓவர் நைட் அண்ட் ஏர்லி மார்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். டெம்பரேச்சரும் வந்து 49 டிகிரி செல்சியஸ் சர்வசாதாரணமாக தொட்டிடும். அதனால கொஞ்சம் கசகச வீக்காக தான் இருக்க போகுது இந்த வாரம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய யூனோ எவ்ரிடே நீங்கள் போட்டுட்டு போகக்கூடிய ஆஃபீஸ் வேர்லேருந்து உங்களோட டயட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த வாரம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான, கொஞ்சம் ஹாட்டான ஒரு வாரமாக தான் இருக்க போகுது, சரியா?
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கடந்த ஒரு வாரத்தில் தமிழகத்தில் பல்வேறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஒரே வாரத்தில் ஏராளமான கொலைகள் நடந்துள்ளன. காஞ்சிபுரம் அருகே படுநெல்லியில் திருவிழாவில் 2 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கியுள்ளதாக கூறி தவிக்க அரசு பல கோடிக்கு விளம்பரம் செய்வதாக அவர் விமர்சித்தார். அரசின் அலட்சியம் காவல்துறையின் பொறுப்பற்ற செயலால் மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மாணவர் அமுதன் கொலை விவகாரத்தை கோஷ்டி மோதல் என்று அமைச்சர் ராஜ்மோகன் கூறியதாக அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கியுள்ளதாக கூறி தவிக்க அரசு பல கோடிக்கு விளம்பரம் செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தாய் மகள் இரட்டை கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தூத்துக்குடியில் ஆளும் கட்சியினர் மீது கொடுக்கப்பட்ட பாலியல் புகாரை குறிப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் இன்று பேசினார்.
1: இந்திய செய்திகள்.
3: பீகாரில் கோவில் ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் பலியாகினர். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டத்தில் உள்ள கோவில் ஒன்றிலேயே இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கிய 7 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிவ தரிசனத்துக்காக மக்கள் திரண்டு வருகை தந்திருந்தபோது மின்சார வயர் ஒன்று திடீரென்று அறுந்து விழுந்தது. இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் மக்கள் நாலாபுறமும் அலறி ஓடினர். இதன்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய 12 பேர் உயிரிழந்ததுடன் 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான நேரடி விமான சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான முதலாவது விமானம் கடுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. வியட்நாமின் ஹோஷிமின் நகரத்தில் இருந்து வருகை தந்த VN671 என்ற இலக்கத்தை கொண்ட ஏர்பஸ் A320 ரக விமானம் நேற்றிரவு 11 மணி அளவில் கடுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதற்கு பாரம்பரிய நீர்த்தாரை மரியாதை செலுத்தப்பட்டு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த முதலாவது விமான பயணத்தின் மூலம் 164 பயணிகள் இலங்கை வருகை தந்துள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் வாகன ஓட்டுநர்கள் எதிர்வரும் 31ஆம் தேதி தொடங்கும் புதிய கல்வியாண்டின் முதல் நாளில் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதற்கு உறுதியளித்தால் தங்களது ஓட்டுநர் பதிவில் உள்ள 6 கருப்பு போக்குவரத்து புள்ளிகளை நீக்கிக் கொள்ள முடியும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் விபத்தில்லா நாள் பிரச்சாரத்துக்கான பதிவு இன்று தொடங்குகின்றது. இதில் பங்கேற்கும் வாகன ஓட்டுநர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி பாதுகாப்பான வாகனம் ஓட்டுவதற்கான உறுதிமொழியில் கையெழுத்திட்டு பிரச்சாரத்தின் அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும்.
1: உலக செய்திகள்.
3: சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் சமீபத்தில் அறிவித்த கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் பெரிய துணிச்சலான மற்றும் முக்கியமான முதல் படி என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பாராட்டு தெரிவித்தார். சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் சமீபத்தில் இறுதியாக மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று டிரம்ப் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இது மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றிணைந்து வருவதையும் நாடுகள் இனிமேல் தங்கள் மிகவும் வலுவான முறையில் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதையும் காட்டுவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலியில் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் இன்னிங்ஸில் முதலில் துடுப்பிடுத்த ஆடிய இந்திய அணி 462 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாட ஆரம்பித்துள்ள இலங்கை அணி சற்று முன்னர் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 27 ஓட்டங்களை பெற்றிருந்தது. தினேஷ் சந்திமால் 5 ஓட்டங்களுடனும் லஹிரு கமகி 18 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் இந்திய அணி 435 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக தேவ்தத் படிக்கல் 167 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். த்ருவ் ஜுரையில் 51 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். கே எல் ராகுல் 82 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து வெளியேறியிருந்தார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் பிரபாத் ஜாசூரிய 4 விக்கெட்டுகளையும் கேஷரன் வந்த 3 விக்கெட்டுகளையும் அசித் பெர்னாண்டோ 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இலங்கை அணி முதலாவது இன்னிங்ஸில் லஹிரு நிஷான் பெர்னாண்டோ ஓட்டமின்றி பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். இந்திய அணியின் பந்துவீச்சில் முகமது சிராஜ் மற்றும் மானவ் சுதர் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினை வீழ்த்தினர். இலங்கை அணி தனது 2வது விக்கெட்டையும் தற்பொழுது இழந்துள்ளது. தினேஷ் சந்திபால் 5 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க செய்யப்பட்டுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:12 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பிஸியான ஒரு மண்டே மார்னிங் இது. ஹாப்பி மண்டே. இந்த வாரம் ஒரு அமேசிங்கான அட்டகாசமான வாரமாக எல்லாருக்கும் இருக்கட்டும், சரியா? அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல என்ன எறிந்தால், அதுக்கப்புறம் பாயும் புலி படங்கள்ல இருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். அவ்வளவுதான். ஹார்ட்லி என்ன, இன்னும் ஒரு 10-12 days இருக்கா பேக் டு ஸ்கூலுக்காக. திரும்பின பக்கம் எல்லாம் பேக் டு ஸ்கூல், பேக் டு ஸ்கூல், பேக் டு ஸ்கூல், ப்ரொமோஷன்ஸ் பேக் டு ஸ்கூலுக்கு, அது வாங்குங்க இது வாங்குங்க அப்படின்ட்டு இப்போ பேக் டு ஸ்கூல் ஃபீவரா இருக்கு எல்லா பக்கமும். ஸோ ஐ ஹோப் பேரண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏர்போர்ட்ஸ் எல்லாம் பிஸி ஆகுது. ஃப்ளைட் ரேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா தாறுமாறா இருக்கு. இந்தியாவிலிருந்து யூஏக்கு எஸ்பெஷலி செப்டம்பர் 1st week வரைக்குமே, செப்டம்பர் 10th, 15th வரைக்குமே பார்த்தோன்னா இந்த ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஃப்ரம் இந்தியா டு யூனோ யூஏ நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுடைய பல பகுதிகளிலிருந்து யூஏ எந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னாலும் டிக்கெட் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது தான் வந்து தெரியுது நமக்கு. இல்லை ஏன்னா August 31st ஆஃபீஷியல் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் சில பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ஒரு 1 week to 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 15th வரைக்குமே வந்து பீப்புள் வந்து ஜாயின் பண்ணுறதுல இருப்பாங்க, குழந்தைங்க வந்து ஜாயின் பண்ணுற அந்த ஒரு மோடில் இருப்பாங்க இல்லையா. அதனாலேயே அந்த தேதி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கிறது. எனிவே பேக் டு ஸ்கூல் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்காக. முதல் நாள் வச்சிருக்கீங்க நீங்க August 17th இன்னிலிருந்தே இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது வருஷம் கொண்டு வரக்கூடிய ரோட் சேஃப்டி கேம்பெயின். ஸோ எலிஜிபிள் டிரைவர்ஸ்க்கு அவங்களோட பிளாக் பாயிண்ட்ஸ் அப் டு 4 பிளாக் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம டிரைவிங் ரெக்கார்ட்லேருந்து ரிமூவ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் ஆக தராங்க. ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரோட ஒஃபீஷியல் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, சரியா பாருங்க. அந்த லிங்க்ல போயிட்டு நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு இந்த யூனோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம்பெயினுக்கு நம்ம சேஃப்டி பிளட்ஜ் ஒன்று பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சர்டிபிகேட்டும் ஒன்று தருவாங்க, ஓகேயா? ஸோ அந்த கேம்பெயின் பிளட்ஜ் சைன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு சர்டிபிகேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட பேர் வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்களுடைய பேருக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது பிளாக் பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அண்ட் இவங்க சொல்லக்கூடிய அந்த August 31st நீங்கள் எந்த விதமான டிராஃபிக் ஆஃபென்ஸும் கமிட் பண்ணாமல் கரெக்டாக டிரைவ் பண்ணிட்டு வரீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு 4 பிளாக் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ கேம்பெயினுடைய சேஃப்டி கமிட்மெண்ட்ஸில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, பேசிக்கான சில விஷயங்கள் தான் எப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. மறுபடியும் நமக்கு எம்ஃபசைஸ் பண்றாங்க சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நம்ம வண்டிக்கும் அடுத்த வண்டிக்கும் நடுவில். பெடஸ்ட்ரியன்ஸ் பாதசாரிகளுக்கு அவங்க கிராஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல பெடஸ்ட்ரியன் கிராசிங்ஸ்ல வந்து நின்று அவங்களுக்கு வழி கொடுக்கறது, சீட் பெல்ட் போட்டுக்கிறது, எல்லா நேரமும் ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்றது, டிஸ்ட்ராக்டட் டிரைவிங் எல்லாம் பண்ணாம போன்லாம் யூஸ் பண்ணாம கரெக்டா ரோட் மேல மட்டும் கவனம் செலுத்தி டிரைவ் பண்றது, எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது, டெசிக்னேட்டட் லேன்ஸ்குள்ள வந்து நம்ம ஸ்டே பண்ணி ஒழுங்கா டிரைவ் பண்றது, அண்ட் நம்ம வண்டி வந்து ரோடு வர்தியாக இருக்கா, கரெக்டான கண்டிஷனில் நம்ம வண்டியை மெயின்டைன் பண்ணுறோமான்னு பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். இன் ஜென்ரலே இது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் தான், சரியா? ஸோ பாருங்க. அண்ட் ஒரு வருஷமும் வந்து ஸ்கூலினுடைய முதல் நாள், அதாவது புது ஸ்கூல் இயர்னுடைய முதல் நாளில் தான் இதை கொண்டு வருவாங்க. அன்னைக்கு தான் நம்ம பார்த்தோன்னா டிராஃபிக் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக யூனோ அரவுண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் அண்ட் நெய்பர்ஹுட்ஸ் அண்ட் எல்லா ரோட்ஸ்லையுமே வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு நாளில் டென்ஷன் ஆகாமல் எல்லாரும் சேஃபாக டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக, யூனோ அந்த ஒரு தாட் எல்லாரோட மைண்ட்லயும் கொண்டு வரதுக்காக, அதுக்கு ஒரு என்கரேஜிங் ஃபேக்டரா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் இந்த டே விதவுட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கேம்பெயின் சில ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பாருங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க, பிளாக் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae. Back to back.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4th ஆண்டு

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 9:28 ஆகுது. மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: ஆஹா, பரவாயில்லையே, தங்கத்தோட விலை வந்து லேசா குறைஞ்சிருக்கு. காலையில சொல்லும்போது இட் வாஸ் அரௌண்ட் 531 dirhams 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு. ஆனா இப்ப நம்ம பார்த்தோம்னா 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 529 dirhams 25 fils and 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 490 dirhams.
1: இன்று தங்கத்தின் விலை
2: Gold rate.
3: Brought to you by 32 years of legacy. Ain Gold Wallet.
0: ஓகே, அடுத்ததான் வந்து சக்கரக்கட்டியில இருந்து சின்னமா சிலக்கம்மா, 90s நாட் அவுட்ல ஜென்டில்மேன்ல இருந்து ஒரு பாட்டு, அப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல தர்பார்ல இருந்து ஒரு பாட்டுன்னு வரிசையா மூணு பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். அண்ட் இப்போ இந்தியாவினுடைய நம்ம இந்தியன்ஸ்க்கான பாஸ்போர்ட் சேவைகள் இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு இல்லையா? நடுவில் சில கன்ஃபியூஷன்லாம் இருந்தது, அதற்கப்புறமாக இப்போ நமக்கு பாஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லாம் வழங்கக்கூடிய அவுட் சோர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் அல் ஹிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அவங்களுடைய சென்டர்ஸ் விசிட் பண்ணி பாஸ்போர்ட் சேவைகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம இந்தியன் எம்பசியின் அபுதாபி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இந்தியன் எக்ஸ்பேர்ட்ஸ் வந்து இப்பவும் வாக் இன் பாஸ்போர்ட் சர்வீசஸ் அவைலபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேட்டகரி ஆஃப் அப்ளிகன்ஸை இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ICAC சென்டர்ஸ் ரன் பை அல் ஹிந்த், ஒரு 16 சென்டர்ஸ் இருக்கு, அங்கே எங்கே வேணாலும் போயிட்டு நம்ம வாக் இன் சர்வீசஸ் அவைல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூ கேன் வாக் இன் அண்ட் வென் அப்படின்னு சொல்லி கேட்டால், வாக் இன் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து எவ்ரி டே பிட்வீன் 9 AM அண்ட் 1 PM அக்ராஸ் ஆல் சென்டர்ஸ் இங்கே அல் ஹிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ரன் பண்ணக்கூடிய ஆல் சென்டர்ஸில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஆனால் சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் இருக்கும். அண்ட் என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த சர்வீசஸ் அவைல் பண்ணிக்கலாம், என்னென்ன சர்வீசஸ்க்காக இந்த வாக் இன் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தட்கல் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ், டக்குன்னு நமக்கு பாஸ்போர்ட் வேணும், அர்ஜென்ட்டாக வேணுங்கும்பொழுது தட்கல் சர்வீசஸ் நம்ம அவைல் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து வாக் இன் அனௌன்ஸ்மெண்ட், ஐ மீன் வாக் இன் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் நியூ பார்ன்ஸ்க்கான பாஸ்போர்ட், பிறந்த குழந்தைங்களுக்கான பாஸ்போர்ட் இமீடியட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா அதற்கு வாக் இன் இருக்கு. எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன்ஸ், இந்த இசி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு. அண்ட் தென் சீனியர் சிட்டிசன்ஸ் ஏஜ் 60 அண்ட் அபவ் அண்ட் பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன், இந்த 5 கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த 5 டைப் ஆஃப் சர்வீசஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாக் இன் சர்வீசஸ் எல்லாம் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ப்ரையர் புக்கிங் தான் வந்து ப்ரிஃபர்டாக நாங்கள் சொல்கிறோம், ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறதுனால எப்போவுமே மக்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கூட்டமாக இருப்பாங்க. And certain number of people in the time குள்ள இவ்வளவு பேருக்கு தான் வந்து சர்வீஸ் பண்ண முடியும்னு இருந்ததுன்னா மற்றவர்களால் அன்னைக்கு அந்த சர்வீஸ் எடுத்துக்க முடியாது. அதனால எப்பவுமே நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க ப்ரையர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அதனால நீங்க பாருங்க, வாக் இன் சர்வீசஸ் இதுக்கெல்லாம் அவைலபிளா இருக்கு, இருந்தாலும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். சரி, அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுடைய ஒஃபிஷியல் போர்ட்டல் consularsevainuae.com consularsevainuae.com ஸோ consularsevainuae.com இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back.
2: அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.

பிராண்ட் நியூ வீக் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஹாப்பி மண்டே எவ்ரிவன். 9:47 ஆகி இருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, ஆஸ் ஆஃப் டுடே இங்க யூஏனுடைய ஃபிளைட் சர்வீசஸ், யூனோ இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் டென்ஷனான ரீஜன்ஸ்க்கு போகக்கூடிய ஃபிளைட் சர்வீசஸ் உடைய ஸ்டேட்டஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரீஜனல் ஏர்ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு ஒரு சில ரூட்ஸ்க்கு. அண்ட் சில ஏர்லைன்ஸ் வந்து சில ஃபிளைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர் அட்ஜஸ்டும் பண்ணியிருக்காங்க ரூட். ஸோ அதன்படி நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா, எமிரேட்ஸ் வந்து பார்ஷலி அவங்களுடைய ஃபிளைட்ஸை ரெசியூம் பண்ணியிருக்காங்க டூ பாரின், பட் குவைத்துடைய சர்வீசஸ் வந்து இன்னும் சஸ்பெண்டட் ஆகத்தான் இருக்கு. அண்ட் எத்தியாத் ஏர்வேஸ் பார்த்தோம்னா, செவரல் ஃபிளைட்ஸ் டூ பாரேனை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அன்டில் August 21st. ஏர் அரேபியா பார்த்தோம்னா, மல்டிபிள் கேன்சலேஷன்ஸ் அண்ட் ஸ்கெடியூல் சேஞ்சஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்வால்விங் குவைத் அண்ட் பாரேன் ரூட்ஸ். அண்ட் ஃபிளை துபாய் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவங்களுடைய ஃபிளைட்ஸ் டு குவைத், பாரேன் அண்ட் சவுதி வந்து ஆஸ் பர் ஸ்கெடியூல் வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு ஐ திங்க் ஃபிளை துபாய் மட்டும் தான் குவைத், பாரேன் அண்ட் சவுதிக்கு எதுவும் அன்இன்டரப்டடான சர்வீசஸ் வழங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் செவரல் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸும் பார்த்தோம்னா, அவங்களுடைய ஃபிளைட் சஸ்பென்ஷனை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க இன் திஸ் ரீஜன். அதனால பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இன்கேஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம பாரேன், குவைத், கலாம், சவுதிக்கெல்லாம் நீங்கள் போகிறவங்களா இருக்கீங்கன்னா, உங்களோட ஃபிளைட் ஸ்டேட்டஸை லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிட்டு கன்ஃபர்ம் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து போவீங்களாம் சரியா. ஸோ அது. அண்ட் டிராஃபிக் எப்படி இருக்கு? 9:48 ஆயிருக்கு.

0: கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ சீ
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஓஹோ என்னது இவ்வளவு crashes தெரியுதே. ஆமா 311 ல பார்த்தோம்னா மல்டிபிள் crashes லைக் from நம்ம ஷார்ஜால இருந்து ஆரம்பிச்சு towards துபாய் வரும்பொழுது அங்கங்க அங்கங்க வந்து விட்டு விட்டு விட்டு விட்டு ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல ஷார்ஜாக்குள்ளயும் சரி அண்ட் தென் மூவிஸ் நாளாம் தாண்டி நம்ம வரும்பொழுது டுவர்ட்ஸ் துபாய் பார்த்தோம்னா சிட்டி சென்டர் மர்திஃப்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஷ் வேற ஆயிருக்கு. ஸோ அங்கே மிக்ஸ் ஆஃப் கன்ஜெஷன் அண்ட் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து ரொம்ப நேரமாக இப்படி தான் இருக்கு. அண்ட் தென் D64 அங்கே ஒரு யா D64 நம்ம வந்து பார்த்தோம்னா செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ல D64 ஜாயின் ஆகக்கூடிய பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சில் நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு. ஸோ அங்கே பார்த்தோம்னாலும் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அண்ட் தென் இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் ஷார்ஜா அண்ட் இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் துபாய் பிஸி ரோட்ஸ் லைக் பேரூத் ஸ்ட்ரீட் எல்லாம் வந்து நகரம் உள்ள அவ்வளவு டிராபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் E11 நம்ம பார்த்தோம்னா ரைட் ஆப்போசிட் இந்த அன்சார் மால் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து டிராபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது தெரியுது. ஸோ இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து நீங்க டிராவல் பண்ண போறீங்க ஆர் யூனோ டுவர்ட்ஸ் இந்த ரூட்டை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா டிராபிக் கன்ஜெஷன் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பொறுமை இழக்காம சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Brought to you by
0: Plots Nale Propshil Dane. For details call 056-415-4242. Padavin adikit idayam tadatadavin thudikit emigal sarasara saravena sudal.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
4: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
4: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மாணவர்களுக்கிடையிலான தகராறை கொலைக்கு காரணம் என்று கோவை கல்லூரி மாணவன் அமுதன் கொலை குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். போதைப்பொருளால் கொலை என்று எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டிய நிலையில் மாணவர் கொலைக்கு போதைப்பொருள் விவகாரம் காரணம் அல்ல என்று அமைச்சர் விளக்கம் அளித்தார். இக்கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மாணவன் அமுதன் கொலை வழக்கில் 3 மாதங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றார். இவ்விவகாரத்தில் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இல்லை என்றும் கூறினார். அத்துடன் பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் பயன்பாடு உள்ளது என்று அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்க்கட்சியினர் கண்டன குரல் எழுப்பினர். IPL போட்டியின் போது போதைப்பொருள் பயன்படுத்திய அமைச்சர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சுமத்தினார். அமைச்சரை IPL போது பவுடரை நுணுக்கிவிட்டு மாத்திரை என்று கதை விட்டதாக அவர் தெரிவித்தார். தாம் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது ஆளும் கட்சி உரிய பதிலளிக்கவில்லை என்று தெரிவித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர்.
1: இந்திய செய்திகள்.
2: மகாராஷ்டிராவில் ரயிலில் முன்பதிவு பெட்டியில் பயணிப்பது தொடர்பான மோதலில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசை கத்தியால் குத்திய நடிகை அந்தரா பானர்ஜியை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்தில் குறிப்பிடப்பட்டது நடிகை அந்தரா இல்லை என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்துக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நடிகை அந்தரா பானர்ஜி விளக்கம் அளித்தார். ஒரே மாதிரியான பெயரால் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக நடிகை கைது செய்யப்பட்டு விட்டதாக தவறான தகவல் பரவியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை பாதுகாப்பு அமைச்சகம் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடுகளை விரைவாக விடுவிக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. தித்வா புயலை தொடர்ந்து புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்புக்காக வழங்கப்பட்ட நிதியில் இதுவரை 30% மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசின் கருவூல அறிக்கைகளில் 2026 ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலப்பகுதியில் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இழப்பீடு வழங்குதல் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக தேசிய பேரிடர் நிவாரண சேவைகள் மையம் 86.7 பில்லியன் ரூபா நிதியை விடுவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தனது சேவையை மேலும் 3 பகுதிகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் துபாயில் பயணிக்கும் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக நெகிழ்வு தன்மை கிடைக்கும். பாஸ் ஆன் டிமாண்ட் சேவை தற்போது அல் சத்வா, அல் கூஸ் மற்றும் மர்திப் ஆகிய பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் துபாய் முழுவதும் தேவைக்கேற்ப இயக்கப்படும் பேருந்து சேவை வழங்கப்படும் பகுதிகளின் எண்ணிக்கை 20 உயர்வடைந்துள்ளது. இந்த ஆண்டில் யுக்ரைன் நடத்தியதாக கூறப்படும் மிகப்பெரிய தாக்குதலில் ரஷ்யாவில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்தனர். மொத்தமாக 822 ட்ரான்கள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் சுமார் 600 ட்ரான்கள் மாஸ்கோவை நோக்கி அனுப்பப்பட்டதாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்தார். ரஷ்யாவின் ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான வைல்ட்பெரிஸுக்கு சொந்தமான ஒரு கிடங்கும் தாக்குதலில் சேதமடைந்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஸ்பெயின் கால்பந்து அணியின் தலைவர் ராட்ரியை மான்செஸ்டர் சிட்டியில் இருந்து சுமார் 65 மில்லியனுக்கு ஒப்பந்தம் செய்ய பார்சிலோனா உடன்பாடு எட்டியுள்ளது. 30 ராட்ரி 2024 பேலண்டியோர் விருதை வென்றவர். அவர் ஸ்பெயின் சாம்பியனான பார்சிலோனாவுடன் 4 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளார். இந்த பரிமாற்றம் அடுத்த சில நாட்களில் அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982 weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
2: அமெரிக்கத்தில் உள்ளக பகுதிகளில் இன்று வெப்பநிலை 49 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் சீரற்ற வானிலை நிலவக்கூடும். குறிப்பாக கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி, ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
4: Star of the month.
5: Hello everybody, this is DSP.

சில பாட்டுலாம் எப்படின்னா, படம் ரிலீஸ் ஆச்சா ரிலீஸ் ஆகலையா, யாரு நடிச்சாங்க பாட்டுல, என்ன ஏது, எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த பாட்டு மட்டும் ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் வந்து இந்த புல்லட் சாங் அப்படின்னு நினைக்கிறேன்ல, நம்ம எஸ்டிஆர் பாடியிருப்பாரு. ஸோ இப்பதான் கேட்டு முடிச்சோம். அவரோட வாய்ஸே வந்து ஒரு தனி வைப் ஒன்று ஆட் பண்ணுது இல்லையா. இது என்ன படம் அப்படின்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா இது வந்து ஒரு தெலுங்கு படம், அதோடைய வாரியர். யா, ஸோ வாரியர் படத்தோட தமிழ் வெர்ஷன் ஆஃப் திஸ் சாங் தான் இந்த புல்லட் சாங். அதை கேட்டு முடிச்சாச்சு. நைஸ் அண்ட் ஃபன் சாங் இல்லை. எனவே குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்று நேற்று நாளை காக்கி சட்டை, புது காக்கி சட்டை படங்கள் எல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு மியூசியம் இது. அழகழகான பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம் இங்கே, அதுதான் வந்து மெயின். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சராக இது பார்க்கப்பட்டது. 8 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நம்ம அல்சீஃப் இருக்கு இல்லையா, அல்சீஃப் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இயங்கிட்டு இருந்தது தான் இந்த மியூசியம் ஆஃப் இல்யூஷன்ஸ். அண்ட் இது வந்து குரோஷியாவில் ஆரம்பித்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே நம்ம துபாய்க்கும் வந்தது. பர்துபாயில் நம்ம அல்சீஃப் ஏரியாவில், இந்த ஹிஸ்டாரிக்கான அல்சீஃப் ஏரியாவில் இந்த மியூசியம் ஆஃப் இல்யூஷன்ஸ் வந்தது. ஸோ செப்டம்பர் 12, 2018 இதை ஆஃபிஷியலி ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் அபவுட் 8 இயர்ஸ் ஆஃப் என்டர்டெய்னிங் விசிட்டர்ஸ் அண்ட் பீப்புள் இப்போ அவங்க க்ளோஸ் பண்ண போகிறதா சோஷியல் மீடியா பேஜஸில் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு எஜுகேஷனலான ஒரு இடம், ஒரு எக்ஸிபிஷன். நிறைய விஷயங்கள்லாம் அங்கே போய் கற்றுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஹோலோகிராம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டெரியோகிராம்ஸ், ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ் அண்ட் இமர்சிவ் ரூம்ஸ் எல்லாம் டிஸ்பிளேக்கு வச்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 60 எக்ஸிபிட்ஸ் இருந்திருக்கு. ஸோ விசிட்டர்ஸ் ஆஃப் ஆல் ஏஜஸ் இங்கே போய் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. அண்ட் இப்போது இதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ see you again, are you opening another branch அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தெரியல, அவ்வளோ மக்களால் வரவேற்கப்பட்ட இந்த மியூசியம் ஆஃப் இல்யூஷன்ஸை இப்போ க்ளோஸ் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய ஒஃபிஷியல் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back. 2 பாட்டு.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மெர்சல் மார்னிங் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: வாடி வாடி வாடி தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா
4: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
5: சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
4: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: பெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். போன வாரம் வெளியான அப்டேட்ஸ் ஆர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லயே வந்து எல்லாராலையும் பெரிய அளவுல வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இங்க நம்ம துபாயில இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஃபிளெக்சி ரெண்ட் பேமெண்ட் சிஸ்டம் இல்லையா. ஸோ அபுதாபியில வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனா துபாயில இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செப்டம்பர் மாசத்துல இருந்தே அது அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸைட்டிங்கான ஒண்ணா இருக்கு. துபாயோட இந்த ஃபிளெக்சி ரெண்ட் இனிஷியேட்டிவின் மூலமாக ரெசிடென்ஸ் ஆகிய நமக்கு, யூனோ, வாடகை வீட்டில் இருக்கிற நமக்கு வாடகையை பே பண்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்க போகுது. ஸோ மந்த்லியோ இல்லை வந்து குவார்டர்லியோ இல்லை ஹாஃப் இயர்லியோ இல்லை ஆன்யலியோ வந்து நம்ம எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே பார்த்தோம்னா எவ்ரி மந்த் நம்ம பட்ஜெட் பண்ணும்பொழுதும் சரி, ஆர் இன் ஜென்ரல் நம்ம ஃபேமிலிக்கான பட்ஜெட் பண்ணும்பொழுதும் சரி, ஒரு பெரிய சங்கை வந்து அப்படியே கன்சியூம் பண்ணக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா அது ரெண்ட் தான் இல்லையா. ஸோ அந்த ரெண்ட்டை வந்து அப்படியே பல்காக நம்ம பே பண்ணி அதுக்கு நம்ம யூனோ பணம் வந்து அங்கிருந்து புரட்டி இங்கிருந்து புரட்டி கிரெடிட் கார்டு வழியாகவோ இல்லை அதுக்காக வந்து யாருந்தாவது பணம் வந்து கடன் வாங்கி இல்லை வந்து லோன் எடுத்து பே பண்ணக்கூடிய அந்த கஷ்டமெல்லாம் இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இதை பற்றி வந்து இங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி எக்ஸிகூட்டிவ் சொல்கிறது என்னன்னா அவங்களும் வந்து இதை பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. இப்போ சொன்ன மாதிரி டெனன்ஸ்க்கு வந்து இந்த பணத்தை அங்கிருந்து இங்கிருந்து பாரோ பண்ணியோ இல்லை வந்து நம்ம கிரெடிட் கார்டு வழியாக கட்டுறதுக்கோ தேவை இருக்காது. ஏன்னா துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த இனிஷியேட்டிவின் மூலமாக ஃப்ளெக்சிபிளாக, அதாவது ஈவன் மந்த்லி மந்த்லி கூட நம்ம வீட்டு வாடகையை செலுத்தக்கூடிய அந்த ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பல ஆண்டுகளாக நம்ம பார்த்தோம்னா இப்படி தான் நம்மளுடைய பர்சனல் லோனை பயன்படுத்தியோ இல்லை கிரெடிட் கார்டை பயன்படுத்தியோ அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய செக்காக அப்ரண்ட்டாக நம்ம பணம் எல்லாம் கட்டிட்டு இருந்தோம். முன்கூட்டியே கட்டும் இப்போ அடுத்து வரக்கூடிய மூணு மாதத்துக்கு சொலையா மூணு மாதத்துடைய ரெண்ட்டை இப்போவே எடுத்து நம்ம வைக்கிற மாதிரி தான் நம்ம இப்போ வரைக்கும் கட்டிட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் இந்த ஃப்ளெக்சி ரெண்ட் ஸ்கீம் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த ஃப்ளெக்சி ரெண்ட் ஸ்கீம் வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய தாட்டாகவும் இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது, எப்படி செயல்பட போகுதுன்ட்டு. அண்ட் இப்போது இந்த ரியல் எஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் இதை பற்றி சொல்லும்பொழுது இது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்கீமாக இருக்குது அப்படின்னாலும் லேண்ட் லார்ட்ஸ் வந்து மேபி தே குட் ஸ்டில் சார்ஜ் ப்ரீமியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இது அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி இருக்க போகுதுன்ட்டு. பட் ஃபார் நவ் அவங்க சொல்லியிருக்கிறது ரெண்ட் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற இந்த சர்வீஸின் மூலமாக டிஎல்டி கூட பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் வந்து நமக்காக ஃபண்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ரெண்ட் அவங்க பே பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்ம மாசம் மாசம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வித் ஜீரோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிற மாதிரி கூட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் அறிவிக்கட்டும். அண்ட் அந்த பேங்க்ஸின் மூலமாக நமக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு எடுத்துக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வீல் கெட்டணும் இது வந்து எக்ஸாக்ட்லி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டு. செப்டம்பர் 1 தேதியிலிருந்து ஆர் செப்டம்பர் 2026 இருந்து இது அமலுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுது.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
2: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

0: நம்ம யூஏல என்னெல்லாமோ ஆக்ஷன்ஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபால்கன் ஆக்ஷன் நேற்றுக்கு நடந்திருக்கு. அதுல ஹெட்லைன்ஸ்ல வந்திருக்கக்கூடிய அந்த ஃபால்கன் பத்தி தெரியுமா உங்களுக்கு? 10:40 ஆகுது, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்க ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஆக்ஷன்ல வந்து இந்த நம்பர் பிளேட் ஆக்ஷன்லாம் அடிக்கடி நம்ம பார்ப்போம். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் திரம்ஸ்க்கு வந்து நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் விற்பனை ஆகும். ஆனா நேற்றுக்கு அபுதாபியில நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ஃபால்கன் ஆக்ஷன்ல ஒரு ஒயிட் கலர் ஃபால்கன் ஒன்று சேலுக்கு போயிருக்கு. பியோர் சூப்பர் ஒயிட் ஜீர் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஃபால்கன் வந்து இந்த பருந்து வந்து கிட்டத்தட்ட 250,000 திரம்ஸ்க்கு விற்பனை ஆகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்பதான் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த ஃபால்கன்ரி அப்படிங்கிறது எமிராத்தியர்களுடைய பாரம்பரியத்தில் ரொம்ப யூனோ பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுற ஒன்று. அண்ட் ஃபால்கன்ஸ் அண்ட் எமிராத்திஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் அண்ட் பாண்ட் வந்து டேட்ஸ் பேக் டு அந்த பெதோன் டைம்ஸ்ல இருந்து இல்லையா? ஸோ ஃபால்கன்ஸ் வந்து அவங்க அவ்வளோ பெருமையா பார்ப்பாங்க எமிராத்தியர்களுடைய கல்ச்சர்ல வந்து. அண்ட் நம்ம யூஏனுடைய நேஷனல் பேர்ட் கூட ஃபால்கன் தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ஃபால்கன் ஆக்ஷன் வந்து கோலாகலமா நடைபெற்று இருந்திருக்கு நேற்றுக்கு. இந்த வின்னிங் பிட் வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ சொன்ன மாதிரி 250,000 திரம்ஸ். இதை வந்து காலித் பின் சைஃபான் அப்படிங்கிறவர் தான் வந்து பே பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து அப்பப்போ நடக்கக்கூடிய ஒன்று. இன்டர்நேஷனல் ஹண்டிங் அண்ட் எக்வெஸ்ட்ரியன் எக்ஸிபிஷன் அடி ஹெக்ஸில் இந்த ஒரு பர்டிகுலர் எலீட் ஃபால்கன் ஆக்ஷன் நடந்திருந்திருக்கு. ஸோ இது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து நல்ல வெள்ளை வெளியேறு சூப்பராக இருக்குது. இது நம்ம பார்த்தோன்னா எல்லா ஹெட்லைன்ஸும் இன்னைக்கு வந்திருந்திருக்கு. அண்ட் இன் ஜென்ரலே வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபால்கன்ஸோடைய சில ஃபேக்ட் எல்லாம் கேள்விப்படும் பொழுது இல்லை, அவ்வளோ ஃபாஸ்டான பேர்ட்ஸில் வந்து ஒன்றுன்னு பார்த்தோம்னா இந்த ஃபால்கன்ஸ் தான். அதுவும் அதோடைய ஸ்பீடு வந்து ஃபார்முலா 1 காரை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய அளவுக்கு இந்த ஃபால்கன்ஸ்க்கு வந்து பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அண்ட் எப்போவுமே வந்து இந்த டைப் ஆஃப் ஃபால்கன்ஸ்க்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன் ஜென்ரல் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஃபால்கன்ஸ் அண்ட் இந்த டைப் ஆஃப் பேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இல்லை ஹிஸ்டாரிக்கலி அவ்வளவு வேல்யூ இருந்திருக்கு. அண்ட் சீசனல் வால்யூம்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 9.2 மில்லியன் திரம்ஸ் வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கிறாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த பியோர் சூப்பர் ஒயிட் ஜீர் வந்து இட்ஸ் அ ஹைலி சார்ட் ஆஃப்டர் டைப் ஆஃப் ஃபால்கனாமா, பார்க்கறதுக்கு அவ்வளோ வெள்ளை வெளியேறு அழகாக இருக்குது அண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹவு இன்ட்ரெஸ்டிங் ரைட்? அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இந்த ஃபால்கன்ஸ் பற்றி சொல்லணும்னா, நம்ம யூஏயில் பிஸ்னஸ் கிளாஸில் அலோவ் பண்ணக்கூடிய ஒன்லி டைப் ஆஃப் பேர்ட் லீகலி இங்கே நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்லைன்ஸ் லைக் எமிரேட்ஸ் அண்ட் எத்திஹாத் இதிலெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸில் மனிதர்களுக்கு நிகராக ஃப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பெர்மிஷன் இருக்கிறது பார்த்தோம்னா இந்த ஃபால்கன்ஸ்க்கு மட்டும்தான். அண்ட் ஃபால்கன்ஸ்க்கு வந்து தே ஹாவ் தியர் ஓன் பாஸ்போர்ட் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஹவு இன்ட்ரெஸ்டிங் ரைட்? எனிவே கூகுள் பண்ணி பாருங்கள். 250,000 திரம்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் காருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விலை இந்த ஃபால்கனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேர்டு எப்படி இருக்குங்கிறது கூகுள் பண்ணி பாருங்க. அப் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பாட்டு? கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல தாஜ்மஹல் படத்துலேருந்து ஒரு பாட்டு பிளே பண்ண போகிறேன், கேளுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 8:49 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். மனசு தொட்டமிட்டல யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940 நீங்க இப்ப கால் பண்ணி கேட்கலாம். சரியா, நீங்க கால் பண்ணுங்க ஒரு பக்கம், 800-8940 நீங்க கால் பண்ணக்கூடிய அந்த கேப்ல டிராபிக் எங்க இருக்குங்கறத மட்டும் குவிக்கா பாத்துலாம்.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ல ஷார்ஜால ஒரு கிராஷ் ஒன்று ஆகி இருக்கு. அதனால அங்கே ரொம்ப நேரமாக ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பார்க்க முடியுது. அதை தவிர்த்து வேற எங்கே செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட் அங்கேயும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கு. 311 அதுக்கப்புறம் E11 எல்லா ரோட்ஸ்லையும் இப்போ பயங்கர பிஸியாக இருக்கு, கன்ஜெஷன் அதிகமாக இருக்கு. ஆனால் என்ன 311 எங்கேயும் கிராஷ்லாம் இல்லை, ஸோ தட்ஸ் ஃபைன். அண்ட் 611 நம்ம பார்த்தோம்னா அகேன் டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. ஷார்ஜா கிராண்ட் மஸ்ஜித் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இந்த கிராஷ் இருக்கு மேப்ல எனக்கு காட்டுது. சோ இதை தாண்டி வேற எதுவும் அன்யூஷுவலா கிடையாது.
1: டிராபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, யாருக்கு என்ன பாட்டு வேணும் கேக்கலாம். ஹாய்
2: ஹாய்
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
2: குட் மார்னிங் குட் மார்னிங், இம்தாத்.
0: இம்தாத் எங்க இருந்து?
2: என்ன
0: வர்க் பண்றீங்க இம்தாத்? லாண்ட்ரில. ஓகேங்க, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு புல்வெளிங்கிற பாட்டு ஆசை படத்துல.
0: புல்வெளி புல்வெளி, ஆஹா நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்கும் பாட்டு கேக்குறதுக்கு. சரி, உங்களுக்காக பிளே பண்றேன். சரியா,
2: Thank you,
0: பாய். சோ இம்தாதுக்காக அவர் கேட்ட பாட்டு புல்வெளி புல்வெளி பாட்டு. பியூட்டிஃபுல் சாங், பாட்டும் ஜில்லுன்னு இருக்கும். இதோட பிக்சரைசேஷன் அதை விட அவ்வளோ அழகா இருக்கும். ஆஹா சரி, கேட்கலாமா? எல்லாருமா சேர்ந்து இந்த பாட்டு கேளுங்க. இந்த பாட்டு மாதிரியே நல்ல பிரீஸியா இருக்கட்டும் இந்த வாரம் ஃபுல்லா நம்ம எல்லாருக்கும். ஓகே, நாளை காலையில் 7 மணிக்கு மறுபடியும் மெர்சல் மார்னிங்ல பேசுவோம். அது ரெடியா இருக்காரு மசாலா கஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் தென் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் டிரைவ் பண்ணக்கூடிய நேரத்தை தவிர்த்து யூஏ விட்டு நீங்க வெளியில போனாலும் வெக்கேஷனுக்கு போனாலும் எங்கிருந்து வேணும்னாலும் கேட்கலாம் நம்ம தமிழ் எஃப்எம் ஷோ சாங்ஸ் எல்லாத்தையுமே. சரியா, டாடா.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new Jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் இன்று சட்டப்பேரவையில் அறிக்கையை வாசித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பையும் அவர் இன்று வெளியிட்டார். இதேவேளை கலைஞரின் பெயரை குறிப்பிட்டு பேசிய எம்எல்ஏ தொடர்பில் முதலமைச்சர் மன்னிப்பு கோரினார்.
1: இந்திய செய்திகள்.
3: காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி யுஜிசி என்இடி தேர்வை மறு தேர்வு செய்ய தேசிய தேர்வு முகமை எடுத்த முடிவை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார். 3 பாடங்களுக்கான யுஜிசி என்இடி தேர்வுகளை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் தேர்வு முறையின் நம்பகத்தன்மை மற்றும் மாணவர்களின் எதிர்காலம் குறித்து ராகுல்காந்தி கேள்வி எழுப்பினார். குறிப்பாக என்டிஏ தேர்வுகளை நியாயமாகவும் நம்பகத்தன்மையுடனும் நடத்த தவறிவிட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெல் கொள்வரவு செய் திட்டத்தின் கீழ் இதுவரை 33,666 மெட்ரிக் டன் நெல் கொள்வரவு செய்யப்பட்டுள்ளதாக அச்சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலாந்து தெரிவித்தார். இதில் அதிகளவான நெல் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்தே கொள்வரவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதம் 13 முதல் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் நெல் கொள்வரவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அபுதாபி நகராட்சி 2025 ஆண்டில் 14 மில்லியனுக்கும் அதிகமான பருவகால மலர் செடிகளை நட்டதுடன் பல பூங்காக்கள் மற்றும் பசுமை பகுதிகள் தொடர்பான திட்டங்களையும் நிறைவு செய்துள்ளது. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுடன் நகரின் அழகிய நகர்ப்புற தோற்றத்தை மேலும் சிறப்பாக்கவும் மேற்கொண்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த மலர் செடிகள் அபுதாபி நகரம் மற்றும் அதன் பிரதான நிலப்பகுதிகள் முழுவதும் நடப்பட்டுள்ளன. தென்கொரியாவுடன் இணைந்து நடத்தப்படும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் தனக்குள்ள மிகச்சிறந்த உறவை காரணம் காட்டி டிரம்ப் இதனை தெரிவித்தார். மேலும் தென்கொரியா சமீபத்தில் ஈரானை அணு ஆயுதமற்ற நாடாக மாற்றும் அமெரிக்க முயற்சியில் இணைவதற்கு மறுத்ததாகவும் டிரம்ப் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
3: பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக முதல்வர் விஜய் 110 விதியின் கீழ் இன்று அறிக்கையை வாசித்தார். இதுவரை 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலைஞரின் பெயரை குறிப்பிட்டு அமைச்சர் பேசியதற்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் வருத்தம் தெரிவித்தார். 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவித்தார். 75,000 முதல் 1 லட்சம் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் அவர் அறிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd ஆட்டம் இன்று தொடர்கிறது. இந்த போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வரும் இலங்கை அணி இன்றைய ஆட்ட நேர மதிய நேர இடைவேளை வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 99 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் சுனால் தினோஷ 14 ஓட்டங்களுடனும் நிரோஷன் திக்வெல்ல 8 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 462 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இன்றைய இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தின் போது இந்திய அணியின் பந்துவீச்சில் மானவ் சுதர் 2 விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ், குல்தீப் யாதவ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று பொதுவாக தெளிவானது முதல் இடையிடையே ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாட்டின் கிழக்கு பகுதிகளில் இன்று மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: இன்னைக்கு சம டிராபிக்கா இருக்கு. ஓகே, 11 கால் ஆயிடுச்சு. டைம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி மதுவதற்கு உங்களோட பேசுறதுக்காக இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே. யூடியூப் சேனல்லாம் சொல்ற மாதிரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம், அப்படிங்கிற மாதிரி வாங்க ஷோக்குள்ள போகலாம். உங்களுக்கு இந்த பிளாக் பாயிண்ட்ஸ் வேவ் ஆஃப் செய்யப்படும் சொல்லிருக்காங்க. சோ நீங்க நேஷன் வைட் ஆக்சிடென்ட் ஃப்ரீ டே இனிஷியேட்டிவ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். August 17 இது ஓபன் பண்றாங்க, விச் இஸ் டுடே. ஸோ மோட்டரிஸ்ட் ஆகிய நீங்கள் நாம் எப்படி வேணால் சொல்லலாம், என்கிட்ட கார் கிடையாதுன்னா. ஸோ 4 பிளாக் பாயிண்ட்ஸை உங்கள் டிரைவிங் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் அகாடமிக் டே, அதாவது இந்த அகாடமிக் இயரோட ஃபர்ஸ்ட் டேயில் நீங்கள் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஃப்ரீ டேயில் பக்காவாக உங்கள் வாகனங்களை ஓட்டி கொண்டு போனாலே போதும். ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், ஃபெட்ரல் டிராஃபிக் கவுன்சில் அண்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ் அக்ராஸ் த கண்ட்ரி எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேவ் ஆஃப் வந்து கிடைக்கும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு போங்க, அதில் போயிட்டு இந்த இனிஷியேட்டிவோட பிளட்ஜில் சைன் பண்ணுங்கள். சைன் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த August 31 நீங்கள் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் பாயிண்ட்ஸ் ரிடக்ஷன் என்பது கிடைக்கும்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ரொம்ப நாள் கழிச்சு கோல்டுல ஒரு கன்ஃபியூஷன் நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ கோல்டு எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு தெரியாம அது இங்கேயும் அங்கேயுமா சுத்திக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பிரேக் வரும், ஒன்னு அடிச்சு தூக்கிட்டு மேலே போயிடும், இல்ல திருப்பி கீழே வந்துட்டு மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. ஓகே, திடீர்னு துருக்கிய சம்பந்தமா ஏதோ ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், அப்ப டக்குன்னு அந்த ஊருக்கு போன ஒரு ஞாபகமே எனக்கு வந்துச்சு. அந்த ஊர்ல சீரியஸாங்க இஸ்தான்புல்ல வந்து, இஸ்தான்புல் கேபிட்டல் கிடையாது பட் பயங்கர பசிங்கான ஒரு சிட்டி, கவுண்டர் ஃபீட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, அதாவது ஃபேக் ப்ராடக்ட்ஸ் உள்ளதுலேயே என் வாழ்க்கையிலே அதிகமாக பார்த்தது அந்த ஊரில் தாங்க. பாமா, ஒடி பாஸு, இந்த மாதிரி நிறையா நம்ம ஊர்லேயே கூட இந்த செருப்பு பேக்கில் விற்பாங்க தெரியுமா, அதோட கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டே அங்கே தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு பெரிய பசார் இருக்கும், அந்த பசாருக்குள்ளே போகிறேன், அம்மா நான் மிரண்டு போயிட்டேன், எப்பட்றா எப்பட்றா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓவரால் அந்த ஊரில் சாப்பாட்டெலாம் பயங்கரமாக இருக்கும், லைக் நீங்கள் ஒரு நான்வெஜ் விரும்பி இந்த கெபாப்லாம் அதிகமாக சாப்பிடுவீங்க, ஷவர்மா அது இதுன்னு போட்டு பொழப்பீங்கன்னா இட்ஸ் அ பேரடைஸ் ஃபார் யூ, ஃபேன்ஸ் இல்லை. அதே மாதிரி கேஷுவலாக சாலைகளில் நடந்து போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கடைகள் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு பேப்பர் பேனாக வச்சுக்கிட்டு சீரியஸாக மேட்ச் பார்த்து ஏதோ எழுதிக்கிட்டு இருப்பாங்க. என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். இந்த யூரோப்பில் ஃபுல்லாகவே இந்த கல்ச்சர் ரொம்ப அதிகம், ஏதாவது ஒரு கடை இருக்கும் அங்கே போயிட்டு உட்காந்து பேப்பர் பேனாலாம் எழுதிக்கிட்டு அந்த மேட்சை ரொம்ப மும்முரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹார்ஸ் ரேசிங், கால்ஃபு, ஈக்விஸ்ட்ரியன் ஒன்றுத்தை விட மாட்டாங்க, அவங்க பார்த்துக்கிட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஃபுல் டைம் ஜாபெல்லாம் சில பேர் வந்து பண்ணுறாங்களாமா, அவங்கள்ட்டலாம் பேச்சு கொடுக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான், மறுபடியும் ஃபுட்பால் சீசன் ஆரம்பிக்குது. ஸோ நேற்று ஆர்சனல் மான்செஸ்டர் சிட்டி கம்யூனிட்டி ஷீல்டு மேட்ச்சில் ஆர்சனல் 3-0 கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி ஆனாச்சு. ஸோ அடுத்த வாரம் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆரம்பிக்குது, வேர்ல்டு கப் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நான் ஃபுட்பால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் சேனல்லையுமே அது வரும், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் முக்கியமாக நீங்கள் கமெண்ட்ரி கேட்கணும், கமெண்ட்ரி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் சமஜாலி ஆகிடும். ஸோ ஃபுட்பால் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, வேர்ல்டு கப் பார்த்துட்டு அதிகமாக ஃபுட்பால் மேலே நாட்டம் காட்டுறவங்க, ஆர்வம் காட்டுறவங்க எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் என்ன கிளப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4-5 சஜஷன் கொடுக்குறேன், நீங்களே பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ரெண்டு பாட் முடிச்ச உடனே வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் போடுறேன்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: there is no place like home. There's no home like that.
3: Nekana, 91 podu.
4: Enadhu?
1: 90s not out.
4: Not out. 90s not out.
1: Brought to you by Udal Sambandhapatta Prachanaigalukku Ayurveda Sigichai Vedamrita Ayurvedic Medical Center. Inaugural offer of wellness pack veru 149 dirhams thaan.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama. உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock everyday evening, evening Karak with me, RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
1: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982. செழித்தையும் தமிழி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

வாட்ஸ்அப் இந்த மாதிரி பல்வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம். என்ன பாட்டு கேட்டாலும் அந்த பாட்டு நான் வந்து ப்ளே பண்ணி விட்டுருவேன். ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் சீசன் மறுபடியும் ஆரம்பிக்குது. அந்த வகையில் ஹாக்கி வேர்ல்டு கப் சிறப்புற நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேர்ல்டு கப் மேட்சையும் நீங்கள் வந்து போர் அடிச்சுனா உட்காந்து பாருங்கள், ஜாலியாக போயிட்டு இருக்கு. பெல்ஜியம் அண்ட் நெதர்லாண்ட்ஸில் இந்த ஹாக்கி வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மென் அண்ட் விமனுக்கு ஒரே நேரத்தில் சேம் டைம் திஸ் இஸ் ஹேப்பனிங். August 15th August 30th வரைக்கும் ஜஸ்ட் 15 days மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இதுக்கான ஸ்கோர்ஸ் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்தியன் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மென்ஸ் டீம் அவங்க வந்து வேல்ஸ் கூட அவங்க மேட்சை விளையாடினாங்க. அந்த மேட்சை வந்து கம்ஃபர்டபுளாக 3-1 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணியிருக்காங்க. பல வருஷமாக சூப்பராக விளையாடிக்கிட்டு இருந்த மன்ப்ரீத் வந்து இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது ஹாக்கி ரசிகர்கள் மத்தியில் ஒரு சின்ன வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்குது. ஸோ இந்தியாவுக்கு அடுத்து இங்கிலாந்து கூட மேட்ச் இருக்குது. இந்த இங்கிலாந்து வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான டீம் தான், சடனாக செமையாக ஆடுவாங்க. ஹாக்கி பொறுத்த வரைக்கும் இந்த பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு டாப் டீம்ஸ் தான். பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியாவோட நல்ல டீம் தான். ஒரு காலத்தில் பாகிஸ்தான் சூப்பர் டீமாக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து சரியான அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரில, பாவமாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்சஸ்லாம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். பெண்களை பொறுத்த வரைக்கும்

0: யூஎஸ்ஏ, ஸ்காட்லாண்ட், சில்லி, ஜப்பான், ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான், வேல்ஸ், பிரான்ஸ், மலேசியா அண்ட் இந்தியா இங்கிலாந்து மேட்ச் வந்து இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இருக்கு, மென்ஸ் மேட்ச். சரியா, அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்தியாவுக்கான அடுத்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா கூட பெண்களுக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது. ஸோ இந்த 2 மேட்ச் தான் அடுத்து இந்தியாவுக்கு நடக்கவிருக்கு. அண்ட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வெட்னஸ்டே 19th August ஈவினிங் 5 மணிக்கு. ஸோ நெதர்லாண்ட்ஸில் இந்த மேட்ச் நடக்கவிருக்கு மென்ஸ். இந்த 3 மேட்சுமே செம்மையாக இருக்கும், உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். சரியா, தொடர்ந்து பேசுவோம் 12 மணிக்கு மேலே. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: மனசு தொட்டு மிட்டு
3: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: There is no place like home. There's no

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் தொடர்பாக அமைச்சர் அருண்ராஜ் இன்று சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். காவிரி விவகாரம் தொடர்பில் தமிழக அரசு திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகின்றது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த விசாரணையை ஆகஸ்ட் 17 ஒத்திவைத்திருந்தது. அதன்படி இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ராகுல்காந்தி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இன்று விசாரணை இடம்பெறுகின்றது. உச்சநீதிமன்றத்தில் இவ்வழக்கில் ராகுல்காந்தி மேன்முறையீடு செய்திருந்தார். கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்ததுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வருமானத்துக்கு பொருந்தாத வகையில் சொத்து சேர்த்த புகார் குறித்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உத்தரவிடுமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை சரிபார்க்குமாறு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ராகுல்காந்தி மேன்முறையீடு செய்தார். அந்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு ஒன்று முன்பு இன்று விசாரணைக்கு வருகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
1: கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை 2000 ரூபாயினால் அதிகரித்துள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவின் இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 350,500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேவேளை 24 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை இன்று 382,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இலங்கையிலும் தங்கத்தின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. உலக சந்தையில் இன்று 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 23.22 டாலர் உயர்ந்து 4,400.31 டாலராக உள்ளது.
2: அமீரக செய்திகள்.
1: எமிரேட்ஸ் பஹ்ரைனுக்கான விமான சேவைகளை ஓரளவு மீண்டும் தொடங்கியுள்ளது. எனினும் குவைத்துக்கான விமான சேவைகள் தொடர்ந்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை எதிஹாத் ஏர்வேஸ் ஆகஸ்ட் 21 வரை பஹ்ரைனுக்கான பல விமானங்களை ரத்து செய்துள்ளது. ஏர் அரேபியா நிறுவனமும் குவைத் மற்றும் பஹ்ரைன் சேவைகளில் பல விமான ரத்துக்கள் மற்றும் அட்டவணை மாற்றங்களை அறிவித்துள்ளது. ஃபிளை துபாய், குவைத், பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியாவுக்கான தனது விமானங்கள் திட்டமிட்டவாறு இயக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரவேற்றதற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ட்ரம்பின் ஆதரவுக்கு பாராட்டு தெரிவித்த ஷெஹ்பாப் ஷெரீப் துணிச்சலான மற்றும் தீர்க்கமான தலைமைத்துவத்தின் மூலம் தெற்காசியாவில் அணு பேரழிவை தவிர்த்து மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்ற உதவியதற்காக அவரை பாராட்டியுள்ளார். மேலும் சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய சகோதர நாடுகளுடன் இணைந்து தங்கள் நாடுகளின் பாதுகாப்பையும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் பாகிஸ்தான் தொடர்ந்தும் ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்கும் என்று ஷெஹ்பாப் ஷெரீப் தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd ஆட்டம் தொடர்கிறது. தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்து ஆடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 147 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் சொனால் தினோஷ 32 ஊட்டங்களுடனும் நிரோஷன் திக்வல்ல 37 ஊட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்தியா 462 ஊட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமெரிக்கத்தின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்றும் மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று உள்ளக பகுதிகளில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். இன்று பொதுவாக பல பகுதிகளிலும் தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. புஜேராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் முறையே 41 மற்றும் 42 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். Star of the month.

0: ஓகே, கோல்ட் ரேட் என்னன்னு சொல்லிட்டு இந்தியா ட்ரைல பத்தி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 24 கேரட் தங்கம் 529.25 திரஹம்ஸ் இருக்கு, 22 கேரட் தங்கம் 490, 21 கேரட் தங்கம் 470 அண்ட் 18 கேரட் தங்கம் 402.75 AED.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: ஓகே, எத்தியா ட்ரைவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பொருள்லாம் கொண்டு போகலாம், என்ன பொருள்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு வரப்போ சில பல ஐட்டம்ஸாக ஆப்வியஸாக வந்து ப்ரோஹிபிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த வகையில் எத்தியா ட்ரைவிலுக்கு என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஃபயர் ஒர்க்ஸ், அம்யூனிஷன் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஃப்ளேமபிள் ஹசாடஸ் சப்ஸ்டன்சஸ், அதாவது கேசலின், தின்னர், கம்ப்ரஸ்ட் கேஸ் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஃபயர் ஆர்ம்ஸ், நைஃப்ஸ், இல்லீகல் ட்ரக்ஸ், கெமிக்கல், பயாலஜிக்கல் ஹாசர்ட்ஸ் அண்ட் ஓவர் சைஸ்டு லக்கேஜ், அதாவது அந்த ஏரியாவில் ஃபிட் ஆகாத மாதிரி இஷ்டத்துக்கு தொம்மு தொம்முன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு சேஃபாக ஸ்டோரேஜ் ஏரியாவில் வைக்க முடியாத சில பல ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, சில பல பிளான்ஸ் முதற்கொண்டு அதெல்லாமும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸ்டோரேஜ் ஏரியாவில் வைக்கலாம் அப்படின்னா you can obviously take it, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஸ்மோக்கிங் டிவைசஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இ சிகரெட்ஸ், வேப்பிங் டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், எலக்ட்ரானிக் சீசா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது எல்லாமே ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லக்கேஜை பொறுத்த வரைக்கும் எந்த டிக்கெட் டைப்பாக இருந்தாலும் அப் டு 2 ஐட்டம்ஸ் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் எடுத்துகிட்டு போகலாம், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வீல் சேர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸ்ட்ராலர்ஸ் அண்ட் பேபி கேரேஜஸ் அலவுட். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராலரில் எடுத்துகிட்டு வரீங்க, ஈஸியாக அதை ஃபோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுவும் தாராளமாக அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெட்ஸ்க்கும் சில பல ரூல்ஸ் இருக்குது. டாக்ஸ் அண்ட் ஃபால்கன்ஸ் ஆர் பர்மிட்டட் பட் மேக்ஸிமம் டைமென்ஷன்ஸ் இருக்குது, 55, 40, 23. இதுதான் வந்து மேக்ஸிமம் டைமென்ஷன்ஸ் அந்த பர்டிகுலர் கேஜ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா. சரியா, நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தியா ட்ரைவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிரமங்களை தவிர்க்கலாம், ஈஸியாக ஹாஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிட்டு வரலாம்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. Back to back.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
4: மகிழுங்கள்.
5: தானே, ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: ஓகே, இந்த கேள்வி நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மறுபடியும் நான் வந்து கேட்குறேன். இது வந்து சின்ன வயசு நாஸ்டால்ஜியா, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக ஒரு பர்டிகுலர்லி மண்டே மார்னிங் இன்னைக்கு நம்ம பேசும்போது இது ரொம்ப ரொம்ப நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிரும். ஸோ மறக்க முடியாத ஒரு இயர் நம்ம லைஃப்பில் வந்து இருக்கும். அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் இயராக இருக்கும். 2002, 2004, 2006 இப்படி சொல்லிட்டே போவோம்ல. அந்த இயர் உங்கள் வாழ்க்கையில் எது? இட் ஹேஸ் டு பி இன் த பாஸ்ட். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸில் நீங்கள் சொல்லக்கூடாது. எதுக்கு அந்த இயர் வந்து மறக்க முடியாத ஒரு இயர்? நீங்கள் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு க்ரஷ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த வருஷம் தான் நீங்கள் உள்ளதிலே அதிகமாக தேட்டரில் போய் படம் பார்த்துருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷத்தை மட்டும் நான் மறக்க மாட்டேன், 10th சூப்பராக நீங்கள் மார்க் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெமரி இருக்கும்ல, அதில் இந்த பர்டிகுலர் இயர் தான்டா என் வாழ்க்கையில் உருப்படியாக இருந்த ஒரு வருஷம்னா அது இதுதான். மற்ற எல்லா வருஷமும் அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அது என்ன இயர் அப்படிங்கிறத நீங்கள் 800-8940 கால் பண்ணி சொல்லுங்கள். 800-8940 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் வாழ்க்கையோட மோஸ்ட் ஃபேவரட் இயர் எது, த மோஸ்ட் மெமரபிள் இயர் எது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வருவாங்க.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams na.
0: சரியான டிராஃபிக்கா இருக்கீங்க. E611ல கூட E611 towards Dubai வந்துட்டு இருக்கீங்க அப்படினா, அதாவது Sharjah Airportல தாண்டனதுக்கு அப்புறமா டுவர்ட்ஸ் கவனிஸ் அல்லவீர் வரும்போது ஒரு கிராஷ் வேறு ரிப்போர்ட் ஆயிருக்கு, செம ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி E311 டுவர்ட்ஸ் துபாய் முயஸ்னா கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, செம ஸ்லோவாக இருக்குது. மலியா ஸ்ட்ரீட் E11 டுவர்ட்ஸ் துபாய் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. E11 ஒரு கிராஷ் வேறு ரிப்போர்ட் ஆயிருக்கு, அது ஒரு பக்கத்தில் நல்லா ஸ்லோ மூமெண்ட். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டிராஃபிக் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா E311. ஸோ ஷார்ஜாலேருந்து வந்துட்டு இருக்கீங்கன்னா கைண்ட்லி அவாய்ட் E311 ஃபார் நவ்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க பேர்? உங்க பேர் முகமதா. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: துபாய் தான்.
0: ஓகே முகமத், சொல்லுங்க, எந்த ஒரு வருஷம் உங்க வாழ்க்கையிலே ஒரு கோட்டட் வருஷம்?
2: 2011.
0: ஓகே, என்ன காரணம்?
2: அது அப்போ நான் சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்.
0: சரிங்க.
2: அப்போ I was 21.
0: ஓகே, சூப்பர்.
2: நல்ல பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது.
0: பாத்தீங்களா, 21 வயசுல நீங்க ஒரு என்டர்பிரனர் ஆயிருக்கீங்க.
2: இல்ல, ஆக்சுவலா அந்த டைம்ல அப்போ நான் அது ஒரு இதா நினைச்சு ஒரு பிராண்ட் மாதிரி உருவாயிருச்சு எனக்கு.
0: சரி.
2: ஆமா, அது ஒரு நல்ல ஒரு மெமரியபிளான ஒரு இயர் எனக்கு.
0: ஓகே.
2: அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ப எனக்கு ஃபேமிலி நல்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. ஃபேமிலி மேரேஜ் சிஸ்டர் அப்படி அப்படின்னா.
0: ஓகே ஓகே.
2: அதே மாதிரி வேர்ல்டு கப்ல இந்தியா ஜெயிச்சு.
0: இந்தியாவும் ஜெயிச்சது.
2: ஆமா, அது அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா அஜித் சாரோட டை ஹார்ட் ஃபேன்.
0: ஓகே, மங்கா தாரி கம் பேக் தலைக்கு. சூப்பர் சூப்பர், நல்ல வருஷம், நல்ல வருஷம். எனக்கு அந்த வருஷம் ஓரளவுக்கு பிடிக்கும் தான். சூப்பர் வருஷம். தேங்க்யூ தேங்க்யூ முகமது கால் பண்ணதுக்கு, மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. ஆல்சோ இதை மறந்துட்டோமே, சிஎஸ்கே பேக் டு பேக் கப் அடிச்சாங்க 2011ல. இப்போ பேக் டு பேக் வந்து RCB கப் அடிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே. கிரிக்கெட்டுக்கு நிறைய நாள் இருக்கு, அதுக்கப்புறம் போய்க்கலாம். இப்போ டிசிலேருந்து பாட்டு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதை இன்னைக்கு தலைப்பு, எந்த ஒரு வருஷம் இந்த பர்டிகுலர் வருஷம் தானே என் வாழ்க்கையில் உருப்படியான வருஷம் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க?
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
3: there is no place like home, there's no home like that.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
4: incoming
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: Sir, என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: நான்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஏதாவது ஒரு வருஷம் எல்லாருக்குமே இருக்கும். மஹமத் சொன்ன மாதிரி அவருக்கு 2011 மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த ஒரு வருஷம் தான் ஒரு கோட்டட் இயராக இருந்திருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம காலேஜ் லைஃப்பில் பெஸ்ட் இயராக இருந்திருக்கலாம், இல்லை வேலை கிடைச்ச ஒரு வருஷமாக இருந்திருக்கலாம், ஸோ கல்யாணம் ஆன ஒரு வருஷமாக இருந்திருக்கலாம், என்னவா வேணால் இருந்திருக்கலாம். பட் இந்த ஒரு பர்டிகுலர் இயர் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இயர் அப்படின்னு உங்களுக்கு எதாவது இருக்கும்ல, அது என்ன இயர் அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்லுங்கள். 800-8940-800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த இயர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அந்த இயரை கடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது இது இப்படி ஒரு கோட்டட் இயராக மாறுங்கிறது நமக்கு சீரியஸாகவே தெரியாது. ஒரு 4-5 வருஷம் கழிச்சுச்சா அந்த வருஷம் எவ்வளோ சூப்பர் ஆச்சுல அப்படின்னு தெரியும். வழக்கம் வேற இது பேசுறீங்க.
1: வணக்கம் வணக்கம், சரத்குமார் ஃப்ரம் இங்க துபாய் இண்டஸ்ட்ரியல் சிட்டி.
0: சரத்குமார் ஃப்ரம் துபாய் இண்டஸ்ட்ரியல் சிட்டி. ஓகே, சரத்குமாருக்கு எந்த வருஷம் அந்த கோட்டட் வருஷம்?
1: எனக்கு வந்து 2014 வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷமா இருந்தது.
0: ஓகே, என்ன காரணம்?
1: நான் வந்து அன்னைக்கு அந்த போற வந்து நான் டெல்லியில இருக்கேன், உத்தரகாண்ட்ல
0: இருக்கேன்.
1: உத்தரகாண்ட்ல
0: சூப்பர் ஊரு.
1: வந்து நான் வந்து ஒர்க் ரிலேட்டடா வந்துட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு வந்துட்டு இருக்கேன்.
0: சரி,
1: நான் வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நியூ இயர் கரெக்டா முடிஞ்ச மறுநாள் கம்ப்யூட்டர் எந்த பஸ்ஸும் கிடைக்கல. நான் நைட்டு ஃபுல்லா ஒரு 12-10 மணில இருந்து வெடிகாலம் 2 வரைக்கும் ரோட்ல செஞ்சிட்டு இருந்தேன் வண்டி இல்லாம. நியூ இயர் அன்னைக்கு அந்த ரூட்ல பஸ் கிடையாது. ஹல்துவானின்னு ஹரித்வார் ரூட்ல.
0: சரி,
1: எவ்வளோ வருஷம் நியூ இயர் இருந்தாலும் அந்த 2013 முடிச்சு 2014 வந்து எப்பவுமே மறக்க முடியாதுல. ரொம்ப அழுது அழுதுட்டேன் நானு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாச்சு.
0: புரியுது.
1: வண்டி இல்லாம நான் ஆபீஸ் ரிட்டர்ன் ஒர்க்கு தான் போயிருந்தேன். ஜென்ரேட்டர் இருந்தால
0: ஓகே
1: ரிட்டர்ன் வரும்போது வண்டி கிடைக்கல. ஒரு இடத்துல இறங்கிட்டு லிப்ட்

0: நடுக்காட்டு
1: நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம தொடர்ந்து இதை பத்தியும் பேசுவோம். எந்த ஒரு வருஷம் உங்களுக்கு கோட்டடான இயர் இன்னும் ஒரு தட்டை மட்டும் பேசிடலாமா? ஹலோ, யாருங்க இது பேசுறீங்க? கேக்குதா நான் பேசுறது? இல்ல, அடுத்த லைனுக்கு போறேன் நான். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: ஆனந்த்
1: சொல்லுங்க. சொல்லுங்க ஆனந்த். நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங், வெல்கம். சொல்லுங்க.
2: எனக்கு வந்து மறக்க முடியாத வருஷம் அப்படின்னா 2014 தான். நான் சொன்ன மாதிரி.
1: ஓகே, என்ன காரணம் உங்களுக்கு?
2: அன்னைக்கு மட்டும் நான் காலையில மட்டும் சாப்பிட்டேன், அது கோயில்ல பொங்கல் வாங்கி சாப்பிட்டேன்.
1: சரி,
2: அன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிடவே இல்லை, நான் காத்துல நான்.
1: ஓகே,
2: அதனால எனக்கு வருஷத்துல எவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் வந்திருக்கு.
1: ஓகே,
2: அது மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்பட்ட நாள்.
1: ஓகே ஓகே, இது வந்து பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்களா இல்ல நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்களா?
2: இது பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ல முடியாது. என்ன மனசுல அந்த மாதிரி அந்த டைம்ல இந்த மாதிரி கஷ்டப்பட்டேனோ, ஆனா இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: அது ஒரு டர்னிங் பாயிண்டா வச்சுக்கலாம். அந்த வருஷத்தை
2: டர்னிங் பாயிண்டா வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம பணத்தை மறக்க கூடாது. அதனால அந்த மர்த்தன என்னையும் மறக்க மாட்டேன். அதனால தான் வந்து நான் இந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சாப்பாடு நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது அப்படி எனக்கே சொல்ல மாட்டேன். இப்ப நான் எவ்வளவு டிஃபரெண்டா சாப்பிடுறேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த சாப்பிட்டு அந்த ஒரு பொங்கல் பாத்தீங்கன்னா என் மனசு
1: எப்பவுமே இருக்கும். அதுதான் கிராட்டிடியூட். சமயம் சொன்னீங்க. தேங்க்யூ ஆனந்த், தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணி மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. ஸோ 2014 தான் ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் இருக்குது. இது ஒன்றுன்னு நம்ம வந்து அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், 22 நான் இந்த ஊருக்கு வந்தேன். 22-23 வந்து ஐபிஎல் கமெண்ட்ரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணது அந்த வருஷம் தான். விசாரில் வந்து சும்மா போர் அடிக்கும் போது டிக்கெட் பார்த்து 40 கிராம்ஸ், 100 கிராம்ஸ், 150 கிராம்ஸ்க்குலாம் டிக்கெட் போட்டு போயிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்படியே கவலையே இல்லாமல் ஜாலியாக இருந்துச்சு. பட் அப்போ என்ன கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, ஆ, என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா, ஓ, சூப்பராக தான் வாழ்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இன்றைக்குமே கடந்து வந்ததுக்கப்புறம் தான் அதோட அருமெல்லாம் நமக்கு புரியுது. ஒரு மணிக்கு மேலே தொடர்ந்து பேசுவோம். வனமகன்லேருந்து பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் வாய்ஸில் ஒரு பாட்டு கேட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம்.
3: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும் there is no place like home, there's no home like that.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர் ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: நேரம் இப்பொழுது மதியம் ஒரு மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சட்டப்பேரவையில் இன்று மூன்று அமைச்சர்களின் பேச்சு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகின்றது. அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ரஞ்சித் ஆகியோரின் பேச்சுக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தாவிகாவின் 100 நாட்கள் ஆட்சியில் போதை கலாசாரம் பெருகிவிடவில்லை என்றும், திமுக ஆட்சியின் போதுதான் தமிழ்நாட்டில் போதை கலாசாரம் பெரிய அளவில் பரவியதாகவும் குற்றம் சுமத்தினார். இதற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொன்ன கருத்தை ஏற்க முடியாது என்றும், அவை குறிப்பில் இருந்து நீக்குகின்றேன் என்றும் தெரிவித்தார். மேகமலையில் இருந்து பொதுமக்களை வெளியேற்றும் பிரச்சினைக்கும் மீது விவாதம் நடைபெற்ற போது அமைச்சர் நிர்மல்குமார் எம்ஜிஆர் பேசியதாக கூறி ஒரு கருத்தை சுட்டிக்காட்டினார். இதற்கு திமுக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில், சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு அமைச்சரின் வாசகத்தை மட்டும் அவை குறிப்பில் இருந்து நீக்குவதாக தெரிவித்தார். வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசிய நிலையில், அவரது சர்ச்சையான கருத்தை அவை குறிப்பில் இருந்து நீக்க சபாநாயகர் உத்தரவிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
3: பான் மசாலா பொருளை மறைமுகமாக விளம்பரப்படுத்தியதற்காக நடிகர் ஷாருக் கான், அஜய் தேவ்கன், டைகர் ஷெரஃபுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 15 நாட்களுக்குள் அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பான் மசாலா விற்பனைக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு விமல் நிறுவனத்தின் ஏலக்காய் தயாரிப்புக்காக ஷாருக் கான், அஜய் தேவ்கன், டைகர் ஷெரஃப் ஆகிய 3 நடிகர்களும் இணைந்து நடித்த விளம்பரம் வெளியானது. இந்த விளம்பரம் தொடர்பான அனைத்து பதிவுகளையும் தங்களது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் இருந்து நடிகர்கள் உடனடியாக நீக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தவறாக வழிநடத்தக்கூடிய விளம்பரங்களில் நடிக்கும் பிரபலங்களுக்கு 10 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் நுவரெலியாவின் கிரிகரி ஏரியில் ஜெட்ஸ்கி கவிழ்ந்ததை தொடர்ந்து அதில் பயணித்த சிறுவர்கள் இருவரை இலங்கை கடற்படை பாதுகாப்பாக மீட்டுள்ளது. ஜெட்ஸ்கியில் 11 மற்றும் 13 வயதுடைய இரு சிறுவர்கள் பயணித்துள்ளனர். நீர் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது ஜெட்ஸ்கி கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. ஏரியில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையின் விரைவு பதில் மீட்பு மற்றும் நிவாரண பிரிவு அதிகாரிகள் இச்சம்பவத்தை நீரில் கண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். நீரில் மூழ்கும் அபாயத்தில் இருந்த இரு சிறுவர்களையும் கடற்படை வீரர்கள் மீட்டு பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வந்தனர்.
1: அமீரக செய்திகள்.
3: சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கையை கவனித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் மூலம் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பொறுப்புடன் ஒத்துழைத்த அரபு நாட்டைச் சேர்ந்த ஒருவரை ஷார்ஜா காவல்துறை கௌரவித்துள்ளது. அவரது விழிப்புணர்வையும் அமைதியான அணுகுமுறையையும் ஷார்ஜா காவல்துறை வெகுவாக பாராட்டியது. இதுபோன்ற எச்சரிக்கையான செயற்பாடுகள் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகள் விரைவாக பதிலளிக்கவும் சாத்தியமான குற்றங்களை தடுக்கவும் உதவும் என காவல்துறை தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: இத்தாலியின் சிசிலி தீவில் உள்ள மெசினா அருங்காட்சியகத்தில் புகழ்பெற்ற ஓவியர் அன்டோனெல்லோ டா மெசினா வரைந்த சுமார் 770 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 அபூர ஓவியங்கள் திருடப்பட்டுள்ளன. அருங்காட்சியகத்தில் பாதுகாவலர்கள் இருந்த போதிலும் பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கை அலார அமைப்புகளை முறியடித்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பாதுகாக்கப்பட்ட கண்ணாடி பட்டியை உடைத்து 4 ஓவியங்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தப்பியோடும் அவசரத்தில் 2 ஓவியங்களை அங்கேயே விட்டுச் சென்றுள்ளனர். இந்த ஓவியங்களின் திருட்டு குறித்து இத்தாலி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: தேவ்தத் படிக்கல் இந்திய கிரிக்கெட்டில் நீண்ட காலமாக நீடித்து ஒரு காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணியின் 3வது வரிசையில் இடது கை துடுப்பாட்ட வீரர் ஒருவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருப்பது இந்த ஆட்டத்தின் முக்கிய அம்சமாக அமைந்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தேவ்தத் படிக்கல் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியதுடன் அதிகபட்சமாக 167 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 1வது இன்னிங்ஸில் இந்திய அணி 462 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. கே எல் ராகுல் 82 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். த்ருவ் ஜுரேல் 51 ஓட்டங்களையும் ரிஷப் பந்த் 39 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: Hey Anthony Terike, Leo evlo naal dhaan theduve pesama tamil form on panna paata shikepo

0: அபுதாபியில பயங்கரமா ஒரு ஃபால்கன் ஆக்ஷன் நடந்திருக்கு போல இருக்கே.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா லிட்ரலி 20,000 ஓப்பனிங் பிட்ல ஆரம்பித்து 200,000 திரகாம்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. அந்த ஃபால்கன் வந்து 200,000 திரகாம்ஸ்க்கு வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வழக்கமாக அந்த நம்பர் பிளேட்டுக்கெலாம் ஆக்ஷன் நடக்கும், அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். எவ்வளோ காசு கொடுத்து நம்பர் பிளேட்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த வகையில் இந்த ஃபால்கன் ஆக்ஷனையும் இப்போ நான் பார்க்கலான் இருக்கேன். பயங்கரமாக இருக்குங்க. ஒவ்வொரு ஃபால்கனுக்கும் இந்த மாரி படத்தில் புறா வச்சு விதவிதமான கேட்டகரிஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இந்த புறா இப்படி அந்த புறா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஆக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 23rd தடவை நடக்குதாமா. இந்த ஆக்ஷன் வந்து செப்டம்பர் 6 வரைக்கும் நடக்குமாமா. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபால்கன்ஸ் வந்து ஆக்ஷனில் விடுவாங்களாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் அப்படின்றத தாண்டி இது ஒரு ஃபேமிலி லெகசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்போ தான் முத தடவை
1: கேள்விப்படுறேன். உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரேட் வந்து அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகி சென்டராக நின்றுகிட்டு இருக்கு. அது என்ன ரேட், அந்த சென்டர் ரேட்டுங்கிறத நான் சொல்றேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 18 கேரட் தங்கம் இன்னைக்கு 402.75 திரஹாம்ஸ், 21 கேரட் தங்கம் 470, 22 கேரட் தங்கம் 490 அண்ட் 24 கேரட் தங்கம் 529.25 இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy Ain Gold Wallet. Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
4: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: For details, call 056-415-4242.

0: ஓகே, நம்ம டாபிக் வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்க எந்த ஒரு வருஷம் உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட், இல்ல ரொம்ப ஹாப்பியான ஒரு வருஷமா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. அது வந்து 90ஸா இருக்கலாம், இல்ல 2000ல ஏதாவது ஒரு வருஷமா இருக்கலாம். எந்த வருஷம் வந்து சரியோட வருஷம், இல்ல சில பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு, என்னால மறக்கவே முடியாது. 10th நான் ஹையஸ்ட் ரேங்க் எடுத்தேன், ஸ்டேட் ரேங்க் எடுத்தேன், இப்படி ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஃபீட் எந்த வருஷத்துல நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க. அண்ட் த மோஸ்ட் மெமரபிள் இயர் 2005, 6, 7, 8, 9, உங்க ஃபேவரட் டாக்டரோட படம் வந்து பிளாக் பஸ்டரா இருந்திருக்கலாம், அதெல்லாம் கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பா போறதுக்கு. என்ன வருஷங்கறத சொல்லுங்க. 800-8940 கால் பண்ணி
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: அல்ஜாயா சிட்டி சென்டர் கிட்ட ஒரு கிராஷ் போட இருக்கறதால E311ல சம்ம ஸ்லோவும் வந்துருக்கு. ஷார்ஜா யூனிவர்சிட்டி பக்கம் S116 S102 ரெண்டு ரோட்லயுமே வந்து சரியான ஸ்லோ மூமெண்ட் வந்துருக்கு. E11ல ஸ்லோவா இருக்கு, மலையா ஸ்ட்ரீட்ல ஸ்லோவா இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல ஸ்லோவா இருக்கு, பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு டிராபிக் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. காரணம் இன்னைக்கு மண்டே வரகலாம், ஆல்சோ மதிய நேரம் ஆனாலும் டிராஃபிக் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இந்த டிராஃபிக் ஸ்டில் ஹை. அதே மாதிரி அல்தை த்ரோ டுவர்ட்ஸ் கல்ச்சரல் ஸ்கொயர் அண்ட் வாஸ்ட் ஸ்கொயர் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ஸ்லோவா தான்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
2: யா, என்னோட பேர் ராஜேஷ்.
0: ராஜேஷ் சொல்லுங்க. மிஸ்டர் ராஜேஷ்,
2: ஹலோ
0: கேக்குது? ராஜேஷ் சொல்லுங்க.
2: நான் வந்துட்டு மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் வந்துடு,
0: குழப்பம் குழப்பம் இல்ல.
2: 2003ல நினைக்கிறேன் நான் வந்துட்டு, அது ஒரு நெகட்டிவ் ஸ்டோரி தான், ஆனா இப்ப நினைக்கும் போது அது ரொம்ப காமெடியா தோணும். 2004 அந்த ரேஞ்சில் நான் வந்து, நான் அப்பா வந்துட்டு அந்த டைம்ல பாஸ் இதாயிட்டா மரிஜு.
0: ஓ சாரி.
2: அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நினைச்சேன் எதுக்கு இன்னி அப்படியே, நான் என்ன சொல்றது, வேற கேரளா வந்து ட்ரெயின் பிடிச்சேன். எங்க போறேன் எனக்கே தெரியாது, டிக்கெட் வந்து இருக்காது. ஃபர்ஸ்டா அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தேன், எங்க போனா தெரியாது, அப்படியே போகணும்னா. ஆனா ஜோலார்பேட்டு அங்க ஏதோ போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டர்ன் என்னோட வீட்டுல நம்பர் கேட்டாங்க, அப்படி ரொம்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டு நம்பர் விட்டேன். செய்யாம பாடலாயிருந்து அப்படின்னு புரிஞ்சுடா.
0: இல்ல அது நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஜோலார்பேட்டை போயிட்டீங்க.
2: ஹலோ
0: கேக்குதா சேட்டா? ஹலோ, ஐயோ எனக்கு நல்லா கேக்குது, உங்களுக்கு கேக்கலையா? கட் பண்ணிட்டே இருக்க படிச்சேன், நல்லதாக கேட்டுச்சு. இவர் கதையை நான் அப்படியே ஆழமா ஊர்ந்து போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள அவருக்கு நான் பேசுறது கேட்காம போயிருச்சு. அதாவது எல்லா லைஃப்லயுமே பாருங்களேன், ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு, அந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுதான் மாறுது. அப்படியே ஒரு நண்பன்ல சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு சின்ன டிசிஷன் எடுக்கிறது மூலமா உன் லைஃபே மாறிடும் அப்படின்னு, அந்த மாதிரிதான் அந்த இயரை தான் எல்லாருமே நீங்க மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கீங்க. சச் அ ஃபேண்டாஸ்டிக். நீ அமரக்களத்திலேருந்து ஒரு பாட்டு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கொடுக்குறேன். ஸ்டே டியூன்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும் there is no place like home. There's no home like that.
3: 91 போடு. 90s.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
5: Chillax song of the hour.
6: Chillax song of the hour.
1: Brought to you by
7: Plots Nale, Propshil Dane. For details, call 056-415-4242.

0: ஒரு கிரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

0: ஓகே ஆர்ஜி மது, இங்கே கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுத்துட்டு தான் நான் கிளம்புவேன். 800-8940 கால் பண்ணுங்க. 889940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் வழங்கப்படும். ஸோ இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம கூட இப்போ யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு அன்யூஷுவலாக மண்டே அதுவுமா இவ்வளோ டிராஃபிக் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆஃபீஸில் நாங்கள் வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனிவேஸ் வணங்க, வேறு எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்க பேருங்க?
1: கனிமொழி.
0: கனிமொழி, ஓகே ஓகே. கனிமொழி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நான்
0: வந்து சேதுபதி படத்திலேருந்தே ஒரு பாட்டு போட்டுறேன். விஜய் சேதுபதி நடித்த சேதுபதி படம் டக்குன்னு டாப் ஆஃப் த மைண்டில் வரக்கூடிய பாட்டு அதுவாக தான் இருக்குது. பட் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நான் சேதுபதியிலேருந்து போடல, நான் என்ன பண்ணுறேன், லைஃப் ஆஃப் ராம் போடுறேன். ஏன்னா இன்ஸ்டாலின் நண்பர் ஒருத்தர் வந்து லைஃப் ஆஃப் ராம் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரா, ரெண்டு வந்து சிங்க் ஆயிடுச்சு. அதனால் லைஃப் ஆஃப் ராம் பாட்டை போட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீங்கள் வந்து மண்டே அதுவுமா இப்படி இருக்கேன்னு யோசிக்காதீங்க, இந்த பாட்டை கேளுங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாருமா பேப்பர் போட்டு ஊர் சுத்த போயிடுவோம். அப்புறம் ஒரு வாரத்தில் காஸ் காலியான உடனே திருப்பி வந்து இதே கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருவோம், சரியா? ஓகே, நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதோ இருந்தாலும் 89.4 தமிழ்

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: There is no place like home. There's no home like that.
0: இது 89.4 தமிழ் எஃப்

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி அடுத்த ஒரு வாரத்துக்கு காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அடுத்த வாரம் திங்கட்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும் என்றும் அதுவரை கர்நாடகம் நீர் திறக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தவிக்கா அரசின் 100 நாள் ஆட்சி வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளும் பொதுமக்களுமே சாட்சி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் விற்பனை தொடங்கி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வரை ஆளும் கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பு என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். இதேவேளை கடந்த 100 நாட்களில் எந்த மாற்றத்தையும் தம்மால் காண முடியவில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தொடர்வதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் எல்பிஜி உற்பத்தி செய்வதற்கு முதன்முறையாக மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. எதிர்காலத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் வெளிநாட்டு இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கவும் நாடு முழுவதும் உள்ள சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு நாளொன்றுக்கு 63,810 டன் எல்பிஜி உற்பத்தி செய்ய முதன்முறையாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கட்டாய இலக்கு நிர்ணயித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் 2025-26 மதிப்பீட்டு ஆண்டில் இருந்து சேவை ஏற்றுமதி மூலம் ஈட்டப்படும் வருமானம் வரிக்கு உட்படுத்தப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய டிஜிட்டல் ஊடகம் அல்லது ஏனைய வழிமுறைகள் ஊடாக சேவைகளை ஏற்றுமதி செய்து ஈட்டப்படும் வருமானத்துக்கு அதிகபட்சமாக 15% வரி விதிக்கப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளர் ஹிரான் மெனிரி பிட்டிய தெரிவித்தார். இதற்கமைய டிஜிட்டல் ஊடகங்கள் ஊடாக வருமானம் ஈட்டுபவர்கள் தாம் ஈட்டும் வருமானத்தை சுய மதிப்பீட்டு வரி அறிக்கையின் மூலம் முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரக பல்கலைக்கழகத்தின் கீழ் செயற்படும் தேசிய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் SEO செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியதாக அறிவித்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சீனாவில் உள்ள தாய்வான் செயற்கைக்கோள் ஏவுதள மையத்தில் இருந்து ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த சாதனை தேசிய விண்வெளி திட்டங்களை உருவாக்குதல், விண்வெளி துறையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் திறன்களை வலுப்படுத்துதல் மற்றும் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை துறைகளில் நாட்டின் இலக்குகளை ஆதரித்தல் ஆகியவற்றுக்கான மையத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு பகுதியாகும். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னாம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தலைமை பணியாளர் சூசி வைல்ஸ் என கூறிக்கொண்ட ஒருவருடன் சில செய்திகளை பரிமாறிக்கொண்டுள்ளார். இந்த தொடர்பு உண்மையானதல்ல என சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து பர்னாம் தொடர்பை நிறுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமராக பதவியேற்ற பின்னரும் சில செய்திகள் பரிமாறப்பட்டுள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவை முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இச்சம்பவம் குறித்து டவுனிங் ஸ்ட்ரீட் இதுவரை எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd ஆட்டம் இன்று தொடர்கிறது. தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 234 ஓட்டங்களை பெற்றிருந்தது. நிரோஷன் திக்வெல்ல 79 ஓட்டங்களுடனும் சொனால் தினூஷ் 73 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 462 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
5: Daddy, Tamil FM on pannuga daddy. I need this daddy, I need this. Beg now nano US la kuda adha FM da nadi kepu.
6: 89.4. Star of the month.
7: Hello everybody, this is DSP.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆகஸ்ட் மாசத்துல அடுத்தடுத்து வாரங்கள் வந்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல மாசம் முடிய போகுது. அதுக்கப்புறமா நம்ம கோடை வெப்பமும் வந்து அப்படியே தணிந்து அதுக்கப்புறமா நமக்கு வந்து குளிர்காலத்தை நோக்கி நாம வந்து போக தொடங்கலாம். இன்னைக்கு வெயில் எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குல்ல. இந்த சனி ஞாயிறு நாட்கள்ல வந்து வெயில் கொஞ்சம் குறைவா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் உருமிப்பு மட்டும் ஓரளவுக்கு அதிகமா இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படி? இன்னைக்கும் தெற்கு கிழக்கு பகுதிகளில் வந்து மழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் முழுக்கவே இந்த மழையுடனான வானிலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்புறம் எப்படி போகுது நாட்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க வாழ்க்கை அமீரகத்துல எப்படி போயிட்டு இருக்கு? சரி, இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது இந்த ஒரு பழமொழி இருக்கு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு விஷயத்தினுடைய அதனுடைய பலன் அப்படி இல்லைன்னா அதனுடைய மதிப்பு தெரியாதவங்களை வந்து கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நாம சொல்வது உண்டு. இந்த பழமொழியினுடைய வடிவம் இதுதானா? இதுதான் அந்த பழமொழியா? அப்படி இல்லைன்னா இதுக்கு வேற ஏதாவது வடிவம் இருக்கா? யோசிச்சிருக்கீங்களா? இப்போ யோசிங்க. யோசிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு, அப்படி இல்லைன்னா Krishni19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்க. எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த பழமொழிக்கு என்ன பொருள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா அழைப்படுங்க, நாம பேசலாம். உலகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றும் ஏதாவது கேள்வி கேட்கலாம் அப்படின்னு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு யார் பேசுறீங்க?
1: கண்ணன்.
0: கண்ணன் சொல்லுங்க. கண்ணன்,
1: கழுதைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அது கழுதைக்கு இல்ல, கழுன்றது ஒரு புல் வகை. அது தைக்க தெரியுமா கற்பூர?
0: தைக்கவா? தைக்கனா
1: அதாவது பாய் செய்வாங்க இல்லைங்களா, பாய் முடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, அந்த புல்ல வந்து பாய் நெய்வாங்களா?
1: ஆமா, அது இது பண்ணும்போது அந்த புல் வந்து அப்படி அது பதப்படுத்தி அது பாய்க்காக ரெடி பண்ணும்போது அந்த கற்பூர.
0: அப்படிதானா? நான் கூட நினைச்சேன் அந்த புல்ல வந்து அடிக்கும் போது அந்த கற்பூர வாசனை வந்து அதுல இருந்து வரும் அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சேன். அப்படி இல்லையா?
1: இருக்கலாம். நன்றி
0: நன்றி. சிறப்பு சிறப்பு
1: கண்ணன்.
0: சரியா, கேட்ட கேள்விக்கு பதில் உடனே வந்துருச்சு, பரவாயில்லையே. எத்தனை பேர் வந்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து அதை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படி பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா, அப்படி ஒரு சிந்தனை இருக்கு அப்படின்னா மாற்றிக்கொள்ளுங்க. கழுதைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை, அதுதான் சரியான வடிவம். கழுதைக்கு கிடையாது, சரியா? கழு அப்படிங்கிறது ஒரு வகையான புல் வகை. இதை வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பாய் அல்லது அது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தும் போது, அதை அடிக்கும் போது அல்லது அதை வந்து பதப்படுத்தி பயன்படுத்தும் போது அதிலிருந்து கற்பூர வாசனை வருமாம். அதுதான் அந்த ஒரு பழமொழி. அதை நாம் இப்படி பயன்படுத்திட்டு வாரோம், இப்படி பயன்படுத்திட்டு வாரோம். சரி, பரவாயில்ல. அடுத்த பாட்டு வருது. சாட்டை படத்திலிருந்து சகாயினை அப்படிங்கிற பாட்டு. ஆஹா, என்ன ஒரு அழகான பாட்டு இல்லையா? அதுக்கப்புறமா தர்மதுரை படத்திலிருந்து இன்னும் ஒரு பாட்டு வருது. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். இது இளகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சரி சரி சரி, எங்க போயிட்டேன் யோசிச்சிருப்பீங்க. ஆமா, ஓடி வந்ததுல அப்படி ஆகிருச்சு. சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு பழமொழி இருக்கு, இதுக்கு சரியா பொருள் சொல்றவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி சார்பா ஒரு சோப்பு டப்பா வந்து பரிசா வழங்கப்படும். சரியா, களவும் கற்றும் வர அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. இதுக்கு என்ன பொருள், நம்ம எல்லாம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், அல்லது இதுக்கு வேற ஏதாவது வடிவம் இருக்கா, தெரியுமா உங்களுக்கு? தெரியும் அப்படின்னா அழைப்பிடுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான அழகான ஒரு பொருள் வந்து இந்த பழமொழிக்குள்ள இருக்கு. ஆனா நாம ரொம்ப தவறா அதை பயன்படுத்திட்டு வரோம். நாம தவறா பொருள் கொண்ட பல பழமொழிகள்ல இதுவும் ஒன்றாக இருக்கு. களவும் கற்று மர, யாராவது கால் பண்ணுங்க, பேசலாம். கண்ணன், உங்களுக்கு தெரியுமா களவும் கற்று மரக்கு என்ன பொருள் அப்படின்னு? தெரிஞ்சா நீங்க கூட மறுபடியும் நீங்க அழைப்பிடுங்க, எடுத்து சொல்லுங்க. சரியா, களவும் கற்று மர அப்படின்னா என்ன, என்னவா இருக்கும்? களவெடுக்கிறது, களவுனா களவெடுக்கிறது. ஆமா, ஒருத்தருக்கு தெரியாம அவருடைய பொருளை வந்து எடுத்துக்கொள்றது தான் களவு என்று சொல்லப்படுது. அந்த களவையும் நாம கற்று மறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொருளா இருக்கும் களவெடுக்கிற ஒரு மனப்பான்மை அப்படின்னா, அந்த ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? அப்படி இருந்தும் அதை வந்து கல்வி கற்பதன் மூலமாக நீ வந்து இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்களா? தெரியலே. அப்படின்னா பொதுவா எல்லாருக்குமே களவெடுக்கிற அந்த ஒரு குணம் இருக்குமா? இல்ல இல்ல. எனவே இது வந்து நாம தவறா பொருள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமொழி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புலப்படுது. உங்களுக்கு என்ன தோணுது? களவும் கற்று மர அப்படின்னா அப்ப அதுக்கு சரியான வடிவம் என்னவாதான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சே இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து நான் சொல்றேன். அடுத்து ஜெய் பீம் படத்துல இருந்து செண்டு மல்லியா அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல நாச்சிந்தி அப்படிங்கிற ஒரு பாட்டு, மகுடம் படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது. நான் அந்த பாட்டு கேட்கவே இல்லை. சரி, அந்த பாட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வணக்கம் வணக்கம். அது எப்படி கனெக்ட் பண்ணது? ஓட ஓடிடுறீங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாரு?
1: என் பேர் கௌதம்.
0: கௌதம், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, களவும் கற்று மர என்ன பொருள்?
1: இத காலமும் சூழ்நிலையும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. காலம் லைக் சேஞ்ச் ஆகும் போது நம்மளோட நிலைமையும் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றதுதான் அதோட மீனிங்.
0: அப்படியா? எப்படி பார்த்தாலும், எப்படி திருப்பி போட்டு பார்த்தாலும் எனக்கு அப்படி ஒன்று விளங்கவே இல்லையே. களவும் கற்று மரம்னா எங்க காலம் நேரம் எல்லாம் இதுக்குள்ள எங்க வருது? சரி, அப்ப சரியான பொருள் தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியை கேளுங்க, நான் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். சரியா, நன்றி கௌதம். சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம். அடுத்த செண்டு பள்ளி பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: எனக்கு
1: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
2: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT Matrum Dubai Internet City. Thodarndhu, Tharpodhu, Burjman Exit 1, Rag Bank Arigilum, Jafsavil, Pudhiya Kilai, Brahmandamaga Thirakkappattullathu.

0: களவும் கற்று மர என்ன பொருளா இருக்கும் இந்த ஒரு பழமொழிக்கு? கிட்டத்தட்ட மூணு விதமான பொருள் வந்து இப்போ நிறைய பேர் எனக்கு வந்து அழைப்படுத்த சொன்னாங்க. ஒருத்தர் வந்திருந்தார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, களவும் கத்தும் மர அப்படிங்கிறது தான் சரியான விளக்கம். கத்து அப்படிங்கிறது தமிழில் வந்து கயமை அல்லது பொய் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே களவும் இந்த மாதிரி களவெடுக்கிறது, அடுத்தது இந்த மாதிரி பொய் சொல்கிறது, இதெல்லாத்தையும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அமீன் வந்திருந்தார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த தீய விஷயங்களை நாம் எப்போவுமே வந்து ஒதுக்கி வச்சிடணும், நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணணும், அதுதான் இதனுடைய பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு பொருளாதான் இருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம். நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: ராமமூர்த்தி.
0: ராமமூர்த்தி ஐயா சொல்லுங்க.
1: அதாவது களவும் கற்றுமரனா எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கிட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததை எடுத்து போட்டுருங்க.
0: சரி சரி. இதுவும் பொருத்தமா தான் இருக்கு இல்லையா?
1: இல்லைங்க. அதாவது களவும் கட்டு மரங்கிறது இப்ப நம்ம எல்லாம் கத்துக்கலாங்க. தேவையானதை மட்டும் வச்சுக்கணும், தேவையில்லாத. இப்ப நம்ம ஒரு காடை வச்சுக்கணும் வச்சுங்க, தேவையான பயிர் மட்டும்தான் இருப்போம். அந்த களையெல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுதான் உண்மையான அர்த்தம் அது.
0: ஆனா இப்ப அதுக்காக போய் திருட்டு இப்படிதான் இருக்கும் நம்ம வந்து பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? ஆனா திருட்டுனா இதுதான், இதுதான் திருட்டு. இந்த விஷயம் வந்து பண்ணக்கூடாது, இதை பண்ணா இத்தனை பாதிப்புகள் நமக்கும் சரி அதை சார்ந்தவங்களுக்கும் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறது இதனுடைய பொருளா இருக்கும் இல்லையா?
1: அது அது கரெக்ட் தான். இது வந்து நாங்க படிச்சு நாங்க 50-60 வருஷம் முன்னாடி படிச்சதுங்க, சொல்லி கொடுத்தது. எல்லாம் கட்டுமானா எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தேவையானத வச்சுட்டு தேவையில்லாத எடுத்து போடுங்க.
0: சரி,
1: அப்பதான் உங்க வாழ்க்கையில மேல வருவீங்க அப்படின்னா. உங்க தமிழ் ரொம்ப தூய தமிழுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி. தமிழுக்கு தான் பெருமை. நன்றி நன்றி.
1: அது நீங்க ஸ்ரீலங்காங்கிறதுக்கு எடுத்து காமிச்சிருச்சு.
0: சரி ஐயா. நன்றி நன்றி.
1: நன்றி.
0: அதுதான் தீய விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய பண்பாடா இல்லைதானே? நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் வளர்த்துருக்காங்க. களவெடுக்க கூடாது, ஒருத்தரை வந்து புண்படுற மாதிரி பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே தீய விஷயங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இதெல்லாம் தீய விஷயங்கள் அப்படிங்கிறது கற்றாதானே நமக்கு தெரியும், இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து அது சார்ந்து அது என்ன விஷயம் அப்படிங்கிற அந்த அறிவு இருந்தால் தானே நமக்கு தெரியும் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு. எனவே அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஆனா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கறத நாம சிறப்பா முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமா, அது கூட பொருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒரு விஷயமும் இருக்கு, அதை வந்து நான் அதுக்கப்புறமா வந்து சொல்றேன். இப்போ மரகத நாணயம் படத்துல இருந்து நீ கவிதைகளா பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க நாம பேசலாம். இது நகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

காலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu. Matrum
3: there is no place like home. There's no home like that.
0: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்ட மட்டில் பாட்டு கொடுக்கலாமா? அழைப்பிடுங்க 100-8-9-4-0 என்ற எண்ணுக்கு. சரி, களவும் கற்று மர இந்த ஒரு பழமொழிக்கு வந்து என்ன பொருள் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பேசியிருந்தோம் இல்லையா? அவங்க சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பொருள்களுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான பொருளாக தான் இருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு பொருள் சொல்லப்படுது, என்ன அப்படின்னா, கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார் என்று ஒரு குறள் இருக்கு, திருக்குறள். 935வது குறள். இது சூது என்ற அதிகாரத்துல வருது. இதுல கவரும் கழகமும் அப்படின்னா இந்த சூதாடக்கூடிய கருவிதான் கவரு. ஆடும் இடம், சூதாடுற இடம் வந்து கழகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சூதாட்டத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய திறமை, இது எல்லாத்தையும் மதிச்சு சரியா இந்த சூதாட்டத்தை வந்து கைவிடாம இருக்கிற ஒருத்தர் வந்து எத்தனை பொருள் அவர்கிட்ட இருந்தாலும் வந்து அவர் வந்து இல்லாதவர் ஆகி விடுவார் அப்படிங்கிறது இந்த ஒரு குறளினுடைய பொருளாயிருக்கு. எனவே கவரும் என்ற சொல் இருக்கு இல்லையா, சூதாடக்கூடிய கருவி. களவு செய்யறதுக்கு அதற்குரிய கருவி என்ன? கைகள் தானே. அதே மாதிரி சூதாட்டத்துக்குரிய கருவியும் வந்து கைகள் தான். அப்போ கவரும் களவும் கவரும் மர என்ற ஒரு பழமொழி தான் பிற்காலத்துல வந்து மருவி கவரும் களவும் கற்று மர அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு. சரி, எது என்னவோ இதனுடைய பொருள் இதுதான். களவெடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறமா கற்று திருந்திக்கோ என்றது அதனுடைய பொருள் இல்லை அப்படிங்கறதுதான் சரியான விஷயம். வணக்கம், யார் பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும்? வணக்கம், நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல எனக்கு. புதிய புதிய ஸ்வரங்கள். ஐயா, நீங்க வந்து பேசுறது ஒண்ணுமே கேட்கல ஐயா. நன்றி ஐயா. சரி, அவர் பேசுறது எனக்கு எதுவுமே கேட்கல. கண்டிப்பா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அவருடைய இந்த சத்தம் வந்து சரியா கேட்கவே இல்லை அப்படிங்கிறது. சரி, மனசு தொட்ட மட்டில. எனவே எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்யலாமா? நாளைக்கு மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெற்று செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: அஜ்மானில் சில பேருந்து வழித்தடங்களில் செப்டம்பர் 17 முதல் ரொக்க பணம் மூலம் கட்டணம் செலுத்த முடியாது என்று அஜ்மான் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. அஜ்மானில் இருந்து ஷார்ஜா, துபாய் மற்றும் உமல் குவைன் செல்லும் பேருந்து வழித்தடங்களில் பயணச்சீட்டுகளுக்கான கட்டணத்தை இனி மசார் மணி அட்டை அல்லது வங்கி அட்டைகள் மூலம் மட்டுமே செலுத்த முடியும். மசார் மணி என்பது அஜ்மானில் பேருந்து கட்டணம் செலுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அட்டையாகும். பயணிகள் இந்த அட்டையை அஜ்மான் போக்குவரத்து ஆணையத்தின் அனைத்து கிளைகளிலும் அல்லது நகரில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை மையங்களிலும் பெற்றுக் கொள்ளலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான தூதுவர் ஜெரார்ட் குஷ்னர் இஸ்ரேல் சென்றடைந்துள்ளார். அவர் இன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்னதாக அமெரிக்காவின் ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட காசா அமைதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து குஷ்னர் ஹமாஸ் அமைப்புடன் அரிதான நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். புதிய பொது சுகாதார சட்டம் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். 2500 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 3594 மருத்துவ பணியிடங்கள் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். 31 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரிப்பு சேவை தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 18 கோடி ரூபாயில் புதிய மருத்துவ பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். பள்ளி குழந்தைகளுக்கு இரத்த சோகையை குணப்படுத்தும் இரும்பு கண்மணி திட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: பாஜகவின் தேசிய துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கான பட்டியலை பாஜக தலைவர் நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். ராஜஸ்தானைச் சேர்ந்த வசுந்தரா ராஜே சிந்தியா, உத்தராகண்டைச் சேர்ந்த தீரத் சிங் ராவத், டெல்லியைச் சேர்ந்த ராம் மாதவ் உட்பட 11 பேர் துணைத் தலைவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். காபி எல் சந்தோஷும் பொருளாளராக பியூஷ் கோயலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று தேசிய பொதுச் செயலாளர்களாக 8 பேரும் தேசிய செயலர்களாக 16 பேரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாஜகவின் தேசிய செயலாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வெங்கடேசன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு கடத்திய சம்பவம் தொடர்பில் பிரதான 4 தனியார் வங்கிகளின் 4 முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதியியல் குற்ற விசாரணை பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த 4 பேரும் சம்பந்தப்பட்ட தனியார் வங்கிகளுக்குள்ளேயே வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இவ்வாறானதொரு கைது நடவடிக்கை இடம்பெற்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவென்று போலீசார் தெரிவித்தனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கசியோ மற்றும் லீவாவில் 48 டிகிரி செல்சியஸில் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 44 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அஜ்மானில் 42 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் இன்று 35 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
4: ராஜா.
5: ஸ்டே டியூன்ட்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு வர?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
5: there is no place like home, there's no home like that.
2: You are back.
6: 1 hour of non-stop Raja hits.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: We'll be back after a short commercial break.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: You are back.
3: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
4: ராக் வித் ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: You are back.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 100 நாள் தாவைக்கு ஆட்சியில் எந்த சாதனையும் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 100 நாள் தாவைக்கு ஆட்சியில் எந்த புதிய திட்டமும் கொண்டுவரப்படவில்லை, அறிவிக்கவும் இல்லை என்று அவர் கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான எந்த அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் இந்த 100 நாள் தாவைக்கு ஆட்சியின் சாதனை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். 83 கோடி ரூபாயில் சென்னை மாவட்டத்துக்கு புதிய ஆட்சியர் அலுவலகம் கட்டப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்தார். 50 கோடி ரூபாய் முன்பணம் வழங்கப்பட்டு வறட்சி நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நிலவரி வசூல் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்றும் பேரவையில் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்தார். வீட்டுமனை பட்டா வழங்க சிறப்பு திட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். 12,000 கிராம நிர்வாக அலுவலகங்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரளாவை கேரளம் என பெயர் மாற்றும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் இந்த மசோதா சட்ட வடிவம் பெற்றுள்ளது. கேரள மாநிலத்தின் பெயர் மாற்ற மசோதா மக்களவையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட்டது. குறித்த மசோதா அடுத்த நாள் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவின் படி கேரள மாநிலம் இனி கேரளம் என்று அழைக்கப்படும்.
1: இலங்கை செய்திகள்.
2: இந்த ஆண்டின் இறுதியில் எல் நினோ நிலைமையானது மிகவும் பலம் மிக்க எல் நினோவாக மாறுவதற்கான சாத்தியக்கூறு 90% வரை அதிகரித்துள்ளதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 75 ஆண்டுகளில் ஏற்பட்ட எல் நினோ நிலையை விடவும் வலுவான எல் நினோ நிலைமையே இவ்வருட இறுதியில் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இந்த ஆண்டில் ஏற்படும் எல் நினோ நிலைமையானது கடந்த 75 ஆண்டுகளில் 1950 முதல் இதுவரை ஏற்பட்ட எல் நினோ நிலைகளுடன் ஒப்பிடுகையில் அனைத்து எல் நினோ நிலைகளையும் விட மிகவும் வலுவான எல் நினோவாக மாறுவதற்கான சாத்தியக்கூறு தற்போது சுமார் 70% இருப்பதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகம் உடலின் பல பகுதிகளில் வெள்ளை புள்ளிகள் ஏற்படும் விட்டிலிகோ நோய்க்கான வாய்வழி மருந்து சிகிச்சையை அங்கீகரித்த உலகின் முதல் நாடாக பதிவானது. இதன் மூலம் தகுதியான 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது கொண்ட நோயாளிகளுக்கு புதிய சிகிச்சை வாய்ப்பு கிடைத்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈராக் குர்திஸ்தான் பிரதமர் பார்சானியின் அலுவலகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்ட ட்ரோன்கள் ஈராக் குர்திஸ்தான் பிரதமர் அலுவலகம் மற்றும் பாதுகாப்புத்துறை தலைவரின் இல்லத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தின. இச்சம்பவத்தில் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் நாட்ஸ் கீவர் பிரண்ட் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய போட்டியொன்றில் காயமடைந்த நிலையில் அவர் அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் விளையாட மாட்டார். அவருக்கு பதிலாக கோடைக்காலத்தில் இடைக்கால தலைவராக செயற்பட்ட சார்லி டீன் மீண்டும் அணியில் தற்காலிக அணித் தலைவியாக பொறுப்பேற்கின்றார். ஸ்கீவ் பிரண்ட் கோடைக்காலம் முழுவதும் காலில் ஏற்பட்ட தசை பிரச்சினையுடன் போராடி வந்தார். இதன் காரணமாக மகளிர் T20 உலகக்கோப்பையின் முதல் 3 லீக் ஆட்டங்களிலும் அவர் விளையாடவில்லை. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month. Star.

0: கேட்டா கிடா சவுண்ட் உடாமக்கிறா தொரவ வாய
1: கப்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாட்டா.

17 மணி 10 நிமிஷம் ஆச்சு. 17 தேதி சுதந்திரம் எல்லாம் வாங்கி 2 நாள் கழிச்சு திருப்பி வந்திருக்கோம் நம்ம.

0: ஈவினிங் பை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக். திஸ் இஸ் த ஈவினிங் கலே. And you're listening to 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Okay. Appa, இந்த சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா நம்ம மைண்டுக்கு நிறைய தோணும். நம்ம இங்கே போகலாம், அதை சாப்பிட்லாம், இங்கே சுற்றலாம், நாலு பேர் கூப்பிட்டு அந்த பிளானை வந்து சக்ஸஸாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் 50% தான் இப்போ எப்பவுமே நடக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே வரும்போது நமக்கு சொந்த வேலைகள் இருக்கும், இல்லாட்டினா சும்மா உட்கார தோணும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை அப்படின்னு பார்த்தா சும்மா உட்கார்றது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கையில் ஒரு புக்கோ இல்லை ஃபோனோ எதோ ஒன்று வச்சுக்கிட்டு வீட்லையோ இல்லாட்டி ஏதோ ஒரு காஃபி ஷாப்லேயோ போயிட்டு சும்மா உட்காரது ரொம்ப பிடிக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, அப்படியே வாய் பார்த்துட்டு, அப்படியே மெதுவாக ஒரே ஒரு காஃபியை வாங்கி அந்த காஃபி சுட சுட வரும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து அந்த காஃபி சுத்தமாக ஆறி போய் அந்த டேஸ்ட்டே மாறி போனதுக்கு அப்புறமும் கூட அங்கேயே சும்மா உட்காந்து அந்த டைம் பாஸ் பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டிவிட்டே. என்ன வேறு நீங்கள் இந்த வாரத்தில் சும்மா இருந்திருந்தாலும் இல்லை ஏதாவது வேலைக்கெல்லாம் பண்ணியிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி மண்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு காலையில் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். என்ன தெரியுமா, ஆமாம், சாட்டர்டே சண்டே மட்டும் தான் சும்மா இருக்கிறது, திங்கக்கிழமையிலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இது அதனால் ஒரு ரிசர்ச் என்ன பார்க்குறேன், கிறிஸ்டி ஆப்போசிட்டில் வந்து முறைக்கிறேன் அப்படி. சரி, இப்போ என்னென்னா அந்த ரிசர்ச் பேப்பரில் என்ன மேட்டர்னா, அதாவது மண்டே ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்களே சில பேருக்கு, சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் முடிச்சுட்டு திங்கக்கிழமை ஆஃபீஸ்க்கு வரும்போது ஐயோ அந்த என்னடா இது அப்படிங்கிற மாதிரி, இந்த பெட்ரோல் இல்லாத வண்டியை பின்னாடி தள்ளினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் மண்டே ப்ளூஸ். எல்லாம் அந்த ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்லிச்சுன்னா, எல்லா மனுஷனுக்குமே இது இருப்பான், உங்களுக்கு பிடிச்ச வேலை செஞ்சாலும் சரி பிடிக்காத வேலை செஞ்சாலும் சரி கண்டிப்பாக இருக்குவான். அதனால் வந்து ஒரு மனுஷனும் வந்து அவனோட ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ஒரு 11:50 ஆகிறப்ப தான் சரி வேலை செய்வோம், இன்னொரு 5 நாள் இருக்குது இந்த வீக், இந்த வீக்கெண்டை கழிக்கிறதுக்கு, ஐ மீன் இந்த வீக் அடுத்த வீக்கெண்ட் வரதுக்கு இன்னொரு 5 நாள் இருக்குது, இப்போ இருந்து வேலை செஞ்சால் தான் எஸ்கேப்பெல்லாம் ஆக முடியாதுங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு வரதுக்கு 11:50 ஆகும். அப்போ கிட்டத்தட்ட எல்லா மனுஷனும் மண்டே 12 மணிக்கு மேலே தான் ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு உண்டான கான்ஷியஸ்னஸ்க்கே வரமா. பார்த்துங்க எனக்கெல்லாம் 4 மணி தான் ஆஃபீஸே ஆரம்பிக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. 9 to 5 வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். காத்து வாக்கில் 2 காதல் படத்துல இருந்து ஸ்டார்டிங்லயே இந்த பக்கம் நயன்தாரா, இந்த பக்கம் சமந்தா. நயன்தாரா ஓகே, சமந்தாடா சமந்தா. அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்தனா, ஒரு பொண்ணை பார்ப்பாரு, ரெண்டு பேரும் தானே. அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே நான் பங்க்சர் ஆன அப்படி தானே வரும். ரெண்டு பேருக்கும் சேர்த்து பாடியிருக்காரு பாட்டை. சரி, 2வது பாட்டு ஹிப்ஹாப் பாதியோட ஜெயம் ரவியோட காஜல் அகர்வாலோட பாடல்ல இந்த கவிஞர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பைசா நோட்டை உத்து பார்த்தா காந்திய காணோம், ஓமோகம் தான் தெரியுது என்ன பண்ண நானும். நல்லா இருக்கு லிரிக்ஸ், எப்படிப்பட்ட வரிகள். சரி ஓகே. அல்குத்ரா பிரிட்ஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கே ஏற்படுற டிராஃபிக்லேருந்து 7 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷமாக கட் ஆகுதாம். ஜென்ரலாக அந்த இடத்துல போய் டிராஃபிக்கில் மாட்டிங்கன்னா 7 நிமிஷம் ஆகும்மாம்மா, ஆனால் இப்போ 1 மினிட்டாக அது கட், 6 நிமிஷம் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இட்ஸ் எ 700 meter 4-lane பிரிட்ஜ். அது வந்து இந்த அல்குத்ரா ரோட் அண்ட் ஷேக் ஜாயத் பின் ஹம்தான் அல் நஹாயான் ஸ்ட்ரீட்டுடைய இன்டர்செக்ஷனில் வருது. அண்ட் 85% இந்த அப்கிரேட் வந்து இட் இஸ் செட் டு கட் லைக் வெயிட்டிங் டைம்ஸ். அண்ட் ஸோ அதான் 7 மினிட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும். அண்ட் ரோட் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 19,400 வெஹிக்கிள்ஸ் ஒரு நேரத்தில் ட்ராவல் பண்ணிவிட்டு 2 and 4 போயிட்டு வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களா. திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஓவர் 400,000 ரெசிடென்ட்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் இம்ப்ரூவிங். ஆமாம், கண்டிப்பாக வின்டர் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இன்னொரு விஷயம், இப்போ மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் 31st வந்து ஆக்சிடென்ட் ஃப்ரீ டே. ஸோ அந்த டே மட்டும் நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணாமல் ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைசன்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் நாலு பிளாக் பாயிண்ட்ஸ் இருந்தால் கட் ஆகிறதுக்கு கட் ஆகும், நாலு பிளாக் பாயிண்ட்ஸ் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வந்து அப்ளை பண்ணும், அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்ப்போம் நம்ம. ஓகே, ஏன்னா எனக்கும் நாலு பிளாக் பாயிண்ட் இருக்குது, இது யூஸ் பண்ணிட்டு தான் உண்டு. ஓகே, எனிவேஸ் டூ சாங்ஸ் அண்ட் தேர்ட் சாங் இஸ் அ செப்பரேட் சாங். திஸ் இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்பர் ரேடியோ, நம்ம மியூசே. Back to back.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
3: ஒரு கிராம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
4: டேய் என்ன சொல்ற?
3: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திராம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திராம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திராம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திராம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
5: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
6: Are you feeling comfortable?
7: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: ஹலோ, வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். 4:30 ஆயிடுச்சு, 4:29. இந்த ஸ்கூல் படிக்கிறப்போலாம் எப்படின்னா, கரெக்டாக 4 மணிக்கு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் வீட்டுக்கு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட்ஸை மட்டும் உட்காந்து 5 மணி வரைக்கும் ஸ்கூல் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி தாலி அறுப்பாங்க. அது எங்கள் ஸ்கூல்லலாம் எப்படின்னா முதல்லலாம் இருந்தது, ஆனால் இப்போ இந்த எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களுக்கு அவேர்னஸ் வந்துட்டதுனால சிலதெல்லாம் பண்ணுறதில்ல. உண்மையாகவே நான் படித்த ஸ்கூலில் எப்படின்னா வீக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி பிரித்து வச்சுருப்பாங்க. வீக் ஸ்டூடெண்ட்ஸ்னே கூப்பிடுவாங்க. எப்படின்னா கொஞ்சம் மார்க் கம்மியாக, கொஞ்சம் ஒழுங்காக படிக்காத பசங்க இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி சொல்லுவாங்கன்னா, கரெக்டாக 4 மணிக்கு ஸ்கூல் விடும்போது, எவ்ரிபடி சில்ட்ரன், ஆல் ஆஃப் யூ கோ ஹோம், வீக் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே ஃபார் ஈவினிங் கிளாஸ் அப்படின்னு சத்தியமாக அப்படியே சொல். எனக்கு இப்போ எப்படின்னா, என் ஃப்ரெண்டோட பசங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பேசும்போது ஜென்ரலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் பசங்க இருக்காங்க அப்படின்னா, ஊரில் படித்தாலும் இங்கே படித்தாலும் இந்த பசங்களை அடிக்கக்கூடாது, ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது அவங்கள. ஏன்னா இப்போ நம்மளெல்லாம் எப்படின்னா, இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது எங்கள் சித்தப்பா, என்னோடய அண்ணா, அவங்களாம் படிக்கும்போது எப்படின்னா, ஸோ அவங்க சொல்கிற கதையை கேட்கும்போது நாங்கள் பரவாயில்ல போலேன்னு எனக்கு அப்போ தோணியிருக்கு. என்ன சொல்லுவாங்க, எனக்கு சொன்ன ஒரு கதை என்னென்னா, ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்தால் ஒரு தர்மலிங்கம்னு ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து பெஞ்சுக்குள்ளே தலையை விட்டு பின்னாடியே சாத்துவார் அப்படின்வாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகிடுச்சு இப்போ, உண்மைதான். அதே மாதிரி அந்த டைமில் இருந்த பேரண்ட்ஸுக்குமே கழுத்துக்கு கீழே நீங்கள் பசங்களை என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது என்ன வேணால் அடித்து துவச்சிக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, பசங்களை பசங்க படித்தா சரின்னு சொல்லி மார்க் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அப்படி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் லேட்டரான் பசங்களை அடிக்கக்கூடாது, தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் வந்து இப்போ பயங்கரமாக இருக்குது. டீச்சர்ஸ் வந்து பசங்களை பார்த்தா பயந்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. இதை இப்போ கேட்கும்போது எனக்கு பயங்கர புறமையாக இருக்குது. எப்போ வீக் ஸ்டூடெண்ட்லாம் இப்போ யாரையாவது சொன்னால், ஏதாவது ஸ்கூலில் போயிட்டு வீக் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் ஈவினிங் கிளாஸ்னு சொன்னால் முடிஞ்சுது, அவ்வளோதான், ஸ்கூலே காலி, பேரண்ட்ஸே போயிட்டு இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போடுவாங்க. கரெக்டாக, விச் இஸ் லைக், இது இதில் வந்து நல்லதும் இருக்குது, இல்லை இதில் நல்லது தான் ஜாஸ்தி இருக்குது, கெட்டதெல்லாம் நல்லா சொல்ல முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே இந்த மாதிரி வீக்கு, நீ உனக்கு படிப்பு வராது, உனக்கு வந்து ரேங்க் இல்லை, நீ வந்து ஓகே தம்பி நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ், உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும், நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 ஹவர் டீச்சர்ஸ்லாம் ஸ்டே பண்ணி உனக்கு மார்க் எடுக்க வைக்க, படிக்க வைக்க நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படி சொன்னால் பரவாயில்ல. ஆனால் எனக்கு இந்த வார்த்தை உறுத்திக்கிட்டே இருக்கும், அதுவும் எனக்கு எப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்குமா, யாராவது இந்த ஸ்கூல் கதையெல்லாம் யாராவது சொல்கிறாங்கன்னா எனக்கு கடுப்பாயிரும், உள்ள நம்மளெல்லாம் பாடுறா எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கட்டு. பைதவே நான் அந்த வீக் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வரல, அதையும் கூட சொல்லியே ஆகணும், நான் வந்து நல்லா படிக்கிறவன் தான். பட் எங்கள் ஸ்கூலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் மேண்டேட்ரி 5 மணி வரைக்கும் கிளாஸ் வச்சுருவாங்க. அப்புறம் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் எக்ஸாம், ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு 3 மாதம் விட்டுருவாங்க. ஒரு செப்டம்பர், இப்போ எப்படி ஜூலை, ஜூலை மாதம் ஆரம்பிக்கலாம் ஸ்கூலு, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். ஸ்ரீலங்காலலாம் எப்படி, ஸ்ரீலங்காவில் எப்படி ஆரம்பிக்கும் சும்மா சொல்லி எனக்கு கேட்குது,
1: எப்படி ஆரம்பிக்கும்
0: ஸ்ரீலங்காவில், எந்த டைமில் ஆரம்பிக்கும்,
1: ஜனவரி லீவ், ஜான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்.
0: ஓ, டிசம்பர் ஃபுல்லாக லீவு, ஜான்லேருந்து அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிடுமா,
1: அப்புறம் ஏப்ரல் ஒரு எக்ஸாம் வரும், லீவு திருப்பி ஏப்ரலில் லீவாக இருக்கும், அதுக்கப்புறம் மே அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும், திருப்பி ஆகஸ்ட்டில்.
0: இப்போ நீ படித்த ஸ்கூலில் இந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்களா அந்த டைமில், அப்படிலாம் கிடையாதா
1: எங்களுக்குலாம், எக்ஸ்ட்ரா கிளாஸ் இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இல்லை
0: எங்களுக்கு. எப்படி தெரியுமா, இந்த எக்ஸாம் கரெக்டாக ஸ்கூல் ஆரம்பித்து 3 மாதம் விட்டுருவாங்க, அக்டோபர்லேருந்து நைட் கிளாஸ்னு வைப்பாங்க.
1: நீங்கள் என்ன ஃபுல் டே ஸ்கூலில் இருப்பீங்களா?
0: உண்மை அதுதான், காலையில் 8:30 ஸ்கூல், திரும்ப 4 மணிக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் விட்டுருவாங்க.
1: 4 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருப்பீங்களா? நாங்களாம் இல்லை, நாங்கள் எங்களுக்கு வந்து 7:30 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், 8:00 ஸ்டார்ட் ஆனாலுமே 2 மணிக்கு முடிஞ்சிடும் ஸ்கூல்.
0: நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, எங்களுக்கு வந்து புக்கு தான். அதுவும் எப்படின்னா, நான் உள்ளதுலேயே போரிங்கான ஒரு ஸ்கெட்யூல் என்னோட ஸ்கூல் ஸ்கெட்யூல், ஓகே, காலை 8:30 ஸ்கூல் ஆரம்பிச்சிடும், அப்புறம் 4:00 ஸ்கூல் எல்லாத்துக்கும் முடியும், அப்புறம் இந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீக் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் இந்த ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 5 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. 10th-க்கும் 12th-க்கும் ஃபர்ஸ்ட் 3 மாதம் முடிச்சதுக்கப்புறம் நைட் கிளாஸ்னு ஒன்று வைப்பாங்க. எப்படின்னா 5 மணிக்கு முடிச்சு திரும்ப 5:30 மறுபடியும் ஸ்கூலுக்கு வரணும், 6 to 8 மறுபடியும், வெயிட் இட்ஸ் நாட் ஓவர், டில் 8:00 கரெக்டாக, டாட் 8:00 வரைக்கும். அதுவும் இந்த 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சா 4:30 வந்து இந்த ஃபைலை முடிச்சிருங்கன்னு கொடுப்பாங்க தெரியுமா, அது இதே வேற மாதிரி எங்கள் ஸ்கூலில் நடக்கும். எப்படி நடக்கும்னா, கரெக்டாக 7:55 எங்கள் பிரின்சிபல் வருவார், வந்துட்டு இன்னைக்கு என்ன படிச்சீங்கன்னு கேட்பாரு, அதுல ஒரு 1/2 நேரம் அந்த அளவு சாப்பிட்டுருவாரு. இப்பெல்லாம் நடக்கும், போயா வீட்டுக்கு எப்படி இருக்கும்,
1: படிக்கணும் அப்படிங்கிற அதை உறுதிப்படுத்துறதுக்காக நிறைய,
0: இல்ல இது வந்து மோர் தென் தட். அப்புறம் ஒரு மென்டல் கேப் இல்லாம இருந்தது. அப்புறம் எக்ஸாம் டைம் வரும்ல, அதாவது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த இயர் வரும்போது எக்ஸாம்ஸ் பெருசாகிட்டு இருக்கும்ல. அப்போ எப்படின்னா 8:00 திரும்ப 8 to 8:30 ஒரு பிரேக்கு, 8:30 to 10:00 மறுபடியும். ஸோ நீ காலைல 8:30 ஸ்கூலில் இருந்தால் நைட்டு 10 வரைக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் வந்து மார்னிங் கிளாஸ்னு நடப்பாங்க. காலைல 5 மணி, காலைல 5:00 கிளாஸு, காலைல 5 to 7 ஒரு கிளாஸ். ஓகே, திரும்ப 8:30 to 5, திரும்ப 5:45 to 8:00, திரும்ப நைட் 8:30 to 10, ஃபுல் டைம் ஸ்கூலு. 10 மணிக்கு மேலே மேக்ஸ் ஹோம் ஒர்க் வேற இருக்கும்.
1: திட்டுவாங்க.
0: ஏன் நீங்க அனுப்பல அப்படின்னு.
1: ஆனா அந்த காலத்துல அவ்வளவு டெலிபோன்லாம் இருந்திருக்காதே.
0: அந்த காலம் தான் நான் என்ன 1947ல படிச்சேன்.
1: இல்ல இருந்தாலும் நாங்கெல்லாம் வந்து டெலிபோன் பாக்குறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு.
0: நாங்கெல்லாம் கொஞ்சம் எங்க ஊர்ல டெலிபோன்லாம் இருந்துச்சு.
1: அப்படியா, சரிங்க, சிறப்பு.
0: பெரிய பழைய காலம் நடந்துட்டா. என்ஜாய் என்ஜாமி வருது கேட்டு முடிங்க. ஐ வில் பி பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அப்ப கத்துக்கிட்ட இங்கிலீஷ் தான் இப்ப வருது. அதனால தான் எங்க அப்பா அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு. நான் இங்கிலீஷ் பேசுவேன், இப்ப பேச மாட்டேன், இந்த ஷோல பேச மாட்டானா.

0: Shoppers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: be back after a short commercial break.
1: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

டிசம்பர் மாதம் ஆனதுமே எங்காவது நீங்கள் போய் கடைக்கு போகிறீங்க, மளிகை கடைக்கு போகிறீங்க, இல்லாட்டி ஒரு துணி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஏதாவது பொருள் வாங்கினீங்கன்னா உடனே இந்த கட்டப்பை தருவாங்க. அந்த கட்டப்பைக்கு வேண்டிய அடியே அடிதடியாக இருக்கும் வீட்டிலலாம். ஏன்னா ஐ திங்க் திஸ் கட்டப்பை ஹோல்ஸ் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ். ஏன்னா அந்த கட்டப்பை இஸ் நாட் ஜஸ்ட் கட்டப்பை, அதில் வந்து லாண்ட்ரிக்கு துணி தேய்க்கணும் அப்படின்னா அதில் தான் போட்டு தருவோம். எங்கேயாவது கடைக்கு போகணும், எதாவது பொருள் வாங்கணும், நிறைய பொருளை உள்ளே போட்டு வரணும் அப்படின்னா அதில் தான். பையன் வந்து காய்கறி கடையிலேருந்து வெளில வருவான், கட்டப்பையில் போத்தீஸ்னு எழுதியிருக்கோம். ஸோ திஸ் கட்டப்பை இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சின்னதுலலாம் அந்த கட்டப்பை தூக்குறதே பிடிக்காது, ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு, அது என்ன தெரில. எனக்கு கவர்லாம் ஓகே, ஆனால் அந்த இது இந்த திஸ் கட்டப்பை இஸ் டிஃப்ரெண்ட்டு. இப்போ எப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் கூடவே சேர்ந்து கேலண்டரும் கொடுத்துருவாங்க. நிறைய கேலண்டர் இருக்கும் எங்கள் வீட்டிலலாம். அதுவும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா புது கேலண்டரை எடுத்து எடுக்கவே மாட்டாங்க வெளியில். எப்படி அந்த வருஷம் முடியும் போது எடுத்தால் திட்டலாம், தப்பு இல்லை. எங்கள் அம்மா ஜனவரி பிப்ரவரி ஆகிற வரைக்கும் அந்த புது கேலண்டர் எடுக்க, அது புது கேலண்டர், புது கேலண்டரை கிடைக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் எடுத்துலாம் மாட்டோம். இப்போ ஜென்ரலாக அந்த கேலண்டரை பார்க்குறப்ப அடுத்த வருஷம் எப்போல்லாம் தீபாவளி வருது, எப்போல்லாம் என்னென்ன ஹாலிடேஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து வைப்போம். கரெக்டாக அதே மாதிரி யூஏயில் நமக்கு வந்து ப்ரொடாமினாக நமக்கு கிடைக்கிற ஹாலிடேஸில் ஒரு 4 to 5 லாங் ஹாலிடேஸ் வரும். ஒன்று நேஷ்னல் டேக்கு வரும், அப்புறம் பெரிய ஈது, சின்ன ஈது, அப்புறம் ப்ரொஃபட் முகமது பர்த்டே, அது இப்போ இனிமேல் வரப்போகுது. August 28th தான் லீவுன்னு சொல்லியிருக்காங்க, 25th தான் ஆக்சுவலி. அது வந்து செவ்வாய்க்கிழமை வரதுனால அது அப்படியே அந்த வீக்கெண்டுக்கு மூவ் பண்ணி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு 3 நாள் கொடுத்துருக்காங்க, August 28th, 29th and 30th. ஸோ 31st ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 3 டே வீக்கெண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அடுத்த லீவ் எப்படா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆல்ரெடி பேச்சு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். அடுத்த லீவ் என்ன, நமக்கு அடுத்த லீவ் இங்கே தான், இது நேஷ்னல் ஹாலிடே தான் நமக்கு அடுத்த லீவு. இதில் எப்படின்னா எனக்கு இந்த நேஷ்னல் ஹாலிடே லீவ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டைமில் இதாகிடும், நமக்கு வந்து வின்டர் வந்துடும், அப்புறம் கரெக்டாக 29th நம்ம ஃபிட்னஸ் மந்த் முடிஞ்சு

0: 19 மறுபடியும் ஒரு வாரம் லீவு, அப்புறம் திரும்ப 14ஆம் தேதி விண்டர் பிரேக், எல்லா துபாய் பிரைவேட் ஸ்கூலுக்கும் 14ஆம் தேதி ஆரம்பித்த லீவு, ஆரம்பிக்கிற லீவ் வந்து திரும்ப 4ஆம் தேதி அடுத்த வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி 2027 ஹாப்பி நியூ இயர் ஆகும்போது தான் கிளாஸஸ் ரெசியூம் ஆகுதான். அப்புறம் அதுக்கப்புறம் மார்ச் 15 to 31 மறுபடியும் ஒரு அகாடமிக் இயரில் நடுவில் ஒரு கேப்பு, 182 நாள் ஸ்கூல் டேஸ் ரெக்குவயர் ஆகுது ஒரு ஒருத்தருக்கும். சரி, அதுக்கப்புறம் ஏப்ரல் 5ஆம் தேதி ஸ்ப்ரிங் பிரேக் ஸ்டார்ட் ஆகுது போல், அண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி மறுபடியும் கிளாஸஸ் ரெசியூம் ஆகுது, அப்புறம் மறுபடியும் ஜூலை 2ஆம் தேதி அகாடமிக் இயர் முடிஞ்சிருது, திரும்ப செப்டம்பரில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து ஸ்கெட்யூல். அதனால் பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. எங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல்லேருந்து மெயில் வந்துருச்சுரா தம்பி அப்படின்னா, சூப்பர், வெரி குட். எனக்கு ஸ்கூல் மேட்டர் படிக்கிறப்பெல்லாம் ஒரு பக்கம் வந்து பொறாமையாக இருந்துச்சு, நம்ம இப்போ பிறக்காம விட்டோமேடா, முன்னாடியே பிறந்துட்டுவேன் சார், இப்போ ஒரு 2015 ஒரு 2020 நம்ம பிறந்திருக்கலாமே அப்படிலாம் எனக்கு அப்பப்போ தோணும். சரி, கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் ஒரு பாட்டு வருது, கேட்டு முடியுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் கமர்ஷியல் பிரேக், ப்ளீஸ் லிசன் டு தட் முன்னாடியே.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
2: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply.
4: Golden song of the hour. Golden song of the hour.
5: Brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, செட்டு குருவி.

0: 4:53 உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும் அப்படின்னா படபட எனக்கு கால் பண்ணுங்க. அப்படியே இந்த என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்க. நானும் வந்து ஒரு 20 நாளாக கேட்டுட்ருக்கேன், கண்ணுக்குள்ளே கத்தாத அந்த பாட்டு டூட்லேருந்து எனக்காக கேளுங்க அப்படின்னு. யாருக்கும் மனசாட்சி இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும். சரி, ஒரு பையன் 4 மணி நேரம் தினம் வந்து பேசுகிறானே, அவனும் டயர்டாக இருப்பானே, அவன் கேட்குற பாட்டை போடுவோமேன்னு என்னால் நினச்சா அந்த பாட்டு எடுத்து போட முடியும். ஆனால் எனக்காக யாராவது கேட்குறீங்களாங்கிறதா மெயின் மேட்டரிங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ, யார் பேசுறீங்க?
1: பிரியா
0: மேடம்.
1: சூப்பர்.
0: இங்க பாருங்க, ஏதோ பாவப்பட்டு தினம் கேக்குறானே அப்படிங்கறதுக்கெல்லாம் நீ கேக்கலல்ல?
1: இல்ல இல்ல, இப்பதான் நான் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணவுனே நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்க, சோ நான் அதையே ரிக்வெஸ்டா பண்ணி உங்களுக்காக டெடிகேட் பண்றேன்.
0: வேற ஏதாவது பாட்டு வேணும்னு நீ வேற ஏதாவது பாட்டு கேட்கலாம் நினைச்சீங்களா நீங்க?
1: இல்ல இல்ல இல்ல,
0: இதுதானா? உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா மேடம்?
1: டு பீ ஃபிராங்க், எனக்கு நீங்க அது பாடி காமிச்சீங்கனாதான் தெரியும்.
0: இது என்ன பாட்டுன்னு தெரியல உங்களுக்கு?
1: கண்ணுக்குள்ள கத்தாத மீன்.
0: இது இந்த டூட்னு ஒரு படம் வந்துச்சுல இப்ப ரீசன்ட்.
1: அது தெரியும், அது தெரியும். அது ஏதாவது கொஞ்சம் அந்த வேற ஏதாவது ஒரு லைனாவது பாடுங்க.
0: அதுவா? அது கண்ணுக்குள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள நச்சாத சொல்லே போதும் அப்படி வரும்.
1: ஓகே,
0: நீ கேட்டதில்லையா நீங்க? மேடம்
1: நீங்க போடுங்க, கேட்டுக்கிறேன்
0: மேடம்.

0: நீங்கள் வந்து எனக்காக பாட்டு கேட்டிருக்கீங்க, ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். பட் இந்த பாட்டு மேடம் நீங்கள் இந்த பாட்டு கேளுங்க மேடம், அப்புறம் எப்போ ஃபோன் பண்ணாலும் இதே பாட்டு தான் மேடம் கேட்பீங்க.
1: கண்டிப்பாக.
0: ஓகே, உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா திட்டுவீங்களே, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே பிரியா மேடம் இஸ் த பெஸ்ட் மேடம் இன் த என்டையர் வேர்ல்டு. மனசு தொட்ட மெட்டில் எனக்காக எத்தனை ரெகுலர் கால்ஸ் இருப்பீங்க, நீங்கள் கேட்குற எல்லா பாட்டையும் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் மேடம் வந்து நான் பேசின மாதிரி ஞாபகமே இல்லை, ஆனால் எனக்காக கேட்டிருக்காங்க. அந்த பாட்டை அவங்க கேட்டது கூட கிடையாது. This is law. தெரிஞ்சுக்குங்க. சரி ஓகே, நான் அஞ்சு மணிக்கு மேலே உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பிரியா மேடம் தேங்க்ஸ்.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தாவைக்க அரசின் 100 நாள் ஆட்சி என்பது புதியவர்கள் ஆட்சி. தாவைக்க அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோவை மாவட்ட குழுவின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கும் பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட மு. வீரபாண்டியன் இதனை தெரிவித்தார். பீகாரில் ஆலயம் ஒன்றில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்தார். இந்த துயரமான தருணத்தில் எனது எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மீது உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டத்தில் அசோக்தம் கோவிலில் 3வது திங்கட்கிழமையை முன்னிட்டு தரிசனத்துக்காக மக்கள் திரண்டு வருகை தந்திருந்தபோது மின்சார வயர் ஒன்று திடீரென அறுந்து விழுந்தது. இதன்போது மக்கள் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட நாலாபுரமும் அலறி ஓடினர். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் பலியானதுடன் 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த துயரச் சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கின்றது என்றும் துயரமான தருணத்தில் எனது எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மீது உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் கைது செய்யப்பட்ட தனியார் வங்கிகளின் 4 முகாமையாளர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு வெளியேற்றிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 பிரதான தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் 4 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் August 20 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் இந்த 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். அபுதாபியில் பொறுப்பற்ற முறையில் தவறான திசையில் வாகனம் ஓட்டிய ஓட்டுநருக்கு 1,00,000 திர்ஹாம்ஸ் அபராதமும் 6 சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநரின் வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அபுதாபியின் நீதித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அவரது ஓட்டுநர் உரிமம் 3 இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறியதால் ஈரான் அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் காலக்கெடு அர்த்தமற்றதாக்கிவிட்டதாக தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. இருதரப்பும் ஒப்பந்த மீறல்கள் குறித்து தொடர்ந்தும் ஒருவரையொருவர் குற்றஞ்சாட்டி வந்த நிலையில் ஜூன் மாதம் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது காலாவதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானிய படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெஹ்ரான் கூறியுள்ளது.
1: Was brought to you by Danya Group of Companies since 1982.
3: அமீரகத்தில் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. கஸ்யூரா மற்றும் லீவாவில் இன்று அதிகபட்சமாக 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடைந்தது. அபுதாபியில் 44 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் அஜ்மானில் 42 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவாயினில் 41 டிகிரி செல்சியஸிலும் அல்புஜைராவில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்றும் மாலை வேளையில் மழையுடனான வானிலை நிலவலாம் என தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் ஜெயம் பிராண்ட் ஏசிடா. ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
2: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்

0: சிம்பு கேட்டா அவருக்கே டவுட்டா இருக்கும் இந்த வாய்ஸ் யாருதுன்னு. கலர் கலர் வாட் கலர் டூ யூ சூஸ். இன்னைக்கு வந்து மறுபடியும் கலர் கலர் பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இன்றைக்கி. சரியா, ஜென்ரலாகவே வந்து நம்ம மெயினாக தமிழ் வீடுகளில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது, இல்லாட்டி எங்காவது நல்ல காரியம் அப்படின்னு வரும்போது கருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளில் முக்காவாசி பேர் உங்ககிட்ட எந்த கலரில் வேணாலும் ட்ரெஸ் இருக்கலாம், ஆனால் பிளாக்கில் ஒரு பேண்ட்டோ ஒரு ஷர்ட்டோ ஒரு டிஷர்ட்டோ இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது டிசைன் பண்ணியிருக்கலாம், டிசைன் இல்லாமல் பிளெயினாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எங்காவது குழப்பம், எங்காவது ஒரு இடத்துக்கு போகிறப்போ எந்த ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா, படார்னு பிளாக் கண்மணி இருந்தால் எடுத்து போட்டு போயிட்டுருப்பீங்க. இன்ஃபேக்ட் ஏன் இன்றைக்கே கூட காலையில் எத்தனையோ பேர் ஆஃபீஸுக்கு அவசரமாக போகும்போது எதுவுமே கிடைக்கல, ஒரு அந்த பிளாக் ஷர்ட் எடுத்து அயன் பண்ணி போடுன்னு சொல்லி பிளாக்ல தான் இருப்பீங்க. எத்தனை பேர் இன்றைக்கி பிளாக் கலர் சட்டை பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க சொல்லுங்கள். பிளாக் வந்து எப்படின்னா பயங்கர ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கலர், கரெக்டாக. ஆனால் அந்த பிளாக்கு உண்டான முக்கியத்துவம் சின்ன வயசாக நம்ம இருக்கும்போது நம்ம வீட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பிளாக் வந்து ஒரு அவசகுணமான ஒரு கலர், ஏன் என்ன கருப்பு போட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ பெருசாக சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. பட் நாட் நெசசரிலி பிளாக் கலர். இன் ஜென்ரல் சில பேருக்கு வந்து இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போனால் எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. நம்பிக்கை இல்லாட்டினா அது ஒரு லக்கி சாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்கிட்ட ப்ளூ கலரில் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட டிஷர்ட் ஒன்று, ஸ்ட்ரைப்ஸ் போட்ட ஷர்ட் ஒன்று இருக்குது. தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ அந்த ஷர்ட் போட்டுட்டு நான் பண்ண எல்லா வீடியோஸுமே 2 மில்லியன் வியூஸ், 4 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கு. இப்போ எனக்கு என்ன தோணுன்னா, எனக்கு ஏதாவது ஒரு வீடியோ நல்லா ஒர்க் அவுட் ஆகணுன்னா அந்த ஷர்ட்டை நான் எடுத்து போட்டுப்பேன். ஸோ இது வந்து என்னோடய எனக்கு இருக்கிற ஒரு சென்டிமெண்ட்டு. ஆமாம், இது நம்பிக்கைன்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு சென்டிமெண்ட். இதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு கலர் மேலே, ஏதோ ஒரு கலர் ட்ரெஸ் மேலே ஒரு சென்டிமெண்ட் எதாவது இருக்கும்ல, அது எதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்களேன். நான் மட்டும்தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் கிடையாது, நீங்களும் கூடவே இருக்கீங்க, உங்களுக்கும் சென்டிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஆ சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
1: ஹமீத் பேசுகிறேன்.
0: ஹமீதுக்கு என்ன இந்த மாதிரி சென்டிமெண்ட்
1: சார்? வழக்கமாக பிளாக் அண்ட் பிளாக் போட்டு போகிறது தான்.
0: ஆ
1: ஏதாவது நல்ல காரியம் நடக்குன்னா போட்டு போறது தான் பிளாக். பட் ஆனா சுத்தி இருக்கிறவங்கலாம் பிளாக் போடாத, பிளாக் வந்துட்டு அபசகுணம்
0: என்ன உலகம் சார் இது அப்படிங்கிறார். சரி, வேற ஒருத்தர் பேசுவோம் நம்ம. ஆக்சுவலி எனக்கு இந்த ட்ரெஸ் மேல ஏதாவது குறிப்பிட்ட கலர் மேல ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கா கேட்க ஆரம்பிச்சேன். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: அண்ணா யாரு பேசுறீங்க?
2: என்ன
0: சென்டிமெண்ட்? என்ன பிளாக் போட விட
2: மாட்டாங்களா?
0: சிலையே கருப்பு கலர்ல தான் இருக்குது. அப்படியா? இல்ல இல்ல, நான் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, எனக்கே ஹாப்பியா இருக்கும் காலை ஈஸியா எடுத்ததுல. கால் பண்ணதுல இது வரைக்கும் ரேடியோ லைன் கிடைச்சது இல்லையோ? கிடைச்சது இல்லையா?
2: ஆமா, எப்ப கால் பண்ணாலும் பிஸி பிஸின்னு வரும்.
0: ஓகே, இப்ப உங்களுக்கும் இந்த பிளாக் போடுறதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா?
2: என்ன
0: கலர் போட எடுக்க சொல்றாங்க? மஞ்சள் கலர் எடுக்க சொல்றாங்களா? பாவம், ஐயோ, ஒரு மனுஷனுக்கு வீட்டுல தேங்க்யூ. பிளாக் கலர், அதாவது கருப்பு, பிளாக் இஸ் அ செக்ஸி கலர் இஸ்ன்ட் இட், கரெக்ட் தானே? அம்மா ஷர்ட், அதாவது ஒரு மனுஷன் வந்து சில நேரம் நமக்கு வந்து சே என்னடா தொப்பா தெரியுது இந்த மாதிரிலாம் சில தாட்ஸ் நமக்கு இருக்கலாம் நம்ம பாடி பற்றி. ஆனால் பிளாக் போட்டால் எதுவுமே தெரியாது. எல்லாருமே சூப்பராக தெரிகிற ஒரே கலர் வந்து பிளாக் தான். அதனால தான் எல்லாருமே பிளாக்கை விரும்பி வாங்குகிறோம். பிளாக் கலரில் ஏதாச்சும் பேண்ட்டோ சட்டை அதுவும் எல்லார் வீட்லயும் இந்த பிளாக் கலர் பேண்ட் இருக்கும் பாருங்க, அந்த பேண்ட் போடுற அவஸ்தை மாதிரி யாருமே பட்டிருக்க முடியாது. எல்லா என்கிட்டயும் தான் ஒரு வாட்டி ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துட்டோம் வாங்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஷர்ட்டுக்கு டிஷர்ட்டுக்கு ஜிம்முக்கு கார்ல போகும்போது ட்ரிப்பு போறப்போ நைட்டு ஃபுல்லா போட்டு படுத்து தூங்குறது, அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போட்டு போறது, மாலுக்கு போட்டு போ, அந்த பிளாக் பேண்ட்டுக்கு வந்து வாய் இருந்ததுன்னா நம்மளை வந்து அசிங்கமா திட்டு, அந்த அளவுக்கு அந்த பிளாக் பேண்ட்டை போட்டு துன்புறுத்த வேண்டியது. இது நீங்களும் தானே பண்ணுறீங்க கரெக்டாக. ஆமாம், இதை பற்றிலாம் இன்றைக்கி பேசுவோம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல ஹுக்கும் வருது ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நான் பிராவோ அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடாய். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
3: நினைச்சுண்டமா hey,

0: टाइगर का हुक्म। अर्थमैंदा राजा
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
2: We'll be back after a short commercial break.
3: உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
4: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
4: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: The evening Karak. The evening Karak.

வெல்கம் பேக் நம்ம பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். எனக்கு ஒரு சில நேரம் இன்னைக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் லிஃப்ட்டில் ஒருத்தர் மீட் பண்ணேன். சரியா, அவர் நீங்கள் எந்த ரேடியோ அப்படின்னா, நான் 89.4 தமிழ் எஃப்எம். அப்படியா, ஹிந்தி பாட்டில் போட மாட்டேங்க, அதாவது பேர்லேயே வச்சுருக்கோம் 89.4 தமிழ் எஃப்எம் அப்படின்னு ஹிந்தி பாட்டில் நான் சொன்னது. நீ வேணால் தனியாக யூடியூப்பில் போட்டுக்க. நான் சொன்ன ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, இல்லை ஹிந்தி பாட்டு எப்படி போடுவோம் நாங்கள், விஆர் சவுத் இந்தியன் ஸ்டேஷன் ப்ளஸ் நாங்கள் வந்து தமிழ் ஸ்டேஷன் தாங்க, பாட்டு ஹிந்தி பாட்டு போட மாட்டோம் அப்படின்னா, அப்படியா ஏன் ஹிந்தி பாட்டு போட மாட்டீங்க?

0: என்ன
1: சென்டிமெண்ட்?
0: சட்டைய போட்டுட்டு எப்ப போனாலும் ஈவினிங் சைட்ல இருந்து வேலை முடிஞ்சு சீக்கிரம் வந்துருவோம். சோ அதனாலயே ஒரு நல்ல கிரிட்டிக்கலா இஷ்யூ இருக்கும் போது என்ன செய்யறது, அந்த சட்டையை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு போயிடுறது. அது நல்லா முட்டிக்கிட்ட லைட்டா ஒரு டயர் வேற விட்டுருச்சு, அதை கொண்டு போய் எம்ப்ராய்டிங் எல்லாம் பண்ணி பத்திரமா வச்சிருக்கேன்.
2: வெளில வர மாதிரி ஆயிடும்.
0: இன்டர்நெட் போட்டீங்கன்னா கரெக்டா அப்பதான் இன்டர்நெட் சிக்னலே இல்லாம அதுல பிரச்சனை அது கேன்சல் பண்ற மாதிரி ஆயிடும்.
1: என்ன நீங்க
0: சத்தியமா பல விஷயம் இந்த மாதிரி நடந்துருச்சு. அதனால எப்ப இந்த லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போட்டாலும் இந்த வீடியோ எடுக்கிறது, நெட் எடுக்கிறது, தேவா எடுக்கிறது, இது எல்லாம் அண்டர் பொண்டாட்டி நேம்ல தான். அது போட்டா கரெக்டா போகும். பட் இதுல இன்னொரு விஷயம்னா, நான் காசு போட்டாம போனா அம்மனியதான் பிடிப்பாங்கன்னு தெரியாம நம்ம புருஷன் எப்பயுமே எல்லாமே நம்ம பேர்ல தான் போடுறாங்கன்னு அவங்க ஒரு டிராக்ல சந்தோஷமா இருக்காங்க. ஒரே கல்ல மாதிரி
1: இல்ல, அது வந்து நம்பிக்கையா, சரி நம்ம எங்க விட்டுட்டு போக போறாரு அப்படின்னு
0: தான்
1: கேட்டது இன்னொன்னு கேட்காது. சில நேரம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஸ்கூல் கிளம்புறப்போ யூனிஃபார்மை அயன் பண்ணி போட்டு போ அப்படின்வாங்க. இது அயன் பண்ணாமல் போட்டால் பார்க்க நல்லா இருக்காது, நீ வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரிய மாட்டேங்கிறது தான் காரணம். ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க, அயன் பண்ணாமல் போட்டு போனால் படிப்பு வராது. அயன் பண்ணி ஸ்கூல் யூனிஃபார்மே அயன் பண்ண மாட்டேங்கிறான், அப்புறம் எப்படி படிப்பு வரும் அப்படின்வாங்க. இவ்வளோக்கெல்லாம் நல்லா படிப்பேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து 92-93 எடுத்தா நீ வந்து ஒழுங்காக சட்டையை அயன் பண்ணி போட்டால் 99 வாங்கலாம்ல அப்படின்னு வாங்க. ஐயோ கடவுளை, ஐயோ எப்போ ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்லி ஷர்ட் அயன் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரில. டிசிப்ளின்காக ஓகே. பாட்டு வருது கேளுங்க, பாட்டு வருது, நல்ல பாட்டாக நல்ல பாட்டாக வருது. 89.4 தமிழ் எஃப்எம்ல தமிழ் பாட்டு வரும், ஹிந்தி பாட்டெலாம் வராது. என்ன நம் ப்ராபு இவ்வளோக்கும் என்கிட்ட அந்த லிஃப்ட்டு கேட்டார்ல, அவர் தமிழ்காரரு. யோ எனக்கு அதான் கடுப்பு. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் பார்க்க அப்படி தெரில, எங்கள் ஊர் எங்கே அப்படின்னா தஞ்சாவூர் அப்படின்னாரு. ஐம் ஃப்ரம் தஞ்சோர் அப்படின்னாரு. ஓகே நீங்கள் இங்கே, நீங்கள் யூஏலே பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கிற? இன்னொன்று ஐ ஜஸ்ட் மூவ்ட் 15 இயர்ஸ் பேக். அப்போ 15 வருஷத்துக்கு மட்டும் இங்கே வந்திருக்காரு, இப்போ ஊரில் தான் இருந்திருக்காரு. எனக்கு தெரில ஏன் கேட்டார் என்னன்னு எனக்கு புரியல. சரி ஓகே, 6th floorல் எங்கள் ஆஃபீஸ், அங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். அந்த 2 நிமிஷம் சும்மா வாய்க்கு வேலை கொடுப்போமே எதாவது கேட்டாரன்னு தெரில. ஆனால் எனக்கு ரேஜ் போயிட்டு ஆயிடுச்சு. எனக்குலாம் 6 மணிக்குள்ளே மீட் பண்ணுவோம், நல்ல ஒரு கான்டெஸ்ட்டோட வரேன் நான். நம் ப்ராவோ அண்ட் யூ லிஸ்னிங் டு 89.4 திஸ் இஸ்
3: த ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0547673111. ப்ராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பெண்களின் தவிக்காட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று திமுக விமர்சித்துள்ளது. பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கின்றது என்று மக்களுக்கு தெரியும் என்று திமுகவின் பரந்தாமன் கூறினார். தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரிச்சினை குறித்து காணொலி வெளியிட்டு திமுக நிர்வாகிகள் பேட்டியளித்துள்ளனர். விஜய் தலைமையிலான சர்க்கஸ் சர்க்கார் ஆட்சியில் 546 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. திமுக விஜய் தலைமையிலான ஆட்சியில் தாவைக்காவில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றும் திமுக தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் பற்றி தகவல் தந்த மாணவர்களுக்கே பாதுகாப்பு தர முடியவில்லை என்றும் திமுக குற்றம் சுமத்தியுள்ளது. கொலை பழியை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் பரந்தாமன் தெரிவித்தார். பாஜகவின் புதிய தேசிய நிர்வாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஜகவில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து தேசிய நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துகள், அத்துடன் கட்சியின் பிற பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டுள்ள தோழர்களுக்கும் வாழ்த்துகள் என்று பிரதமர் கூறினார். இந்த புதிய குழு அமைப்பு ரீதியான அனுபவம், ஆற்றல் மற்றும் அடித்தட்டு மக்களுடனான தொடர்பை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழங்கும், கட்சியை வலுப்படுத்துவதிலும் மக்கள் சேவையில் கவனம் செலுத்துவதிலும் இந்த குழு முழு பங்களிப்பை வழங்கும் என்று அவர் பதிவிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: எல் நினோவினால் மின்சார உற்பத்திக்கும் தாக்கம் ஏற்படலாம் என்று வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கு தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் எல் நினோ நிலைமை காரணமாக அடுத்த ஆண்டின் மார்ச் மாத இறுதியிலும் ஏப்ரல் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களிலும் மின்சார உற்பத்தியில் ஏதேனும் தாக்கம் ஏற்படக்கூடும் என்று இலங்கை வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கு தெரிவித்தார். இதற்கு மாற்றாக மின்கல சக்தி சேமிப்பு அமைப்பின் மூலம் அதிகளவிலான மின்சாரத்தை மின்கட்டமைப்பில் சேர்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இதன் முதற்கட்டமாக 160 மெகாவாட் மின்சாரத்தை டிசம்பர் மாதத்திற்கு முன்னர் மின்கட்டமைப்பில் இணைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
2: அஜ்மானில் குறிப்பிட்ட பேருந்து வழித்தடங்களில் இன்று முதல் ரொக்க பணம் மூலம் பயண கட்டணம் செலுத்த முடியாது என்று அஜ்மான் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி ஷார்ஜா, துபாய் மற்றும் உம்முல் குயின் செல்லும் அஜ்மான் பேருந்துகளில் இனி ரொக்க பணம் ஏற்கப்படாது. பயணிகள் மசார் பண அட்டை அல்லது வங்கி அட்டைகள் மூலம் மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும். மசார் பண அட்டை என்பது அஜ்மான் பேருந்துகளில் பயண கட்டணம் செலுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அட்டையாகும்.
1: உலக செய்திகள்.
2: ஈரானுடன் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஓமன் இடையூறு செய்தால் அந்நாட்டை குண்டுவீசி தாக்குவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் சீரமைப்பது தொடர்பாக ஈரானும் ஓமானும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. புதிய கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் மற்றும் அவற்றை நிர்வகிப்பது குறித்து இரு நாடுகளும் உடன்பாட்டை இறுதி செய்யும் நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் முக்கியமான எரிசக்தி கடல் வழிகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான இந்த பதற்றம் அமெரிக்கா ஈரான் உறவில் மேலும் தீவிரமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வரும் இலங்கை அணி இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 284 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இலங்கை அணி சார்பில் சொனால் தினோஷ் அதிகபட்சமாக 100 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அவர் தனது கன்னிச்சதத்தை பதிவு செய்துள்ளார். தனது நான்காவது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் சொனால் தினோஷ் டெஸ்ட் கன்னிச்சதத்தை பதிவு செய்தார். 167 பந்துகளில் பெறப்பட்ட இச்சதத்தில் 4 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்குகின்றன. இந்த போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் நாளை தொடரவுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
4: 89.4 Tamar FM. Tamar FM. Namma Radio, Namma Music. Star of the Month.
5: Star of the Month.
6: Hello everybody, this is DSP.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: கலர், வாட் கலர் டூ யூ சூஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து ரெட் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலி இந்த எனக்கு வந்து இந்த லெமன் எல்லோ, அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரில் வர எல்லா ஷேடுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் கலர் அப்படின்னுவாங்க, மஞ்சள் கலர் சிங்கிச்சா அப்படின்னு சின்ன வயசாக இருக்கும்போது கிண்டல்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். நான் அப்படி மஞ்சள் கலர் போட்டு வரவங்களும் நான் சொல்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக வளர்ந்து பார்க்கும்போது, பெரியவனாய் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பிங்க் கலர், அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர், இது ரெண்டுமே சேர்ந்தாலுமே நல்ல ஒரு காம்பினேஷன் தான். ஆனால் எனக்கு எல்லோ தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ த திங் எஸ், இப்போ இதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஒரு கலருக்கும் ஒரு சென்டிமெண்ட் உங்களுக்கு இருக்கும், கரெக்டாக? அதாவது இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனால் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், அந்த கலர் ட்ரெஸ் போட்டு போனால் இன்றைக்கி எனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். அந்த மாதிரி அந்த டே இந்த டே இன்னைக்கா கூட இருக்கலாம், இன்றைக்கி கூட நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான நாளுக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போவீங்க. நல்லா நல்ல நல்ல சட்டை, இது நல்ல கலர் சட்டை, இது எனக்கு ரொம்ப ராசியான ஒரு சட்டை. இந்த கலர் சட்டை தான் வந்து சட்டையாக இருக்கட்டும், இல்லாட்டி சாரியாக இருக்கட்டும், இல்லாட்டி சுடிதாராக இருக்கட்டும், வாட் எவர், நான் காமனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் மேலே ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, அது என்ன, அதை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். ப்ளஸ் ஒரு கான்டெஸ்ட் வேறு இருக்குது, ஃபஸ்ட்டு இவர்கிட்ட பேசுவோம், அப்புறம் அதை சொல்கிறேன். வணக்கம், நல்லா இருக்கேன், யார் பேசுகிறீங்க?
3: பிரபாகரன்
2: ஒருத்தர் ரொம்ப வருஷமா கால் பண்ணுவாரு, நடுல காணோம், எங்க போனாரும் தெரியல, ப்ராப்ளம் அவர் கேட்டுட்டு பாரு நினைக்கிறேன்.
3: நான் புது பிரபாகரன்.
2: ஓகே, ஐ வில் நோட் இட் டவுன். சரி, என்ன சென்டிமென்ட் உங்களுக்கு?
3: சார், एक्चुअली நான் ப்ளூ தான் மோஸ்ட்லி போடு, ப்ளூ ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டா எனக்கு கொஞ்சம் ஒரு இம்ப்ரஷன் கிடைக்கும், அந்த இம்ப்ரஷனால எனக்கு கொஞ்சம் எனக்கு பாசிட்டிவா எனக்கு கிடைக்கும்.
2: ப்ளூ தான் உங்களுக்கு ஃபுல்லா?
3: யா.
2: ஓகே, இப்போ என்ன, இன்னைக்கும் ப்ளூ கலர் சட்டை தான் போட்டுருக்கீங்களா?
3: ஏய், இதாட கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நீங்க அப்படி சொல்றீங்களா, அதனால நான் கெஸ் பண்ண. Oh my God, okay. So, ஏதாவது நடந்திருக்கு அந்த மாதிரி ப்ளூ போட்டு போயிட்டு அப்படி ஒன்று நடந்துச்சு? பொண்ணு பார்க்க போனேன், பொண்ணு டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க ப்ளூ போட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும்?
3: ஆக்சுவலா இல்ல சார், நான் ஆன்லைன்ல தான் நல்லா பொண்ணு பார்த்தது.
2: ஆன்லைன்ல பொண்ணு பாத்தீங்களா?
3: பொண்ணு
2: பார்க்க போனதே அவங்க
3: ஆன்லைன்ல
2: உங்களுக்கு வேண்டிய நான் வந்து ப்ளூல வர மாதிரி ஒரு பாட்டு போடுறேன். ஓகே, போனதே தெரிஞ்சிருக்காதே. எஸ், அது அப்படிதான் பண்ணுவாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த 10 வருஷம் போறதே தெரியாது உங்களுக்கு. ஆமா, எனிவேஸ் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரைட், ஆஹா, உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்கும், உங்களுக்கு பச்சை கலர் அண்ட் ப்ளூ கலர் பிடிக்கும் அப்படின்னா பேக் டு பேக் அதே மாதிரி பாட்டு வந்துட்டு இருக்கு. பட் வி ஆர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் ஒரு சரியான ஒரு மேட்டர். ஓகே, நீங்க வந்து ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட், அதாவது நல்லா ப்ரீமியமாக வெஜ்ஜு சாப்பிட்ணும் அப்படின்னா நான் அங்கே போவேன். நான் இப்போ வந்து கேள்வியே அவங்கள பற்றி தான், அவங்க எங்கே எங்கெல்லாம் இருக்காங்க, ஏன்னா புது பிரான்ச் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து 1, அதுக்கப்புறம் வந்து 2, அதுக்கப்புறம் 3, ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 3 பிரான்ச்சஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ 4வது பிரான்ச் வந்து August 13 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, அந்த பிரான்ச்சும் ஜாப்ஸால ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதாவது இனிமே August 13. ஓ, 17 அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட், 17 நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி 4 ஆச்சு, சரி ஓகே, கண்டுக்காதீங்க. அது வந்து 050-310-8255 இதுதான் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஏன் போவேன் அப்படின்னா, சூப்பராக லன்ச் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, தோசை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே ஃபில்டர் காஃபியில் ஒன்று தருவாங்க, ஃபில்டர் காஃபியில் ஐஸ்கிரீம்லாம் போட்டு ஒரு மேட்ரு ஒன்று தருவாங்க. இப்போ எல்லா பிரான்ச்சிலும் கிடைக்குதான்றது நான் ஒருபடி செக் பண்ணப்பட்டிருந்தாலும் எனக்கு அவங்களோட அந்த கீ பொடி இட்லி ரொம்ப பிடிக்கும். யூ யூ யூ வீக்கெண்ட் ஆச்சு, ஏதாச்சும் வந்து நல்லா நல்லா நெய்யெல்லாம் போட்டு செம்மையாக சாப்பிட்ணும்னா கீ பொடி இட்லி அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்களேன். சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ டோட்டலாக இன்னிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம தமிழ் எஃப்எம்மில் இருக்கிற எல்லா ஷோஸ்லேயும் ஒரு ஒரு கான்டெஸ்ட் நடக்கும். ஒன்றே ஒன்று தான், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், இதுக்கு நான் நாலாவது பிரான்ச், மூணு பிரான்ச் இருக்குன்னு சொன்னேன்ல, எந்த பிரான்ச் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது? ஏதாவது ஒரு பிரான்ச், ஐ மீன் லைக் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நீங்கள் போதும், மூணு லொக்கேஷனும் இல்லை, ஏதாவது ஒரு லொக்கேஷன் சொன்னால் கூட ஓகே தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, IY டைப் பண்ணிக்கோங்க, உங்கள் பேர் கேட்ட கேள்விக்கான பதில 050-252-8940 நம்பர் இப்போவே அனுப்பிவிங்க. பார்ப்போம், உங்களுக்கு வந்து ஃபுட் வவுச்சர்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஆல்ரெடி போய் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த கீ பொடி இட்லியை மறந்துடாதீங்க சரியா? ஒரு வேளை இப்போ நான் சொன்னதுனால இப்போ போகிறீங்க, அப்போ நைட் எங்கே சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், டக்குன்னு போகலாம் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சைனீஸ், சாட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஃப்ரெஷ் ஜூஸு, ஸ்வீட்ஸு, சேவரிஸ்னு எல்லாமே கிடைக்கும். ஸோ கேள்வி கேட்டுட்டேன், திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பாட்டு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே. ப்ளூ கலரும் பச்சை கலரும் உங்களுக்கு பிடிக்கும்னா பாட்டு உங்களுக்கு தான்.

0: 99.4. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: For details, call 056-415-4242.

0: ஈவினிங் கரக் The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: ஆகஸ்ட் அப்பா சனிக்கிழமையா, போன வெள்ளிக்கிழமை, போன சனிக்கிழமை வந்து 80th இண்டிபெண்டன்ஸ் டே, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம கொண்டாடணும். 89.4 தமிழ் எஃப்எம்ல வீடியோலாம் வர போட்டிருக்கோம், டக்கு டக்குன்னு போய் என்னன்னு பாருங்க. அண்ட் இப்போ வந்து அன்சாரி வந்திருக்கார், அவரோட சென்டிமெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுவார். அண்ட் மெயின் வைல் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன டாபிக்னு தெரியல, 6 மணிக்கு தாண்டா ஆஃபீஸ் முடிஞ்சது, இப்போ தாண்டா எஃப்எம் போட்டேன் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் இருக்கும், இந்த கலரில் தான் நான் வீடு கட்டுவேன், என் வீடு கட்டினாலும் இந்த கலர் பெயிண்ட் தான் அடிப்பேன், அதுதான் எனக்கு லக்கி, அந்த மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட் வச்சுருப்பீங்களா, அதை சும்மா சொல்லுங்கள். அதான் கேட்டேன், சொல்லுங்கள்.
2: எனக்கு பிடிச்சது வந்து நீளமும் வெள்ளையும் கலந்தமே, அந்த ஸ்கை ப்ளூ சொல்லுங்கள்,
1: நீளமும் வெள்ளையும் கலந்த,
2: ஆமாம் நீளமும் இருக்காது வெள்ளையும் இருக்காது,
1: அது என்ன
2: லைட்டான ஒரு ப்ளூ,
1: லைட்டான ஒரு ப்ளூ இல்லை, லைட் ப்ளூ தான்,
2: அதுதான்
1: லைட் ப்ளூ தான்,
2: அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, அதிகமா என்கிட்ட எந்த கலெக்ஷன் சட்டைக்குன்னு எடுக்க போனா அது அங்கதான் போவோம், கண்ணு முதல்ல அந்த கலர் இருக்கான் பார்ப்போம். ரெண்டா என்ன, எங்க கம்பெனில யூனிஃபார்மே அதே கலர் தான் கொடுத்துப்பாங்க,
1: ஜாலி தினமும் பிடிச்ச கலரை போட்டு போலாம்,
2: பிடிச்ச கலர் உண்மையாவே.
1: ஆனா உங்க தினமும் உங்களுக்கு பிடிச்ச கலரை போட்டா உங்களுக்கு போர் அடிக்காது, என்ன இது
2: எனக்கு உண்மையா எனக்கு தெரியல,
1: அது ஒரு மாதிரி இந்த யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி ஆயிடாது,
2: இல்ல எனக்கு உண்மையாவே அது பத்தி நீங்க பிடிச்ச கலருங்கனால அது தெரியலங்க.
1: உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்புறம் அது ஒண்ணுதானா, அப்ப சரி இப்ப எங்காவது வெளில போறீங்க, உங்க பசங்க டிரெஸ் வாங்குறதுக்கு உங்களை கூட்டு போறாங்கன்னா நீங்க முதல்ல இந்த கலர் டிரெஸ் தானே எடுத்து காட்டுவீங்க,
2: அதுதான் என் பசங்களே சொல்லுவோம், பசங்களே தான் சொல்லுவோம், எப்ப பார்த்தாலும் ப்ளூ ப்ளூ கலர் எடுங்க,
1: எப்ப பார்த்தாலும் ப்ளூ ப்ளூன்னு என்ன அடி,
2: அது வேற வேற எடுத்தாலும் அது இது ஒன்னு சேர்த்து தான் எடுப்பேன்,
1: வேற எடுத்தாலும் இதையும் இது ஒண்ணு எடுத்துக்கிறது எப்பவுமே,
2: ஆமா ஆமா இது கையில முதல்ல போனோம் இதை கையில பிடிச்சிடும், ரொம்ப டார்க் ப்ளூவாவும் இருக்காரு, லைட் ப்ளூவா இருப்பாங்க, பானை கலர் வச்சுங்களா அந்த ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும் அந்த கலர், வீட்டுக்கு அதான் பெயிண்ட் வச்சிருப்போம்.
1: ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் அவங்களோட புது கிளையை வந்து புது பிரான்ச்சை ஜாவ்ஸால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, August 13th ஓப்பன் பண்ணிட்டாங்க, போன வாரம் வியாழக்கிழமையா, ஆமாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்கும், அண்ட் ஜெயின் ஃபுட் கூட இருக்குது அவங்ககிட்ட, அந்த ஆனியன் கார்லிக்லாம் சேர்க்காமல் அந்த மாதிரி கூட அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, நான் ஒரு கான்டெஸ்ட் நடத்திட்டுருக்கேன், சரியா, ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் வேறு எந்தெந்த இடத்துலலாம் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க, வேறு எந்த லொக்கேஷனில் இந்த இடம் அந்த இடம் அப்படின்னு இதான் இருக்கும்ல, ஆமாம் நீங்கள் வந்து கூகுளில் தேடினா கூட கிடைக்கும். ஸோ அவங்களுடைய மற்ற 3 பிரான்ச்சஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீ அப்படியே எங்கேயா தேடி கண்டுபிடிச்சி ஐ அப்புறம் ஒய் டைப் பண்ணி உங்கள் பேர் அப்புறம் இந்த பதில் 050-252-8940 நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அனுப்பி வச்சுருங்க. அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு வவுச்சர் கிடைக்கும், வவுச்சர் நான் திரும்பவும் சொல்கிறேன், கார்லிக் பொடி இட்லி அல்டிமேட்டாக இருக்கும், அப்படியே அந்த இந்த இட்லி வந்து நம்ம வீட்டில் செய்கிற அந்த ஷேப்பில் இருக்காது, நல்லா தட்டு இட்லி மாதிரி பெருசாக இருக்கும், அதில் கீ ஊற்றி ஊற வச்சு அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கார்லிக் பொடியை போட்டு மறுபடியும் கீ ஊற்றி அதை ஃபுல்லாக வந்து இட்லி கலர் வெள்ளை தானே, ஆனால் இந்த கலர் வந்து ஒரு மாதிரி அந்த பொடி கலர்லேயே இருக்கும், அதுக்கு சட்னியெல்லாம் கொடுப்பாங்க, நீ சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆ யோசிச்சிட்டே இருங்க, அப்படியே வந்து தனி உருவன்லேருந்து ஒரு பாட்டு வருது, மாதிரி மாதிரி உங்களை லவ் பண்ண வைக்க போகிறேன் இன்றைக்கி நான் கேட்டு பிடிங்க. நான் ப்ராபோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம், யூ ஆர் லிஸ்னிங் டு 89.0 தி ஈவினிங் கால்.

0: தமிழ் 89.4 மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: be back after a short commercial break.
1: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: ஜாந்தோஃபைல், அதான் வந்து உங்களுக்கு வந்து எல்லோ கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருங்க நான் இதை சொல்லிடுறேன். ஓகே, வெல்கம் பேக், நான் பிராவோ அண்ட் யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். எனக்கு வந்து மஞ்சள் கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லோ கலர். உங்கள் வீட்டில் நம்ம அம்மாக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் பிடிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, இல்லாட்டினா ஒயிட்டு வந்து என்ன வெள்ளை கலர் போட்டால் அழுக்காயிடும் அப்படின்வாங்க, அது சில நேரம் போட விட மாட்டாங்க. நான் இன்றைக்கி ஒயிட் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன், சரி ஓகே ரைட், அது கூட பரவாயில்ல. ஆனால் மஞ்சள் கலர் பிடிக்காத அம்மாக்களே கிடையாது. உங்கள் அம்மாக்கிட்ட ஃபோன் அடிச்சு இன்றைக்கி வேணாலும் உங்கள் மம்மிக்கு ஃபோன் அடிச்சுமா மஞ்சள் கலர் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக பிடிக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது அப்படி தான், அது என்னென்னு தெரில எனக்குமே. ஸோ சப்போஸ் இப்போ உங்களுக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும்னா உங்கள் பேர் வந்து ஜாந்தோஃபைல், யாரும் என்கிட்ட கேட்டாங்கன்னா வந்து ஐம் ஜாந்தோஃபைல், ஐ ஆக்சுவலி லைக் எல்லோ கலர் அப்படின்னு, இந்த மஸ்டர்ட் எல்லோன்னு வாங்க, ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கலர் ஐ வுட் சே. ஸோ அதனால் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கலர் சென்டிமெண்ட் ஏதாவது இருக்கும் அப்படின்னா, என்ன சென்டிமெண்ட் அது? ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம், இருக்கீங்க?
0: நல்லா இருக்குனுங்க. பேர் என்ன, பேர் சொல்லுங்க.
1: எல்லாத்துக்குமே
0: ஒரு மாதிரி ஈஸியா மேட்ச் ஆயிடும்.
1: என்னது,
0: என்ன ப்ளூ, என்ன ப்ளூ?
1: எங்க
0: ஊர்ல வந்து எப்படின்னா, இந்த ப்ளூக்கு வந்து டிஸ்டம்பர் ப்ளூ அப்படின்னு
1: அப்படின்னா நீங்க வந்து
0: நீங்க வந்து நீங்க இனிமே அப்படிதான் சொல்லணும். சயனோஃபைல், அதாவது ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க பேர் வந்து சயனோஃபைல் அப்படின்னு. உண்மைதான், நீங்க வேணா இப்ப கூகுள் பண்ணி பாருங்க சும்மா. சரியா? தேங்க்ஸ் அஜய். ஓகே, அஜய் இஸ் அ சயனோஃபைல். வேற ஒரு ஃபைலும் இருக்கு. ஓகே, கோல்டு சாகத் யாரில் பாட்டு வரப்போகுது, சேது படத்துலேருந்து கேட்டு பிடிங்க. ஏன்னா அட் த சேம் டைம் ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டோட கான்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. அவங்க வந்து அவங்களோட புது பிரான்ச்சை ஜாஃப்ஸால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. August 13th ஓப்பன் பண்ணிட்டாங்க, 4 ஆச்சு. ஸோ அவங்களோட மற்ற பிரான்ச்சஸ்லாம் வேறு எந்த லொக்கேஷனில் இருக்குது, ஏதாவது ஒரு லொக்கேஷன் ஆர் ரெண்டு லொக்கேஷன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வவுச்சர் தருவேன் அப்படின்னு சொன்னேன். IY டைப் பண்ணி பேர் அப்புறம் பதில் 050-252-8940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், சரியா? அதனால் இப்போவே வந்து தமிழ் எஃப்எம் போட்டுச்சுங்க. காலகாலமாக இந்த ஒரு நம்பர் தான் இருக்க போகுது. எந்த கான்டெஸ்ட் நடந்தாலும் இந்த நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவோம். இப்போவே ஆனால் சேவ் பண்ணி வச்சுங்க. கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்ல சேதுல இருந்து காண கருங்கும் இல.
2: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop.
4: சிறுத்தையின் தமிழி.

0: ஒன்னே வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: ஓகே ஓகே, என்னங்க அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, 6:51. ஓகே, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டீங்களா? எங்க அந்த அந்த டிராஃபிக் பட்டன் எங்க?
3: டிராஃபிக் அப்டேட் brought to you by Zetor UAE. Discover the power of Zetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
2: Okay, so E11 road Al Gharoud metro station taandi straight anga Sharjah pora direction la konja dooram Gharoud metro station konja taandadume anga or crash, so you might have a 8 to 9 minutes of delay. Okay,
3: traffic update. Was brought to you by Zetor UAE, a part of Elite Group Holding. Visit Zetor showrooms today.
2: சரி, கடைசியா போன் அடிச்சு இன்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கேட்றோம் நம்ம. அப்பா, ஏன் ஆசை நிறைவேறிச்சு. ஒருத்தங்க வந்து உனக்கு பிடிச்ச பாட்டு இதுப்பா, நீயே போடுப்பா, நான் அந்த பாட்டை கேட்டுறேன்னா 4 to 5 o'clock அந்த டைம்ல கேட்டாங்க. சரி, இப்ப உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், யாரு லைன்ல? யாரு? சைன் ஆஃப் ஃபைல் பேசுறீங்க. பேர் சொல்லுங்க.
4: என் பேர் மில்லத்.
2: என்ன பாட்டு?
4: வலியே வலியே.
2: நீங்க
4: அந்த பாட்டை போட்டுட்டு கண்ணை மூடிட்டு அந்த பாட்டு முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க ப்ரோ. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணீங்க அந்த பாட்டை கேட்டா.
2: அப்படியே சரி, ஓகே. நீங்க வந்து எவ்வளவு ரசிச்சு அந்த பாட்டை சொன்னீங்க. நான் அந்த பாட்டை எப்படி நீங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேட்டேன். அதே மாதிரி அந்த பாட்டு இல்ல நான் சொல்லுவேனா நீங்களும் அதை கேட்டு. அவ்வளவுதான், வேற ஏதாவது பாட்டு கேளுங்க.
4: நீ ஆரம்பமலையில இருந்து எந்த பாட்டு போட்டாலும்
2: எனக்கு ஒரு சில பேர் ஒரு சில காலர்ஸ் ஞாபகத்தில் இருக்கும், ஒரு சில காலர்ஸ் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்புறமா எங்கேயோ லிங்க் பிடிச்சி ஆமா இல்லை அப்படின்னு இருக்கும். சில பேர் ஞாபகத்துக்கே வராது, ரெண்டாவது வாட்டி பேசும்போது ஞாபகத்துக்கு வரும். சயா, எனிவேஸ், திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் எவ்ரி ரேடியோ ப்ரெசன்டர். அதனால் மனசத்துட்டு வீட்டிலேருந்து ஒரு பாட்டு வந்து கேட்டு முடியும். நான் உங்களை வந்து 7 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன். அண்ட் பை த வே, ஐயர்ஸ் ப்ரீமியம் மெஜர் ரெஸ்டாரண்ட், அவங்க வந்து ஜாவ்ஸாலாம் புது கிளியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மற்ற பிரான்ச் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது, கிட்டத்தட்ட 3 பிரான்ச் இருக்குது, இதுக்கு முன்னாடியே எந்த லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிறத IY அப்படின்னு டைப் பண்ணி உங்கள் பேர் பதில் 0502528940 அனுப்புங்க. பார்ப்போம், மூணுமே அனுப்பினாலும், 3 லொக்கேஷனோட பேரும் அனுப்பினாலும் ஓகே, இல்லை 1 அனுப்பினாலும் ஓகே, ஆனால் கரெக்டாக அனுப்பணும். புரியுதா?
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasathu dimittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening karak is brought to you by Bright Collection Adikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: Seidhi Surukkam. Togathu vaasippavar Krishni Manipalan.
2: தமிழக செய்திகள்.
4: கொசஸ்தலை ஆறு தாவிக்க ஆட்சியில் கழிவுநீர் கால்வாயாக மாறுகின்றதா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பேரழிவுக்கான உண்மையான காரணம் என்ன என்பதை தாவிக்க அரசு மக்கள் முன் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எண்ணூர் கழிமுகத்துக்கு அருகேயுள்ள கொசஸ்தலை ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலந்ததால் டன் கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சுமார் 8 மீனவ கிராமங்களின் வாழ்வாதாரத்தை பெருமளவில் பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கும் இந்நிகழ்வை முதலமைச்சர் விஜய் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வழக்கம்போல் எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் வைத்து பாதிக்கப்பட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினையை மூடி மறைப்பதை விட்டுவிட்டு இறந்த மீன்களை ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பி இந்த பேரழிவுக்கான உண்மையான காரணம் என்ன என்பதை தாவிக்க அரசு மக்கள் முன் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: இந்தியாவில் எல்பிஜி உற்பத்தி செய்வதற்கு முதன்முறையாக மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. எதிர்காலத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் வெளிநாட்டு இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கவும் நாடு முழுவதும் உள்ள சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு நாளொன்றுக்கு 63,810 டன் எல்பிஜி உற்பத்தி செய்ய முதன்முறையாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கட்டாய இலக்கு நிர்ணயித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 21 பொதுத்துறை மற்றும் தனியார் சுத்திகரிப்பு நிலையங்களின் கூட்டு உற்பத்தி திறன் நாளொன்றுக்கு 63,810 டன்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் ஒட்டுமொத்த ஒருநாள் நுகர்வில் சுமார் 70% தேவையை பூர்த்தி செய்யும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
4: வெளிநாடுகளில் சட்டப்பூர்வமாக சம்பாதித்த பணத்தை வங்கி முறை மூலம் இலங்கைக்கு அனுப்புவதற்கு வெளிநாடு வாழ் இலங்கையர்கள் கூடுதல் வரி குறித்து அச்சப்பட தேவையில்லை என இலங்கை உள்நாட்டு இறை வரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் சம்பாதித்த பணத்தை இலங்கைக்கு வங்கி வழியாக அனுப்புவதற்காக தனியாக எந்த ஒரு வரியும் விதிக்கப்படுவதில்லை என்று உள்நாட்டு இறை வரி திணைக்களத்தின் மூத்த ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அமீரகத்தில் கோடை விடுமுறை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இளைஞர்களின் ஆபத்தான செயல்களை தடுக்க புஜேரா போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். பெற்றோர் தங்களது குழந்தைகளை கூடுதல் கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல், இரவு நேரங்களில் ஒழுங்கற்ற முறையில் குழுக்களாக கூடுதல், பொது சாலைகளில் ஆபத்தான சாகசங்களை செய்தல், தெரு பந்தயம் மற்றும் பிறரை ஆபத்தில் ஆழ்த்தும் வாகன செயல்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: தென்கொரியாவுடன் இணைந்து நடத்தப்படும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுடன் தனக்குள்ள மிகச்சிறந்த உறவை காரணம் காட்டி டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தென்கொரியா சமீபத்தில் ஈரானை அணுவாயுதமற்ற நாடாக மாற்றும் அமெரிக்க முயற்சியில் இணைவதற்கு மறுத்ததாகவும் டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: தேவ்தத் படிக்கல் இந்திய கிரிக்கெட்டில் நீண்ட காலமாக நீடித்த ஒரு காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணியின் 3வது வரிசையில் இடது கை துடுப்பாட்ட வீரர் ஒருவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருப்பது இந்த ஆட்டத்தின் முக்கிய அம்சமாக அமைந்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தேவ்தத் படிக்கல் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியதுடன் அதிகபட்சமாக 167 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 1வது இன்னிங்ஸில் இந்திய அணி 462 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. கே எல் ராகுல் 82 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். த்ருவ் ஜுரேல் 51 ஓட்டங்களையும் ரிஷப் பந்த் 39 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
5: 89.4
6: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா
5: ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
6: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: Okay, fourth, final fourth hour of the evening. Correct, welcome back. In case, கையில் வாட்ச் இல்லை, இல்லாட்டி என்ன டைம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நீங்கள் ஃபோனை தேடிட்டு இருக்கீங்க. பட் யூஆர் ஆக்சுவலி டிரைவிங், யூ கான் லுக் அட் யுவர் ஃபோன். அப்படின்னா டைம் சரியா, கரெக்டாக ஷார்ப்பாக 7:11 7:11 ஷார்ப் ஆன் த கிளாக் மேன். நன்மையண்டா படத்துலேருந்து இப்படி ஒரு பாட்டு இருக்குது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு. என்ன பாட்டு போடுப்பா, பாட்டு போடுப்பா. ஹாரிஸ் மாம்சன் சம்பவம். எனக்கு இந்த பாட்டு பிடிக்குங்க, எனக்கு பிடிக்கும். கண்டுபிடிங்க என்ன பாட்டுன்னு. நம்ம உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் வேற என்ன, ஆ நைன் தரா, அவங்களாம் அடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு அடுத்தும் ஒரு ஹாரிஸ் மாம்ஸ் பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. துப்பாக்கி படத்துலேருந்து நல்லா இருக்கும். இந்த விஜய் பிரகாஷ் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இந்த பாட்டு விஜய்க்கு, விஜய் பிரகாஷ் பாட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் பாட்டு ஃபஸ்ட்டாகவும், ரெண்டாவது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்கள் பாட்டு வந்து பேக் டு பேக். இதுக்கப்புறம் ஒரு வாரத்தை நல்லா பேச முடியாது, அதனால ஸ்ட்ரைட்டாக யூஏ அப்டேட் போயிடுவோம்.
2: Update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: So coming August 31st is accident free day, plus at the same time அன்னைக்கு வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணதுனால நீங்க கரெக்டா ரோட் ரூல்ஸ், அதுக்கப்புறம் பெடஸ்ட்ரியன் ரூல்ஸ், அதுக்கப்புறம் உங்க ரூல்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரூல்ஸ், இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் கரெக்டா ஸ்பீட் லிமிட்டோட சேர்த்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க லைசன்ஸ்ல ஒரு வேளை பிளாக் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த பிளாக் பாயிண்ட்ஸை தூக்கிடுவாங்க. நீங்கள் ஒரு நன்னடத்தை காரணமாக, சரியா? இது வந்து வருஷம் வருஷம் நடக்கும். போன வருஷம்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 300,000 பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க போல பேரை. நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அவங்களுடைய சோஷியல் மீடியாவுக்கு போனீங்கன்னா இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். நீங்கள் சும்மா வண்டி ஓட்டிங்கன்னாலாம் ஒன்றும் ஆகாது. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க. போனீங்கன்னா கீழே லிங்க் ஏதோ கொடுத்துருக்காங்க. 4-5 லிங்க் இருந்துச்சு, நான் காலைல பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த லிங்க் எதுன்றத ஆக்சிடென்ட் ஃப்ரீ, ஏன்னா அரபிக்லேயும் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சால் யார்கிட்ட ஹெல்ப் ஏதாவது கேட்டு கரெக்டான லிங்க் எதுன்னு கிளிக் பண்ணி போய் ரெஜிஸ்டர் பண்ணினீங்க உங்கள் பேரை. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக எந்த ஒரு ஃபைனும் வாங்காமல் ஓட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 4 பாயிண்ட் குறையும். இன்கேஸ் உங்களுக்கு 4 பிளாக் பாயிண்ட் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இல்லைப்பா நான்லாம் கரெக்டாக தான் வண்டி ஓட்டுறேன், எனக்கு என்னப்பா நான் ரூல்ஸ்னால் நான் நான் ரூல்ஸ் அப்படின்னு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ராமானுஜமா நீங்கிறதீங்க, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு என்ன பிளாக் பாயிண்ட்டு? நீங்களாம் கேமராவிலனா கூட கரெக்டாக தான் ஓட்டுவீங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ப்ராப்ளி சம் பழைய டிரைவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாலாம் வண்டி ஓட்டுவாங்களே யூஏயில், அவங்களுக்குலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக அத்துப்படியாக இருக்கும். பட் எனிவேஸ், திஸ் இஸ் த நியூஸ்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: Anyways, பாட்டு வருது கேட்டு முடிங்க. I will be back.
2: Back to back.
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் 4 ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. இந்தியா மற்றும் UAE இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன் ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
1: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th August ஈவினிங் 7:30 அபுஷாகரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th to 31st August மார்னிங் 10:30 இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 திரம்ஸ் தான்.
0: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல் அபுஷாகரா ஷார்ஜா. கான்டாக்ட் 0654-484-787. மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home. There's no home like that.
3: This hour of the evening correct is brought to you by Bright Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum Joyalukas, the world's favorite jeweler.

0: வெல்கம் பேக். அதாவது நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வி ஆர் டாக்கிங் அபவுட் கலர்ஸ். ஓகே, கலர் கலர் வாட் கலர் டூ யூ சூஸ். இப்போ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும். ஒரு சில பேருக்கு ரெண்டு கலர் பிடிக்கும், மூணு பிடிக்கும், ஆனால் அதில் ஏதாவது ஒன்று தான் ஃபேவரட்டாக நம்ம சொல்ல முடியும். ஆ ஓகேவா? ஆனால் இப்போ வந்து இந்த கலர் சென்டிமெண்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குமான்னு கேட்டால் நம்ம ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டோம். உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கபோர்டு போய் இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்குமோ அந்த கலர் ட்ரெஸ் வந்து இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளாக்கு ஒயிட்டு விட்டுருங்க. ஓகேவா? இந்த ஒரு சில இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த ஒரு சில கலரை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா பச்சைனா சாதாரண பச்சை கிடையாது, இந்த பச்சையிலேயே வேறு வேறு ஷேடு வரும், கரெக்டாக அந்த ஷேடை வச்சு இது கிளி பச்சை கலர், இது வந்து ராமர் பச்சை அப்படின்னு. அப்புறம் ப்ளூ அப்படின்னு வந்தால் இது வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ, நம்ம என்ன சொல்லுவோம், லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் ப்ளூ, இல்லாட்டினா நார்மலி ப்ளூ அப்படின்னுவா. கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் பற்றி ஓரளவுக்கு ஐடியா தெரியும் அப்படின்னா டர்க் வாய்ஸ் அப்படின்னு வாங்க. டர்க் வாய்ஸ் வந்து ப்ளூ கலர் தெரில, ஆக்வா அப்படின்னு வாங்க. சரி, அதெல்லாம் கூட ஒரு ஓரம். ஆனால் எங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்டம்பர் கலரில் இருக்கல, இது டிஸ்டம்பர் ப்ளூனா வந்து லைட் ப்ளூ அப்படின்னு அர்த்தம். அதே வந்து டார்க் ப்ளூ, இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா வந்து ராபின் ப்ளூ. அது என்னடா ராபின் ப்ளூ அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், என்கிட்ட ஒருத்தர் மெசேஜ் பண்ணி கேட்டார், ப்ரோ ஒன்று ராபின் ப்ளூனு கேட்டதே இல்லையே. அப்படி ராபின் ப்ளூனா என்னன்னா, ராபின்ங்கிறது ஒரு வகையான ஒரு பறவை. ஓகேவா? ஸோ அது கிட்டத்தட்ட இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ ஊர்லலாம் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு பொங்கல் தீபாவளி இல்லாட்டி வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும் அப்படின்னா இப்போல்லாம் தான் பெயிண்ட்லாம் அடிக்கிறோம் நம்ம. அப்போல்லாம் டிஸ்டம்பர் தான் அடிச்சுட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த டிஸ்டம்பரோட ஒரு இதுவும் டிஸ்டம்பர் மாதிரி தண்ணியில் கலந்து ஒரு மாதிரி வரும். அது சுண்ணாம்பு மாதிரி தான். அது ஐ திங்க் வி காட் அப்கிரேடட் ஃப்ரம் சுண்ணாம்பு டு டிஸ்டம்பர் அண்ட் தென் டு பெயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ராபின் வந்து இது டிஸ்டம்பரா இல்லை இது அது என்ன வகைன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது ஒரு குட்டி, ஒரு சின்ன ஒரு தீப்பெட்டி சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தீப்பெட்டி இருக்கும்ல, பெருசாக இருக்குமே, அந்த சைஸில் வரும். உள்ளுக்குள்ளே வந்து அதை எடுத்து நீங்கள் தண்ணியில் கலக்கணும். ஸோ அது அந்த பிராண்ட் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த டப்பாவில் வந்து ராபின் பறவை இருக்குல்ல, அதோட பெரிய ஒரு படம் ஒன்று போட்டிருப்பாங்க. ஐ திங்க் ராபின் தான் எழுதியிருப்பாங்க நினைக்க, அது ஒரு கலரில் தான் வரும். ஸோ ராபின் பிராண்டு ப்ளஸ் அது ப்ளூ, அதனால் அது ராபின் ப்ளூ. ஸோ அப்படி சொன்னாவே அது என்ன ப்ளூவில் இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. ஆ என்ன நீ என்னெல்லாம் யோசிச்சு எப்படிலாம் வந்து ஒரு கனெக்ஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஓகே ரைட்டு, கொண்டாடத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை எல்லோ பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் ப்ரவுட்லி கால் யுவர் செல்ஃப் யுவர் அஸ் சாந்தோஃபைல். உங்களுக்கு க்ரீன் பிடிக்குன்னா குளோரோஃபைல், ஆக்சுவலி எஸ் குளோரோஃபைல், பர்பிள்னா பார்ஃபைரோஃபைல் அப்படி வச்சுக்கலாம். பார்ஃபரோஃபைல். உங்களுக்கு ஆரஞ்சு இல்லைன்னா கோல்டு பிடிக்கும் அப்படின்னா கிரைசோஃபைல், ப்ளூனா சைனோஃபைல், ரெட்னா வந்து எரித்ரோஃபைல் ப்ரைமரி செகண்டரி கலரு, பிளாக் பிடிக்கணும்னா மெலடோஃபைல், ஒயிட்னா வந்து லூசோஃபைல், கிரேனா போலியோஃபைல். ஆமாம் போலியோஃபைல், போலியோன்றது போலியோ சொட்டு மருந்து அப்படி போயிடும்ல. சரி ஓகே. ப்ரௌன்னா வந்து ஃபேயோஃபைல். ஆமாம் குரோமோஃபைல் அப்படின்னா வந்து ஜென்ரலாக உங்களுக்கு நிறையா கலர்ஸ் பிடிக்கும். உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு ஜென்ரலாக வந்து கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும், பிரைட் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் குரோமோஃபைல் அப்படி சொல்லலாம். அண்ட் இப்போது வந்து இப்போது அதாவது ஜென்ரலாக உங்களுக்கு கலர் பிடிக்கணும் குரோமோஃபைல், அதாவது உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக சில பேர் எப்படின்னா பயங்கர பிரைட்டாக எல்லாமே பிரைட்டாக இருக்கும், ட்ரெஸ்ஸு காரு வீடு எல்லாமே பிரைட்டாக தான் இருக்கும், ப்ரெஷ்ஷு முதக்கொண்டு எல்லாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது ஒரு படி மேலே போயிட்டு பேன் குரோமோஃபைல் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் யார் அப்படிங்கிறது யோசிச்சு வைங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபைல், அதான் அப்பயும் சொன்ன மாதிரி இன்னொரு வார்த்தையும் இருக்குது ஃபைல்னு முடிகிற மாதிரி, பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் எனக்கு டக்குன்னு தான் வாயில் வருது. அதனால் நானே 90s நாட்டில் உங்களுக்காக ஒரு பாட்டு போட்டுட்டு திருப்பி வரேன். நம்ம ப்ராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப விரும்பி பார்க்குறவங்க பேர் சினி ஃபைல், அப்புறம் செல்லனோ ஃபைல்னு ஒரு ஆள், ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. பரவாயில்லப்பா என்னெல்லாம் என்ன. So proud of myself. இனி கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் பிராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நீ என்ன ஃபைல்ன்றது யோசிச்சுங்க.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: 91 போடு.

FDR brought to you by Basha Bai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஏசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
0: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection Adikum Tanambikayudan. உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோய் ஆலுகாஸ், the world's favorite jeweler.
3: You are back. The evening karak. The evening karak.
4: Traffic ல மாட்டல உன்ன டைம் பாஸ் பண்ண வெக்கட்டா. கடகடன சாயனு குடிச்சு ஒண்ணே வைப் பண்ணி காட்டட்டா.
3: The evening karak.
5: வேலையை நேராக பண்ணுறதில்லை, சுற்றி வளைச்சு அப்புறமா பண்ணுறது. சில பேர் அப்படி தான், எங்கள் ஆஃபீஸ்லேயும் அந்த மாதிரி தான் நிறைய கேரக்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு கேரக்டர் கிட்டவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் சிம்பிளாக ஒரு வேலையை முடிக்கலாங்க. அதை விட்டுட்டு இங்கே போகிறேன், 14th August போட்டுருக்கு போகிறேன். பழைய நியூஸ் படிக்க போறியா?
6: நீ வந்து அதை
5: சொல்லு.
6: அதை டிலீட் பண்ணிட்டு,
5: ஓ நல்ல ஃபைலை டிலீட் பண்ணிட்டு, கெட்ட என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. ஓகே, இப்போ வந்து என்னென்னா, நான் வந்து இங்கேருந்து கிளம்பணும், சரியா? அந்த கிளம்புறப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், அதாவது அவசர அவசரமாக ஏதாவது செய்வோம், அந்த மாதிரி இங்கே பாரு, ஒன்றே ஒன்று தான் இருக்குது.
6: ஓகே ஓகே.
5: அதனால் கிளம்புறப்போ நம்ம ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற நேரத்தில் கடகடன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம்ல, அதில் எசக்கு பெசக்கு அந்த மாதிரி ஆகிடும். சரி, என் வேலையெல்லாம் முடிஞ்சது, நான் வந்து டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களும் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக போங்க, ஃப்ரீ ரைட்டுக்கு வழி விடுங்க, பார்த்து வண்டி விட்டுங்க. என்ன ஜாலியாக ஒரு பாட்டு வருது கேட்க முடியும், அசின் பாட்டு வருது, அசின் பாட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடினே கேளுங்க. நம் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஷோ, த ஈவினிங் கலக். ஐ சி யூ கைஸ் டுமாரோ ஆன் சேம் ஷோ, சேம் டைம். யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Tanambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெறப்பட்டுள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் 75,000 ரூபாய் வரை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக முதல்வர் விஜய் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று விதி எண் 110 கீழ் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர், தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம் உயிர் நாடி என்று தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு, சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டதாக கூறினார். 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 ரூபாய் முதல் 100,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 100,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 100,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 238,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மீண்டும் தேர்தல் காலத்தில் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் யானை பசிக்கு சோழப்பொறி கொடுத்ததைப் போல முதல்வரின் செயற்பாடுகள் உள்ளன என்று தமிழக விவசாயிகள் சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. கோவை கல்லூரி மாணவர் அமுதன் கொலை விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். கோவையில் மாணவர் ஒருவர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை கோஷ்டி மோதல் என்று அமைச்சர் கூறுகின்றார். உண்மையில் அது கோஷ்டி மோதல் அல்ல, போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக புகார் அளித்ததால்தான் மாணவர் கொலை செய்யப்பட்டதாக மாணவனின் பெற்றோர் கூறுகின்றார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மாணவர்களுக்கிடையிலான தகராறே கொலைக்கு காரணம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்தார். மாணவர் கொலைக்கு போதைப்பொருள் விவகாரம் காரணம் அல்ல என்று அமைச்சர் கூறினார். இக்கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவன் அமுதன் கொலை வழக்கில் 3 மாதங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இல்லை என்றும் கூறினார். அத்துடன் பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் பயன்பாடு உள்ளது என்று அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்க்கட்சியினர் கண்டன குரல் எழுப்பினர். IPL போட்டியின் போது போதைப்பொருள் பயன்படுத்திய அமைச்சர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சுமத்தினார். அமைச்சரே IPL போது பவுடரை நுணுக்கிவிட்டு மாத்திரை என்று கதை விட்டதாக அவர் தெரிவித்தார். தாம் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீது ஆளும் கட்சி உரிய பதிலளிக்கவில்லை என்று தெரிவித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து இன்றுடன் 100 நாட்கள் ஆகின்றன. 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்துக்கான மக்களின் மனசாட்சி என்று முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் ஒரு காணொளியை பதிவிட்டுள்ளார். 100 நாட்களுக்குள் தாவேக அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் தொடர்பில் அவர் அந்த காணொளியில் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகனை மக்கள் ஓடவிட்டதுதான் 100 நாள் ஆட்சியின் சாதனை என்று திமுக விமர்சித்துள்ளது. 100 நாள் தாவிக்க ஆட்சியில் எந்த சாதனையும் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். 100 நாள் தாவிக்க ஆட்சியில் எந்த புதிய திட்டமும் கொண்டுவரப்படவில்லை, அறிவிக்கவும் இல்லை என்றார். தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான எந்த அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் அவர் கூறினார். தாவிக்க அரசு 100 நாளில் செய்த மாற்றம்தான் என்ன என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் தாவேக அரசின் 100 நாள் ஆட்சி வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளும் பொதுமக்களுமே சாட்சி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: கேரளா பெயர் மாற்ற மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து கேரளா என்ற மாநிலத்தின் பெயர் அதிகாரப்பூர்வமாக கேரளமாக மாறுகின்றது. கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு அதற்கேற்ப அரசியலமைப்பின் முதல் அட்டவணையை திருத்துவதற்கும் அரசியலமைப்பின் மூன்றாவது பிரிவின் கீழ் கேரள பெயர் மாற்ற மசோதா வழிவகுக்கின்றது. இந்த மசோதா கடந்த செவ்வாய்க்கிழமை மக்களவையிலும் புதன்கிழமை மாநிலங்களவையிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் இந்த மசோதா இப்போது சட்டமாகியுள்ளது. கேரளா இனி கேரளம் மாநிலம் என்று அழைக்கப்படும் என்பதை இந்த மசோதா உறுதி செய்கின்றது. கேரள சட்டப்பேரவையில் கடந்த 2024 ஜூன் மாதத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்திய தேசிய தேர்வு முகமை சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் ஒட்டுமொத்த செயற்பாட்டையும் தேர்வு பாதுகாப்பையும் வலுப்படுத்துவது தொடர்பாக மத்திய கல்வித்துறை மந்திரி பிரகலாத் ஜோஷி, உயர்கல்வித்துறை செயலாளர், NDA தலைமை இயக்குநர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் தேசிய தேர்வு முகமையின் தலைமை கட்டமைப்பில் எடுக்கப்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முக்கிய துறைகளில் சிறப்பு நிபுணர்களை பணியமர்த்துதல் குறித்து அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டது. அதில் தேர்வு முகமையில் இருந்து இதுவரை 50 ஊழியர்கள் நீக்கப்பட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: 2025-26 மதிப்பீட்டு ஆண்டில் இருந்து சேவை ஏற்றுமதி மூலம் ஈட்டப்படும் வருமானம் வரிக்கு உட்படுத்தப்படும் என இலங்கை உள்நாட்டு இறை வரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் ஊடகம் அல்லது ஏனைய வழிமுறைகள் ஊடாக சேவைகளை ஏற்றுமதி செய்து ஈட்டப்படும் வருமானத்துக்கு அதிகபட்சமாக 15% வரி விதிக்கப்படும் என உள்நாட்டு இறை வரி திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளர் ஹிரான் மெனரி பிட்டிய தெரிவித்தார். இதற்கமைய டிஜிட்டல் ஊடகங்கள் ஊடாக வருமானம் ஈட்டுபவர்கள் தாம் ஈட்டும் வருமானத்தை சுய மதிப்பீட்டு வரி அறிக்கையின் மூலம் முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சாதாரண வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி வீதங்களுடன் ஒப்பிடுகையில் சேவை ஏற்றுமதி மூலம் ஈட்டப்படும் வருமானத்திற்கு குறைந்த வரி வீதமே பொருந்தும் என்றும் அந்த 15% வரியை செலுத்துவது டிஜிட்டல் ஊடகம் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் ஊடாக சேவை ஏற்றுமதியின் மூலம் வருமானம் ஈட்டுபவர்களின் பொறுப்பாகும் என்றும் ஹிரான் மெனரி பிட்டிய தெரிவித்தார். அமெரிக்கத்தில் வாகன ஓட்டுநர்கள் எதிர்வரும் 31ஆம் தேதி தொடங்கும் புதிய கல்வியாண்டின் முதல் நாளில் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதற்கு உறுதியளித்தால் தங்களது ஓட்டுநர் பதிவில் உள்ள 6 கருப்பு போக்குவரத்து புள்ளிகளை நீக்கிக் கொள்ள முடியும் என்று அமீரக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் விபத்தில்லா நாள் பிரச்சாரத்துக்கான பதிவு இன்று தொடங்கியுள்ளது. இதில் பங்கேற்கும் வாகன ஓட்டுநர்கள் August 31ஆம் தேதி பாதுகாப்பான வாகனம் ஓட்டுவதற்கான உறுதிமொழியில் கையெழுத்திட்டு பிரச்சாரத்தின் அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அஜ்மானில் குறிப்பிட்ட பேருந்து வழித்தடங்களில் இன்று முதல் ரொக்கப் பணம் மூலம் பயணக் கட்டணம் செலுத்த முடியாது என்று அஜ்மான் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி ஷார்ஜா, துபாய் மற்றும் உமல் குவைன் செல்லும் அஜ்மான் பேருந்துகளில் இனி ரொக்கப் பணம் ஏற்கப்படாது. பயணிகள் மசார் பண அட்டை அல்லது வங்கி அட்டைகள் மூலம் மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும். மசார் பண அட்டை என்பது அஜ்மான் பேருந்துகளில் பயணக் கட்டணம் செலுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அட்டையாகும். ஈரானுடன் ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒமான் இடையூறு செய்தால் அந்நாட்டை குண்டு வீசி தாக்குவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் சீரமைப்பது தொடர்பாக ஈரானும் ஒமானும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. புதிய கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் மற்றும் அவற்றை நிர்வகிப்பது குறித்து இருநாடுகளும் உடன்பாட்டை இறுதி செய்யும் நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் முக்கியமான எரிசக்தி கடல் வழிகளில் ஒன்றான ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான இந்த பதற்றம் அமெரிக்கா ஈரான் உறவில் மேலும் தீவிரமான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் சமீபத்தில் அறிவித்த கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் பெரிய துணிச்சலான மற்றும் முக்கியமான முதற்படி என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பாராட்டினார். சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் சமீபத்தில் மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று டிரம்ப் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றிணைந்து வருவதையும் நாடுகள் இனிமேல் தங்களை மிகவும் வலுவான முறையில் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதையும் காட்டுவதாக அவர் கூறியுள்ளார். மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானதை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வரவேற்றதற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷேக் ஷிபாப் ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தமது முதலாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 462 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் தேவ்தத் படிக்கல் 167 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். கே எல் ராகுல் 82 ஓட்டங்களையும் துருவ் ஜுரேல் 51 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தனர். இலங்கை அணியின் பந்துவீச்சில் பிரபாத் ஜாசூரிய 4 விக்கெட்டுகளையும் கேஷரன் உவாந்த 3 விக்கெட்டுகளையும் அசித பெர்னாண்டோ 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடிய இலங்கை அணி 284 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் சொனால் தினூஷ 100 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து LBW முறையில் ஆட்டமிழந்தார். நிரோஷன் திக்வெல்ல 80 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணியின் ஏனைய வீரர்கள் குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். இந்திய அணியின் பந்துவீச்சில் மானவ் சுதர் 4 விக்கெட்டுகளையும் ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இந்த போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் நாளை தொடரவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: 89.4. How did you get Rolex? Rolex.
5: Sir! Yes, sir!
6: This is the best entertainment of FM car. Lifetime settlement.
2: 89.4. Star of the month.
7: Hello, everybody. This is DSP.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான்ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம. குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே அண்ட் சண்டே எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? எனக்கும் சிறப்பாக போச்சு. அண்ட் இப்போது மண்டே மார்னிங் அந்த பிஸி டே முடிச்சு வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். டிராஃபிக் இருக்கும் தான், சில பேர் டென்ஷனாக இருப்பீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு சில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வரப்போகுது. அண்ட் நம்மக்கிட்டே நம்ம இன்றைக்கி பேச போகிறோம், நிறையா பேச போகிறோம். கொஞ்சம் குட்டி குட்டி ஹோம்ஒர்க்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், எனக்கும் சேர்த்து தான். என்ன அப்படின்றத ஷோவில் போகப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இப்போது முக்கியமான ஒரு அப்டேட், யூஏ அப்டேட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா?
1: யூஏ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ன நடக்குது யூஏயில் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது நிறைய டூரிஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. முன்னாடி இருந்த யூஏக்கு வந்து அவ்வளோ பேர் அந்த விஷ் லிஸ்ட்டில், பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவாங்க, யூஏ எப்படியாவது போயிடணும், துபாய் எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு. இந்த 2026 சுற்றுலா பயணிகளை வந்து அதிகம் கவர்ந்த ஒரு ஊர் அப்படின்னா அது வந்து யூஏஇ தான். உலகின் 50வது நகரங்களில் துபாய் வந்து 10வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து சொல்லப்படுது. ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஏன்னா என்ன வந்தாலும் சரி, யூஏஇ வந்து பீட் பண்ணவே முடியாது. எவ்வளவு கீழே விழுந்தாலும் அடுத்த நொடி வந்து எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு வந்து ஒரு இடம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அமீரகம் தான். அதுக்கு எப்போவுமே ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூஏஇ இல்லையா நம்மெல்லாம். அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: யாராவது கோல்ட் வாங்க போயிட்டு இருக்கீங்களா?
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: So evening gold rate 24 carat gold 530 dirhams 75 fulls and 22 carat gold 491 dirhams 50 fulls and 21 carat gold 471 dirhams 25 fulls and 18 carat gold 404 dirhams and 14 carat gold 315 dirhams. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் ப்ளே பண்ண போகிறேன், வந்துட்டே இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எங்கே போனாலும் சேஃபாக ரீச் ஆகுங்க, மெதுவாக டென்ஷன் ஆகாமல் ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகே,

0: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
1: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
0: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
1: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
2: JLT ப்ராப்பர்ட்டிஸ் இன் நான்காம் ஆண்டு

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எப்பயும் வந்து யார் அன்பா என்ன விஷயம் சொன்னாலும் அதை கண்ணு மூடிட்டு வந்து பண்ணுவோம்ல, யாராவது அதட்டினா கூட அப்படியே கோவம் வரும், அந்த விஷயத்த வீம்புக்குன்னு பண்ணணும்னு தோணும். ஆனா ரெண்டு வார்த்தை யாராவது பாசமா கொஞ்சம் அன்பா சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம கண்ணு மூடிட்டு கேட்கறது நம்மளோட பழக்கம் இல்லையா. அதுல யுஏஇயை நம்ம நிறைய பாராட்டலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா இது, எஸ் தப்பு பண்ணா வந்து ஃபைன் விழும். அதே நேரங்களில் சில நல்ல விஷயத்தை இனிஷியேட் பண்ணி அந்த ஃபைன்ஸை குறைக்கிறதுக்கும் பிளாக் பாயிண்ட்ஸை வந்து குறைக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் அவங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே. இந்த 2020-2027 வந்து கல்வி ஆண்டுக்கான ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து திறக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்காகவே August 31st அன்னைக்கு போக்குவரத்து விதிமீறல் இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்து வெஹிக்கிள்ஸை ரொம்ப சேஃபாக டிரைவ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே 4 பிளாக் பாயிண்ட்ஸ் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் நல்ல விஷயம். இதில் வந்து என்னென்ன பண்ணோம், August 31st அன்னைக்கு வந்து நீங்கள் கார் டிரைவ் பண்ணும்போது அதிவேகமாக வந்து செல்லக்கூடாது, அதுக்கப்புறம் செல்ஃபோன் வந்து பயன்படுத்தக்கூடாது, அண்ட் ரோடை வந்து க்ராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக வந்து அவங்களுக்கு க்ராஸ் பண்ணுற பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். இது எல்லா ரூல்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 பிளாக் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க உள்துறை அமைச்சகம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, ஸோ கேட்டு வந்துருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் சொல்கிறேன். 89.4 தமிழகம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 Tamar FM. Tamar FM. Nama radio, nama music.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்மளோட மைண்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சில நேரங்களில் நம்மளோட மைண்ட் சொல்றத நம்ம கேட்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நினைச்சு பார்க்கும்போது நமக்கு தோணும் தெரியுமா, என்னெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம அதை பத்தி யோசிச்சு பார்க்கலாமா? அதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருந்தாலும் அதை இந்த விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா நம்மளே ஒரு பிஸியான லைஃப்பில் ஓடிட்டுருக்கோம், டைம் பத்தலை அப்படின்னு. ஸோ இன்னைக்கு சில விஷயம்லாம் நான் உங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களா தீங்களா? என்னென்னா, என்கிட்ட ஏற்கனவே ஒரு அழகான விஷயம் இருக்கும், ஒரு பொருள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஸ்டில் மற்றவங்கள்ட்ட அது இருக்கும்போது அது ஏன் ரொம்ப அழகாக தெரியுது நம்ம கண்ணுக்கு? நீங்கள் எனக்காவது அதை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம லைஃப்பில் ஒரு ஃபன்னியான ஒரு விஷயமே அதுதான் நான் நினைக்கிறேன். நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து இதுவே போதும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். சொல்லுவாங்கல்ல, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அந்த போதும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் நமக்கு வந்து தோண மாட்டேங்குது அப்படின்னு பல நேரங்களில் நம்ம யோசிச்சது உண்டு. பட் அதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சதே கிடையாதுல்ல, இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து இதுவே போதும்னு ஏன் ஃபீல் பண்ண மாட்டோம்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணிருக்கா? ஒரு கார் இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களாம் கூட இருக்கவங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்கே கார் எங்கே வாங்குறீங்க, செம்ம கலராக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் ஸ்டில் எனக்கு இது போதாது, அதுவும் ஓட்டிட்டு போகிறான் பார்த்தியா, அந்த காரை நான் வாங்கணும், தெரியாமல் இந்த கார் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நம்ம எந்த ஒரு பொருளை வந்து ரசிக்கணுமோ அதை வந்து விட்டுட்டு அதை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். புதுசாக ஒரு விஷயம் கையில் கிடைக்கும் போது அன்றைக்கு மட்டும்தான் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறோமே அப்படின்னு உங்களுக்கு எனக்காவது தோணிருக்கா? நம்ம பிரெயின் ஒரு விஷயத்தோட அந்த ஒரு வேல்யூவை மட்டும் பார்க்காதாமா, அதை ஒரு கம்பேரிசன் பண்ணுமா, வேல்யூவாக ஜட்ஜ் பண்ணுமாமா? ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி நினச்சி பார்க்கணும் இல்லை, நம்ம மறந்து போயிடுறோம். ஸோ அதனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கணும் நினச்ச ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் வேற எங்கேயோ யோசிச்சுட்ருக்கோமே அப்படின்றதுதான உண்மையான ஒரு விஷயம். சில பேர் அப்படி நினச்சிருக்கலாம், சில பேர் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு கூட நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி நமக்குள்ளே நடக்கக்கூடிய தேவையில்லாத இந்த ரியாக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
0: கக்கா கி கி கூ கு கக்கே கு கு கு கு கே கே கக்கா கி கி கூ கு கக்கே கு கு கு கு கே கே கக்கா கி கி கூ கு வெரி குட் கக்கா கி கி கூ கு கக்கே கு கு கு கு கே கே பாடுங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
6: there is no place like home. There's no home like that.
5: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. அடுத்து மனசு தொட்ட மெட்டுக்காக அச்சம் என்பது மடமையடா படத்துலேருந்து ஒரு பாட்டை கேட்டிருக்காங்க இஷா. ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம், 0502528940 இந்த நம்பருக்கு. அண்ட் நம்ம முக்கியமான ஒரு விஷயம், நமக்குள்ளேயே நடக்கிற அந்த கான்வர்சேஷன் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சு, நம்ம பேசுகிற டாப்பிக்குக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்றத எனக்கும் தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரீ ஆஃபிஷியல் அப்படின்னா இருக்கேன். அண்ட் 89.4 நம்ம தமிழ் எஃப்எம்மோட பேஜையும் இன்ஸ்டாகிராமில் NFB ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கான்டென்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கும் சிந்திக்க வைக்கிறதுக்கும். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ அவர் பேஜ் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் பாட்டை ப்ளே பண்ணுறேன். இது நம்ம

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.4.

89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும், ஆனா தேவையில்லாம ஆசைகளை நிறைய மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டு இப்போ நம்ம அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டே இருக்கோம்ல ஒவ்வொரு நாளுமே. அதை பத்தின ஒரு சின்ன நினைவூட்டல் அப்படின்னு சொல்லலாமா? எஸ், நம்ம கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை அப்போ மட்டும் ஏன் ஸ்பெஷலாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு புது ட்ரெஸ் வந்து நம்ம வாங்குகிறோம், ஃபஸ்ட் டே வந்து வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரசித்து போடுறோம், சுற்றி இருக்கவங்களும் நிறைய காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுப்பாங்க. செகண்ட் டைம் ஓகே ஓகேவா இருக்கு, ஆஹா ஓஹோன்ற அளவுக்குலாம் கிடையாது அப்படின்னு வந்து தோணும். தேர்ட் ஆர் ஃபோர்த் டைம் வந்து அதை பார்க்கும்போது என்னடா அந்த ட்ரெஸ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இல்லை, நம்ம பிரெயின் வந்து அதுக்கு பழகிடுச்சு. ஸோ சைக்காலஜியில் இது வந்து ஹெட்டோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெட்டோனிக் அடாப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு புது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்த உடனேயுமே அந்த ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, லைக் வந்து அதனால தான் மைண்டு சரியில்லைன்னா நிறைய பேர் வந்து ஷாப்பிங் போவாங்க தெரியுமா, அந்த ட்ரெஸ் வாங்கிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு ஹேர் கட் போய் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணிட்டாலோ ஒரு நியூ பர்சனாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதை பண்ணுவாங்க, மனசு சரியில்லாம் ஷாப்பிங் இல்லைன்னா ஹேர் கட் இல்லை ஹேர் கலரிங் அந்த மாதிரி பண்ணி மைண்டை டைவெர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தொடர்ந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் வந்து அதை நார்மலாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருமா, ஓகே பரவாயில்ல இது வந்து அவ்வளோதான், வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம், இன்னும் பெட்டர் பெட்டர். ரீசெண்டாக கூட நானும் கிருஷ்ணியும் அந்த ஜானி படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, எப்போவுமே லைஃப்பில் ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இதுக்கும் நமக்கே வந்து அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம், அந்த ட்ரெஸ் விஷயத்துலையோ இல்லை கார் விஷயத்துலையோ வாட்எவர். அப்புறம் இன்னொரு அப்கிரேட் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால தான் ஹாப்பினஸை வந்து தொடர்ந்து நம்ம ரசிக்காமல் அதை என்ஜாய் பண்ணாமல் வாட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முடிவே இல்லாத ஒரு ரேஸ் மாதிரி வந்து போயிட்டுருக்கு நம்மளோட வாழ்க்கை. ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை லாஸ்ட் இயர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரீம் பண்ண ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ உங்கள் கையில் இருக்கும் இல்லை, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு டெய்லி நம்ம ஜஸ்ட் ஒரு கிறுக்கல் எழுதி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிரெயின்க்கு அது கொண்டு போய் சேரும். புதுசாக ஏதாவது கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் நம்மளோட செலவுகளும் கம்மியாகும், இன்னொரு பக்கம் வந்து அந்த கிரேவிங் நமக்கு ஏதாவது வாங்கணும் வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு கிரேவிங் வந்து இருக்காது. முக்கியமான விஷயம் நிறையா வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு என்னோட கருத்து. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை ரசிக்காமல் நம்ம போகிறதுக்கான ஒரு குட்டி சொல்யூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
4: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
4: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
5: JLT ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க

எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இப்போ ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம் வந்து நடந்தது சற்று முன். என்னன்னா, இப்ப நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்க, வாழ்ந்தா உன்ன மாதிரி வாழணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. நம்மளால வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. ரொம்ப கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடும். ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு பேசுறதுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இது உங்கள் லைஃப்லையும் நடந்திருக்கா? எஸ் அப்படின்னா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம ஏன் ரசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த கேரட் அல்வாவும் வன்னிலா ஐஸ்கிரீமும் வந்து அந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் சுட சுட கேரட் அல்வா இருக்கும், இன்னொரு பக்கம் வன்னிலா ஐஸ்கிரீம் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஓமை காட், வேறு லெவலில் இருக்கும். எனக்கு அது ஒரு ஃபியூ இயர்ஸாகவே அது ஒரு செம்ம அடிக்ஷன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், போகும்போதே வந்து அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். அது இருந்ததுன்னா ஓகே, மற்ற டிஷ்ஷஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணலாமேனு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுவேன். திடீர்னு வெயிட்டர் அண்ணா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேடம் இருக்குன்னு சொன்னோம் பட் நீங்கள் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்க, அந்த ஒரு சைட் டிஷ் அந்த ஸ்வீட் மட்டும் இல்லை அப்படின்னு வந்து சொன்னோன்னையும் டக்குன்னு மைண்ட் வச்சேன், அவசரப்பட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோமே. பட் என் கண்ணு முன்னாடி வெரைட்டியாக நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும், எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸுமே இருக்கும். பட் ஸ்டில் என்னோட மைண்ட் அதுக்கு வந்து செட் ஆயிரும். ஒரு 20 மெனு இருக்கும், அதில் வந்து ஒரு 19 டிஷ்ஷஸ் கூட நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் வந்து அந்த கேரட் அல்வா வந்து இல்லையே அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை, நம்ம மனுஷனோட பிரெயின் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப காமன். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 100 நல்ல விஷயங்கள் இருந்தாலும், ஆனால் ஒரே ஒரு சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் வந்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரிஜெக்ஷனை வந்து நினச்சிட்டே வந்திருப்போம். ஏன் வந்து அது நடந்துச்சு, நமக்கே அது நடந்திருக்கு, நமக்கு போய் ஏன் நடந்துச்சு அப்படின்னு அதே யோசிச்சுட்டு இருப்போம்ல. நம்ம எல்லாருமே அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணியிருப்போம். நம்மளாம் வந்து ஞானிகள் கிடையாது, நம்மளும் சாதாரண மனுஷங்க தான். எல்லாருக்கும் இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் தான் நமக்கும் வரும் இல்லையா. அப்படி ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் இந்த சைக்காலஜியில் நெகட்டிவ் பயாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் மீது வந்து ஒரு அட்டென்ஷன் செலுத்தக்கூடிய ஒரு டெண்டன்சி வந்து இருக்குமா. ஸோ அதனால தான் சில நேரம் வந்து என்கிட்ட இல்லாதது என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக, என்கிட்ட எல்லாமே இருக்காதே நான் ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ண மாட்டேன், ஏன் எனக்கு அந்த கிராட்டிடியூட் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மென்டல் எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி, இப்போ இல்லை இன்னும் நம்ம ஷோ முடியலை, முடிஞ்சிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து எழுதுங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் எனக்கு எதெல்லாம் வந்து லக்கியாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதுங்களேன். ஒரு நல்ல மீல் இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி பேசியிருந்திருக்கலாம், உங்களோட ஹெல்த் இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவாக ஓகேவாக இருந்திருக்கலாம், வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இன்னைக்கு தூங்க போகிறீங்க, அந்த தூக்கம் வந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கலாம், அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்னு நினைக்கிறேன் நான். ஸோ பிரெயின்க்கு நம்ம இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட்லி ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அதை வந்து அக்செப்ட் பண்ணுமா, அதிகமாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்குமா. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்போ நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ ஒரு ஷோரூம் இருக்குது. அதில் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஷூவை வந்து நீங்கள் வாங்கணும், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஷூ வேறு, அதை வாங்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. திடீர் ஒரு ஆஃபர் ஒன்று போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் உங்களுக்கே தெரியும் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம், லைக் வந்து ஒரு 580 அப்படின்னா அதை 500 அடிச்சுட்டு ஜஸ்ட் 499 ஒன்லி அப்படின்ற மாதிரி போட்டோன்னே ஏ கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்டு தானாக போய் வாங்க தோணும். ஆஹா, நான் வந்து ஆஃபர் பெஸ்ட் ஆஃபரில் வாங்கிட்டேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி அதை பயங்கரமாக ஒரு சீன் ஆகும். பட் அதே விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து உல்டாவாக வந்து யோசிச்சு பாருங்களேன். இந்த ஷூ விஷயத்தில் கூட இந்த லாஸ்ட் பீஸ் தான், இன்றைக்கி மட்டும்தான் மேடம் ஆஃபர், லிமிட்டெட் எடிஷன் வேறு, இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வாங்க முடியாது, ஆஃபர் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து மார்க்கெட்டிங்கோட வேலை. ஆனால் அதே சைக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்க்கும்போது, ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து எப்போவுமே அவைலபிளாக இருந்தாங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து சாதாரணமாக எடுத்துப்போம்ல. எப்பையும் ஃப்ரீயாக தானே இருப்பாங்க, எப்பயும் கூப்பிட்டா வரதானே செய்வாங்க, பார்த்துக்கலாம், எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் ஈஸியாக ஓகேவாக போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். ஆனால் அதே ஒரு பர்சன் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து அப்படியே வந்து கண்ணு தேடும், மனசு வந்து ஏங்கும், ஐயோ ஏன் இந்த பர்சன் பேசலை, நான் வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனோ, தப்பாக நினச்சிருப்பாங்களோ, நம்மளை வெறுத்துட்டாங்களோ அப்படின்னு தானாகவே நம்மளோட மைண்டெல்லாம் நம்மளை க்வெஷ்சன் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கும். சும்மாவே இருக்க விடாது இல்லையா? ஸோ அப்போ தான் நான் உண்மையிலேயே அந்த பர்சனை மிஸ் பண்ணுறேன்னா, இல்லை இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இது ரெண்டுமே ஒரே விஷயம் கிடையாது இல்லை. ஸோ அடுத்த தடவை வந்து கிடைக்கல, அதனால தான் எனக்கு இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு இல்லாமல் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு அது வேறு இது வேறு அப்படின்னு நம்மளோட மனசை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருந்தாலே போதும் இல்லை. ஸோ டிசையர் வேறு, இந்த ஒரு விஷயம் வேறு அப்படின்றத கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது அப்படின்றது தான் நான் சொல்ல வர ஒரு விஷயம். எந்த ஒரு பர்சனுமே அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் அண்ட் எல்லாமே வந்து கொடுக்கறது தானே நல்ல விஷயம் இல்லை? எப்பயும் போல் ட்ரீட் பண்ணுறது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப நல்லது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதை ஒரு கிராண்டடாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைண்டை போட்டு கண்ணா பின்னான வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
4: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Gold and Diamonds, கராமா சென்டர் துபாய். அன்புடன் நான் brought to you by Ayu Treat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayu Treat Ayurveda, DIP மற்றும் Silicon Oasis. Call 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நிறைய நேரங்களில் நம்ம வந்து சும்மா இருப்போம், நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு ஜாலியாக இருப்போம். ஆனால் நம்ம சைல்ட்ஹுட் டேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போது இந்த பட்டன் ஃபோன் இருக்கிற வரைக்கும் எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம், எதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அதெல்லாம் ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், எந்த ட்ரெஸ் போட்டோமோ அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நம்மளோட ஹீரோ மாதிரி ஒரு ஹீரோயின் மாதிரி உணர்ந்த காலங்கள்லாம் வந்து இருக்குது இல்லையா? நமக்கு நம்ம தான் ஸ்பெஷல் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு இந்த பட்டன் ஃபோனை தூக்கி போட்டுட்டு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆப்பிள்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து, முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து, நம்மளோட ஆசைகள் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை அப்படின்ற மாதிரி தானே போயிட்டுருக்கு. இது உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? விஸ்வநாதன் சன்ஸ் படம் பார்க்கும்போது கூட அதில் சூர்யா வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஆஹா, எப்படி இருக்குது நம்மளும் இந்த மாதிரி ஆக்சுவலி போகிற போக்க பார்த்தா எவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் வந்தாலும் நான் தூக்கி போட்டு நம்ம பட்டன் ஃபோன் வாங்கிடுவோன்னு நான் நினைக்கிறேன். நிஜமாகவே யார் மாறுறீங்களோ இல்லையோ நான் மாறிடுவேனோ அப்படின்னு எனக்கும் வந்து தோணுது. முக்கியமாக அந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணும்போது நம்ம சர்ச் பண்ணாத விஷயங்களே இல்லை, எல்லாமே கண்மூடித்தனமாக வந்து சர்ச் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஒருத்தர் வந்து மால்தீவ்ஸ் போகிறாராமா, நம்மளும் போனால் எவ்வளோ ஆகும் அப்படின்றதுலேருந்து, ஒரு புது கார் அவர் வாங்கியிருக்காரு நம்மளும் இதே கார் வந்து வாங்குகிறோம் அப்படின்றது விஷயமா இருக்கட்டும், ஒரு ஜிம் நல்ல விஷயம் ஆக்சுவலி, ஜிம் ஒருத்தவங்களை பார்த்து நம்மளும் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறோம் அப்படின்னா அது நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா, ஐயோ நமக்கு இன்னும் ஆகலையே அப்படின்னு நினைக்கிறது, துபாயில் வந்து எல்லாம் லக்ஸுரியான லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நமக்கு நம்மளோட மைண்ட் வாய்ஸ் நமக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு ஒரு 1 minute ரீல் வந்து நம்மளோட மைண்டை டோட்டல் டேமேஜ் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணுது. அதுக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா தான் இல்லையா? ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் நம்ம வாழ்க்கையை மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது இது மாதிரி நம்ம ஏன் இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் விசஸ் நம்மளுடைய ஆர்டினரி மூமெண்ட் வந்து என்ன அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு ஃபேர் கம்பேரிசனான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எக்ஸ்போஷர் நம்ம டிசையரை வந்து ஷேப் பண்ண முடியுமா? முன்னாடி நமக்கு தெரியாத லைஃப் ஸ்டைலை பார்த்து இதுவும் எனக்கு வேணும் அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாமே வந்து நமக்கு வேணும் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சதுக்கு மெயின் ரீசன் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த சோஷியல் மீடியா தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைங்கள ஏய் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம அதட்டுறோம். ஆனால் அதுவே வந்து நம்மளோட மைண்டு சொல்கிறது கேட்குறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. ஸோ இந்த பர்சன் ஏதோ ரேண்டம் ஒரு அக்கௌண்ட்டை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்டு தானாகவே வந்து மைண்டுக்குள்ளே வந்து போயிடும். அது வந்து இன்ஸ்பயர்டா, இல்லை வந்து பீஸ்ஃபுல்லாக ஆகுமா, இல்லை வந்து அது ஒரு ஜெலஸா, இல்லை வந்து இன்செக்யூர்டா, இல்லை வந்து அது ஒரு ப்ரெஷரா, இது எல்லாமே நம்ம தான் மைண்டுக்குள்ளே தான் நம்ம போட்டுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா எல்லா கண்டென்ட்டும் நமக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகாது இல்லையா? நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நமக்கு செட் ஆகிற விஷயங்கள் கூட தான் நம்ம கனெக்ட் ஆனமே தவிர சில விஷயங்கள் வந்து கொடுக்க முடியாது நமக்கு. அது கிடைச்சா நான் ஹாப்பி ஆயிடுவேன் நினைக்கிறது தான் தப்பு அப்படின்னு இன்னைக்கு நான் ஷோவில் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி எனக்காவது அதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஆர்ஜி ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியா பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் மட்டும் சோஷியல் மீடியாவில் எல்லாமே பண்ணுவீங்களா, நீங்களே வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ் எஃப்எம் பேஜ் நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சிரிக்க வைக்கிறதுக்கும் சிந்திக்க வைக்கிறதுக்கு மட்டுமே தான் தவிர நம்ம வேற எதை பற்றியும் நம்ம பெருசாக வந்து இது பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி போடுறதே வந்துட்டு நானும் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டோம்ல, என்னையும் உட்பட தான். ஸோ அதை நான் எப்பயுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அதான் நான் போகிற போக்க பார்த்து நானும் வந்து இந்த பட்டன் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிடுவேன்றதையும் நான் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். மேபி நடக்கலாம், மேபி நடக்காமே இருக்கலாம். நம்மளோட வேலை மீடியா, ஒரு வேலை நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக இருந்தேன்னா மேபி நான் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ நமக்கு உண்மையாகவே என்ன வேணும் அப்படின்னு நினைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இதுதான் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இப்போ யார்கிட்டயாவது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் கடவுள் வந்து நேரில் வந்து உங்கள்கிட்ட வரேன் கேட்குறாரு என்ன வேணும்னா. நம்ம திடீர்னு என்ன சொல்லுவோம், நமக்கு ஐடியாவே இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு அப்படியே கோடிக்கணக்கில் காசு வேணும், இல்லை லாட்ரி அடிக்கணும் அப்படின்னு தான் வந்து யோசிப்பாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய ஆசைகள் நம்மளோடதே இல்லை ஆக்சுவலி, இல்லையா? இந்த ஃபேமிலி எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், சொசைட்டி எதிர்பார்க்குற விஷயமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயமா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயமா இருக்கட்டும், 30 இதை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நமக்கு போடுற அந்த ஒரு கேட் இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய பெரிய ப்ரெஷர். இந்த சேலரி எனக்கு வந்து இருக்கணும், இந்த மாதிரி வந்து வீடு கட்டணும், மேரேஜ் வந்து இப்படி கிராண்டாக வந்து பண்ணணும், கரியர்னால் வந்து இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாயிண்டில் நம்மக்கிட்டே வந்து கேட்கணும், இது வந்து எனக்கு வேணுமா, இல்லை எனக்கு இது வேணும்னு நினைக்க வேண்டிய சிச்சுவேஷனில் தான் நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு க்வெஸ்சன். ஒன்ஸ் நம்ம முடிவு பண்ணிட்டோம், இதை தான் நம்ம கோல் அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா அது வேறு, என்னோட கோலை நோக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன், இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளே மோட்டிவேட் பண்ணுறது வேறு. பட் அன்வான்டாக நடுவில் நமக்கு நம்மளோட மைண்டில் சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் வருதுல, அதுதான் நம்மளோட பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக ஒரு விஷயம் தான், எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, டைரி எழுதுறது ஒரு நல்ல ஹேபிட். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராட்டிடியூட் மெசேஜ் நம்ம எழுதி வைக்கிறது, இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அதை நம்ம அதை பற்றியே திங்க் பண்ணுறது. ஸோ எனக்கு நிஜமாகவே வந்து இது வேணும் அப்படின்னு ஒரு உங்களோட ட்ரீமெல்லாம் அடிக்கடி நீங்கள் எழுதி வைக்கும்போது அது நிஜமாகவே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நமக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே. ஸோ இது வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆசைகள்லாம் ஓரளவு வந்து அது ஒன்று ஒன்றா நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்துருக்கு. ஸோ எல்லா ஆசையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில ஆசைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எனக்கு இது தேவை, இந்த மேனிஃபெஸ்டேஷனோட பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது நடக்காது. இல்லை ஒரே ஒரு விஷயம், எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 ஒரு வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்த போய் நம்ம பார்த்துட்டு வருவோம், கையில் வந்து நம்ம கையில் ஒரு பைசா கூட வந்து இருக்காது. பட் ஸ்டில் அதை பற்றியே திங்க் பண்ண அது ஒரு நாள் நடந்துடும், அப்போ நமக்கே ஆச்சரியமாக போயிடும். நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, இது எனக்கு நடந்திருக்கு, இந்த மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன், ஒரு விஷயத்து மேலே நான் கோல் வச்சேன், அது எனக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க என்னோட விஷயத்துலேயும் அது வந்து நடந்திருக்கு. ஸோ ஐ ஆம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் இந்த யூனிவர்ஸ்க்கு. ஸோ அதான் இந்த யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லை வந்து நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அதெல்லாம் விஷயமே கிடையாது. நம்மளோட என் பாஸ் கூட ரீசெண்டாக எங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார், நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளோட மைண்ட் அந்த தாட் ப்ராசஸ் என்ன நினைக்குதோ அது எல்லாமே வந்து இது யூனிவர்ஸ்க்கும் கனெக்டடாக இருக்குது அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம் நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா, அது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
4: there is no place like home there's no home like that

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இந்த பராசக்தி மூவி நினைக்கிறேன் சிவாஜி கணேசன் சார் வந்து சொல்லியிருப்பார்ல, அந்த கோர்ட்ல நின்று ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையில் எல்லை வரை ஓடினேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அமர்கலம் படத்துலேருந்து கூட அஜித் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் கேட்டேன் கேட்டேன் கேட்டேன்னு வந்துட்டே இருக்கும் இல்லையா, அத்தனை விஷயத்த வந்து கேட்டிருப்பார் அவர். ஸோ லைஃப்பில் அதே மாதிரி தானே, எல்லாமே எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்போம். ஒரு பாயிண்டில் எனக்கு வந்து பீயிங் லவ் ஃபீல் வந்து இருக்கணும், அது வேணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு பெரிய கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், அது வேணும் இது வேணும்னு போய் கடைசியில் இது வேணும். மேபி இந்த எல்லாமே வந்து வேணும் ஆகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தடவை நம்மக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், எனக்கு வந்து ஏன் இது வேணும். இது வந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். இது கிடைச்சா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். அதுதான் ஆக்சுவலான ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். மணி வேணுமா? அப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம்காக வந்து இருக்கலாம். லவ் வேணுமா? ஒரு கனெக்ஷனுக்காக, ஒரு அன்புக்காக ஏங்குற ஒரு மனசாக இருக்கலாம். சக்ஸஸ் வேணுமா? ஒரு வேலிடேஷனுக்காக இருக்கலாம். இது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப ஹெல்தியராக வந்து இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஒரு லைஃப்பில் என்கிட்ட இல்லாத என்ன அப்படின்னு தினமும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு வந்து யோசிப்போம். ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குது தெரியுமா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா அப்படின்னு யோசித்தாலே, அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வந்து ஒரு நிறைவாக இருக்கும். இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் வந்து போகும்போது ஏன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நமக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா, இந்த சாப்பாடு ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு போதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். பணம் காசு வேறு என்ன பொருள் கொடுத்தாலும் வந்து போதுன்னே சொல்ல மாட்டாங்களாம். ஆனால் இந்த சாப்பாடு போட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்லேயும் வந்து சாப்பாடு போடுறதுக்கான ஒரு காரணம், அந்த போதுன்ற மனசு எல்லாருக்கும் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ நமக்கு இல்லாததை தேடுறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிறதுக்கு வச்சு நம்ம வாழ்ந்து காமிச்சிட்டாலே நமக்கு வந்து மன நிறைவாக இருக்கும்ன்றது என்னோட ஒரு கருத்து. இன்றைக்கி ஷோ முழுக்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ், இவ்வளோ நேரம் நிறைய அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணேன், நீங்களும் வந்து நிறைய மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. நாளைக்கு எல்லாரோட மெசேஜும் நான் கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணுவேன். சில பேரோட மெசேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி ஹிடன் மெசேஜில் போய் வந்து இருக்கும், நான் தேடி கண்டுபிடிச்சி எல்லாரோட மெசேஜும் நாளைக்கு நான் ரீட் பண்ணுவேன், ப்ராமிஸ். ஓகே, அண்ட் ஏன் நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியோ கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். எஸ், ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் எஃபி பேஜ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எப்போவுமே நாங்கள் எஃப்எம் கேட்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃபோனில் தேவையில்லாத ஒரு ஆப் இருக்கும் இல்லையா, ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க, அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அங்கே போயிட்டு அந்த இன்ஸ்டால் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடலாம். எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் தமிழ் எஃப்எம்மை ஈஸியாக கேட்க முடியும். ரொம்ப லோன்லியாக இருக்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம், ஏன்னா எப்போவுமே நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு நியூஸாக இருக்கட்டும், அல்ல சாங்ஸாக இருக்கட்டும், பேச்சு துணைக்கீராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்கள் இருக்கோம். நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே கிடையாது, நீங்கள் தனியாக இல்லை, அவ்வளவு தான், சிம்பிள். அண்ட் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா? குட். ஒரு வேளை இல்லை அப்படின்னா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே காத்துட்ருக்கு. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது. இப்போது தேவை உங்களுக்கு தூக்கம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு போயிருங்க. வீட்டுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க, உங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெறப்பட்டுள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் 75,000 ரூபாய் வரை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக முதல்வர் விஜய் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று விதி எண் 110 கீழ் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர், தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம் உயிர் நாடி என்று தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு, சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டதாக கூறினார். 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 ரூபாய் முதல் 100,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 100,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 100,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 238,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மீண்டும் தேர்தல் காலத்தில் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் யானை பசிக்கு சோழப்பொறி கொடுத்ததைப் போல முதல்வரின் செயற்பாடுகள் உள்ளன என்று தமிழக விவசாயிகள் சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. கோவை கல்லூரி மாணவர் அமுதன் கொலை விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். கோவையில் மாணவர் ஒருவர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை கோஷ்டி மோதல் என்று அமைச்சர் கூறுகின்றார். உண்மையில் அது கோஷ்டி மோதல் அல்ல, போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக புகார் அளித்ததால்தான் மாணவர் கொலை செய்யப்பட்டதாக மாணவனின் பெற்றோர் கூறுகின்றார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மாணவர்களுக்கிடையிலான தகராறே கொலைக்கு காரணம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்தார். மாணவர் கொலைக்கு போதைப்பொருள் விவகாரம் காரணம் அல்ல என்று அமைச்சர் கூறினார். இக்கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவன் அமுதன் கொலை வழக்கில் 3 மாதங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இல்லை என்றும் கூறினார். அத்துடன் பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் பயன்பாடு உள்ளது என்று அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்க்கட்சியினர் கண்டன குரல் எழுப்பினர். IPL போட்டியின் போது போதைப்பொருள் பயன்படுத்திய அமைச்சர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சுமத்தினார். அமைச்சரே IPL போது பவுடரை நுணுக்கிவிட்டு மாத்திரை என்று கதை விட்டதாக அவர் தெரிவித்தார். தாம் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது ஆளும் கட்சி உரிய பதிலளிக்கவில்லை என்று தெரிவித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து இன்றுடன் 100 நாட்கள் ஆகின்றன. 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்துக்கான மக்களின் மனசாட்சி என்று முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் ஒரு காணொளியை பதிவிட்டுள்ளார். 100 நாட்களுக்குள் தாவேக அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் தொடர்பில் அவர் அந்த காணொளியில் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகனை மக்கள் ஓடவிட்டதுதான் 100 நாள் ஆட்சியின் சாதனை என்று திமுக விமர்சித்துள்ளது. 100 நாள் தாவிக்க ஆட்சியில் எந்த சாதனையும் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். 100 நாள் தாவிக்க ஆட்சியில் எந்த புதிய திட்டமும் கொண்டுவரப்படவில்லை, அறிவிக்கவும் இல்லை என்றார். தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான எந்த அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் அவர் கூறினார். தாவிக்க அரசு 100 நாளில் செய்த மாற்றம்தான் என்ன என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் தாவேக அரசின் 100 நாள் ஆட்சி வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளும் பொதுமக்களுமே சாட்சி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். கேரளா பெயர் மாற்ற மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து கேரளா என்ற மாநிலத்தின் பெயர் அதிகாரப்பூர்வமாக கேரளமாக மாறுகின்றது. கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு, அதற்கேற்ப அரசியலமைப்பின் முதல் அட்டவணையை திருத்துவதற்கும், அரசியலமைப்பின் மூன்றாவது பிரிவின் கீழ் கேரள பெயர் மாற்ற மசோதா வழிவகுக்கின்றது. இந்த மசோதா கடந்த செவ்வாய்க்கிழமை மக்களவையிலும் புதன்கிழமை மாநிலங்களவையிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் இந்த மசோதா இப்போது சட்டமாகியுள்ளது. கேரளா இனி கேரளம் மாநிலம் என்று அழைக்கப்படும் என்பதை இந்த மசோதா உறுதி செய்கின்றது. கேரள சட்டப்பேரவையில் கடந்த 2024 ஜூன் மாதத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்திய தேசிய தேர்வு முகமை சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் ஒட்டுமொத்த செயற்பாட்டையும் தேர்வு பாதுகாப்பையும் வலுப்படுத்துவது தொடர்பாக மத்திய கல்வித்துறை மந்திரி பிரகலாத் ஜோஷி, உயர்கல்வித்துறை செயலாளர், NDA தலைமை இயக்குநர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் தேசிய தேர்வு முகமையின் தலைமை கட்டமைப்பில் எடுக்கப்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முக்கிய துறைகளில் சிறப்பு நிபுணர்களை பணியமர்த்துதல் குறித்து அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டது. அதில் தேர்வு முகமையில் இருந்து இதுவரை 50 ஊழியர்கள் நீக்கப்பட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: 2025-26 மதிப்பீட்டு ஆண்டில் இருந்து சேவை ஏற்றுமதி மூலம் ஈட்டப்படும் வருமானம் வரிக்கு உட்படுத்தப்படும் என இலங்கை உள்நாட்டு இறை வரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் ஊடகம் அல்லது ஏனைய வழிமுறைகள் ஊடாக சேவைகளை ஏற்றுமதி செய்து ஈட்டப்படும் வருமானத்துக்கு அதிகபட்சமாக 15% வரி விதிக்கப்படும் என உள்நாட்டு இறை வரி திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளர் ஹிரான் மெனரி பிட்டிய தெரிவித்தார். இதற்கமைய டிஜிட்டல் ஊடகங்கள் ஊடாக வருமானம் ஈட்டுபவர்கள் தாம் ஈட்டும் வருமானத்தை சுய மதிப்பீட்டு வரி அறிக்கையின் மூலம் முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சாதாரண வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி வீதங்களுடன் ஒப்பிடுகையில் சேவை ஏற்றுமதி மூலம் ஈட்டப்படும் வருமானத்திற்கு குறைந்த வரி வீதமே பொருந்தும் என்றும், அந்த 15% வரியை செலுத்துவது டிஜிட்டல் ஊடகம் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் ஊடாக சேவை ஏற்றுமதியின் மூலம் வருமானம் ஈட்டுபவர்களின் பொறுப்பாகும் என்றும் ஹிரான் மெனரி பிட்டிய தெரிவித்தார். அமீரகத்தில் வாகன ஓட்டுநர்கள் எதிர்வரும் 31ஆம் தேதி தொடங்கும் புதிய கல்வியாண்டின் முதல் நாளில் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதற்கு உறுதியளித்தால் தங்களது ஓட்டுநர் பதிவில் உள்ள 6 கருப்பு போக்குவரத்து புள்ளிகளை நீக்கிக் கொள்ள முடியும் என்று அமீரக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் விபத்தில்லா நாள் பிரச்சாரத்துக்கான பதிவு இன்று தொடங்கியுள்ளது. இதில் பங்கேற்கும் வாகன ஓட்டுநர்கள் August 31ஆம் தேதி பாதுகாப்பான வாகனம் ஓட்டுவதற்கான உறுதிமொழியில் கையெழுத்திட்டு பிரச்சாரத்தின் அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அஜ்மானில் குறிப்பிட்ட பேருந்து வழித்தடங்களில் இன்று முதல் ரொக்கப் பணம் மூலம் பயணக் கட்டணம் செலுத்த முடியாது என்று அஜ்மான் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி ஷார்ஜா, துபாய் மற்றும் உமல் குவைன் செல்லும் அஜ்மான் பேருந்துகளில் இனி ரொக்கப் பணம் ஏற்கப்படாது. பயணிகள் மசார் பண அட்டை அல்லது வங்கி அட்டைகள் மூலம் மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும். மசார் பண அட்டை என்பது அஜ்மான் பேருந்துகளில் பயணக் கட்டணம் செலுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அட்டையாகும். ஈரானுடன் ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒமான் இடையூறு செய்தால் அந்நாட்டை குண்டு வீசி தாக்குவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் சீரமைப்பது தொடர்பாக ஈரானும் ஒமானும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. புதிய கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் மற்றும் அவற்றை நிர்வகிப்பது குறித்து இருநாடுகளும் உடன்பாட்டை இறுதி செய்யும் நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் முக்கியமான எரிசக்தி கடல் வழிகளில் ஒன்றான ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான இந்த பதற்றம் அமெரிக்கா ஈரான் உறவில் மேலும் தீவிரமான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் சமீபத்தில் அறிவித்த கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் பெரிய துணிச்சலான மற்றும் முக்கியமான முதற்படி என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பாராட்டினார். சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் சமீபத்தில் மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று டிரம்ப் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றிணைந்து வருவதையும் நாடுகள் இனிமேல் தங்களை மிகவும் வலுவான முறையில் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதையும் காட்டுவதாக அவர் கூறியுள்ளார். மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானதை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வரவேற்றதற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தமது முதலாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 462 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் தேவ்தத் படிக்கல் 167 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். கே எல் ராகுல் 82 ஓட்டங்களையும் த்ரூவ் ஜுரையில் 51 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தனர். இலங்கை அணியின் பந்துவீச்சில் பிரபாத் ஜாசூரிய 4 விக்கெட்டுகளையும் கேஷரன் உவாந்த 3 விக்கெட்டுகளையும் அசித் பெர்னாண்டோ 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடிய இலங்கை அணி 284 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் சொனால் தினுஷ 100 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து LBW முறையில் ஆட்டமிழந்தார். நிரோஷன் திக்வெல்ல 80 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணியின் ஏனைய வீரர்கள் குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். இந்திய அணியின் பந்துவீச்சில் மானவ் சுதர் 4 விக்கெட்டுகளையும் ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இந்த போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் நாளை தொடர உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: மேடம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.

0: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
6: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுனா கெட்டு கெட்டு பழகுனா இப்ப ஒண்ணு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullade matrum
3: there is no place like home, there's no

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும், தமிழ் FM கா ஹுக்கும், தமிழ் FM கா ஹுக்கும்.
3: அர்த்தமாயிருந்தா ஜா.

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: Ποιος είναι το έτο, ναι.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale PropShell Dane. For details call 056-415-425.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.